அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 23 நாள், திருவள்ளூர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 29 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நாள் வெள்ளிக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை இறை மாட்சி 39 அதிகாரம் 5வது குறட்பா.

பொருள் வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கலும் வரும் பொருளை சேமித்தலும் பாதுகாத்தலும் நாட்டின் நலத்துக்கு தக்கபடி செலவிடுதலும் வல்லதே அரசு.

பொருள் வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கலும் வரும் பொருளை சேமித்தலும் பாதுகாத்தலும் நாட்டின் நலத்துக்கு தக்கபடி செலவிடுதலும் வல்லதே அரசு.

0: காலோசை கேட்டீர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நமது நிகழ்ச்சி நிரல். நேர்கள் இன்று 7 மணிக்கு நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கத்தினை இன்றிரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்றிரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேதகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆல்ரிகேர் அவர்கள் விடுக்கும் செய்தியினை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழாக்கமும் சென்னையிலிருந்து அஞ்சலாக விளம்பரம்.

0: நேர்களை நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்சின் மலலை மொழி, இன்று நம்மோடு எஸ் சாஸ்விகா, 7:00 காலை வணக்கம் இதில் காந்தி அஞ்சலி, தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடங்கடியில் இன்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இணைந்து ஆகியன கேட்கலாம். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சரல், 8:00 தருமபுரி ஹெல்த்கர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, காலை 9:05 வானொலியில் வசந்தம் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு, GK சைல்ட் கேர் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம், இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள், இதில் சேலம் மாவட்டம் விரகனூர் அறம் வளர்த்த நாயகி உடனுரை, திருமஞ்சன அழகிய தம்பிரானார் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம், 10:20 நீங்கள் கேட்டவை, முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் KG பக்தோச்சலம் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து பூவே பெண் பூவே, பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மகனே மகனே நாடகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை வளம்பெறும், பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி விஜயர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா மார்க்கட் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 2:30 பூங்கொத்து, 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திருமினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமல் திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைகாத்திற்கு, 6:45 அறிவிப்புகள், 6:50 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 8:00 தமிழில் செய்திகள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி தொடர், 10:00 ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்குபெறும் சுகமான ராகங்கள், இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக,
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான், கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60ஆம் திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது, சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்று குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: மீண்டும் ஒருமுறை இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அரைவரிசை ஒலிபரப்பு. ஆன்மீக கானம் பாடிடும் நேரம் இது. பக்தி மாலையோடு நிகழ்ச்சியில் முதல் பாடல் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
3: காலை வேளையில் இனிய கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலையோடு நேரம் 6:20. அடுத்த பாடல் வளம் வருகிறது நாகூர் ஈ.எம். அனிஃபாவின் குரலில்.

இனிமையான இசை காலங்களால் இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரம் 6:25. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் ஜே பெக்மன்ஸ் குரலில்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: இனிமையான பாடல்கள் இறைவனுக்காக வளமந்து கொண்டிருக்கும் பாடல்கள் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:30. இன்றைய பக்திமலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வளம் வருகிறது எல்லார் ஈஸ்வரியின் குரலில்.

நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை நாம் கேட்டு பக்தி மாலை. நேர்களே, இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை நல்ல செயல்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம். மீண்டும் பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்கலாம் நாளை காலை 6:15 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.

0: நேர்கள் கற்றுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
0: நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
3: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
2: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம்.

0: பல்லினோ காலகட்டத்தில் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் எல்னினோ ஆண்டில் தென்மேற்கு பருவமழை குறைதல், அதிக வெப்பநிலை, நீடித்த வறட்சி, நீர்ப்பாசனம் பற்றாக்குறை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் தவிர பாதிப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. இதனால் பயிர் மகசூல் இழப்பு, பூச்சி நோய் தாக்குதல், தீவன தட்டுப்பாடு போன்ற சவால்களை விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது. இதனை விவசாயிகள் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி மகசூல் இழப்பை கணிசமாக குறைக்க வாய்ப்புள்ளது. அவை என்னென்ன? காலநிலை ஏற்ற பயிர் திட்டங்கள், இந்திய வானிலை மையம் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் காலநிலை முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறது. குறைந்த தண்ணீரில் வளரும் பயிர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். குறிப்பாக வறட்சியை தாங்கி மானாவாரியில் விளையக்கூடிய பயிர்களுக்கு, அதாவது கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, திணை போன்ற பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீண்ட கால பயிர் ரகங்களை பயன்படுத்தாமல் குறுகிய கால ரகங்களை பயன்படுத்தணும். ஒரே பயிரை மட்டுமே பயிரிடாமல் பல பயிர்கள், அதாவது மல்டி கிராப் பயன்படுத்தணும். ஒன்றில் நஷ்டம் ஏற்பட்டால் மற்ற பயிர்கள் கை கொடுக்கும். இந்த வறட்சி தாங்கும் ரகங்கள் என்னென்ன? நெல்லில் அண்ணா 4, PMK 1, TKM 13, கோ 52, ADT 59, கம்புல கோ 10, சோளம் கோ 34 வரகு, கோ 34 வரகு, TNAU 86, ADL 1, கேழ்வரகளை ADL 1, நிலக்கடலை VRI 10, உளுந்தில் வம்பன் 8, 9, 10, 11, பருத்தியில் VPT 2, VPT 3, கோ 17, பாசிப்பயிறு வம்பன் 5, எள்ளில் VRI 4, 5, இந்த ரகங்கள்லாம் இருக்குது. வறட்சியை தாங்குவதற்கு நல்ல முளைப்பு திறன் பெறுவதற்கும் விதைகளை TNAU விதை அமிர்தம் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம், ட்ரைக்கோடிர்மா 4 கிராம், 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் பூஞ்சான விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். விதைகளை கடினப்படுத்தியும் விதைக்கலாம், உயிர் ஊற விதை நேர்த்தியும் செய்யலாம். நீர் மேலாண்மை, மானாவாரி நிலங்களில் ஆழச்சால் அகலப்பாத்தி முறைகளை, மண்ணில் நீர்பிடிப்பு தன்மையை உருவாக்கலாம். நெல் பயிரில் அதிகமாக நீர் பாய்ச்சாமல் காய்ச்சலும் பாய்ச்சலுமான முறையில் பின்பற்றணும். நிலங்களில் பண்ணைக்குட்டை அமைத்து அதனை நீர்ப்பாசனமாக பயன்படுத்தலாம். மேலும் சாயில் மாய்ச்சர் இண்டிகேட்டரை பயன்படுத்தலாம். மூடாக்கு போடணும். தாவர பயிர்களில் நிலத்தின் மண் வெயில் காலங்களில் ஆவியாவதை தடுக்க மூடாக்கு, அதாவது வைக்கோல், கம்பு, சோளத்தட்டை களை செடிகளை நிலத்தின் மீது பரப்பலாம். ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு என்ன செய்யணும்? மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும். கூட்டு உரங்களை இடுவதை, அதாவது DAP காம்ப்ளெக்ஸ் நேரடியான உரங்களை, யூரியா, பொட்டாஸ், சூப்பர் பாஸ்பேட் இடுவது நல்லது. இவைகள் பயிர்கள் துரிதமாக எடுத்துக்கொள்ளும் நிலமும் கலர் ஓவர் பிரச்சனை பாதிக்காது. நீரில் கரையும் உரங்களை பயன்படுத்திடலாம். இலைவழி தெளிப்பாகவும் பயன்படுத்தலாம். வறட்சியான காலங்களில் 1% பொட்டாசியம் குளோரைடு, யூரியா 1% கரைசலை தெளிக்கலாம். மேலும் TNAU பூஸ்டர், பல்ஸ் ஒண்டர், கிரவுண்ட் நட்டு ரிச்சு போன்றவற்றை பயன்படுத்தலாம். பூச்சி மேலாண்மைக்கு என்ன செய்யணும்? வறட்சியும் வெப்பமான காலகட்டத்தில் மாவு பூச்சி, தண்டு துளைப்பான் போன்றவை அதிகமாக தாக்கும். விளக்கு பொறி, இணக்கவரிசி பொறி, ஒட்டு பொறி வைத்து பாதுகாக்கலாம். பயிர் காப்பீடு, இந்த எல்நினோ காலங்களில் மகசூல் இழப்பு ஏற்படாத வகையில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு 100% பயிர் காப்பீடு செய்யணும். சந்தைப்படுத்தணும். அறுவடை செய்யப்பட்ட விளைபொருட்களுக்கு அப்படியே கழுத்து மேட்டில் விற்பனை செய்யாமல் கட்டுப்படியான விலையில் விற்பனை செய்ய இருப்பு வைத்து விற்பனை செய்யணும். இதற்காக அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை பயன்படுத்திக்கணும். எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வேளாண்மையில் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் எல்நினோ சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து நவீன வேளாண்மையில தேனி குடும்பங்கள் உற்பத்தி செய்யும் முறை தெரிஞ்சுக்கணும். அதிக தேனி எண்ணிக்கை கொண்ட பெட்டிகளை தேர்வு செய்யணும். ராணி தேனி சீராக முட்டையிடும் தன்மை உடையதாக இருக்கணும். அதிக மகசூல் அளித்த பெட்டியினை தேர்ந்தெடுக்கணும். நோயற்ற நேர்த்தியான தேனி குடும்பமாக இருக்கணும். தேர்ந்தெடுத்த பெட்டியில் நவம்பர் மாதத்தில் சூப்பர் அறைகளை அகற்றிவிட்டு

0: முழு அறையினை மூடியவுடனும் அதிக தேனீக்கள் இருப்பதால் இடப்பற்றாக்குறை காரணமாக ராணி தேனீ அறைகள் சுமார் 2:7 வரை தானாகவே 3-4 நாளில் உருவாக தொடங்கிவிடும். சிறிய அளவில் உள்ள ராணி தேனீயினுடைய அறைகள் காம்பு வடிவில் இருக்கும். அறைகள் தோன்றி 10-12 நாட்கள் ராணி தேனீ அவை வெளியே வரும் முன்னதாக பெட்டிகளை பிரிப்பது அவசியம். காம்புகளின் அடிப்பகுதி கருமையாக மாறுவது ராணி தேனீ சில மணி நேரத்தில் வெளிவருவதை உணர்த்தும் அறிகுறியாகும். வெளிவர தயாராக இருக்கும் ராணி தேனீ அறைகளை சேதம் அடையாமல் அறைகளுக்கு மேல் 1 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு சதுர வடிவில் வெட்டி எடுத்த பின்னர் வெற்று தீப்பெட்டியினுள் பஞ்சு வைத்து அதனுள் ராணி கூட்டின பத்திரமாக வைக்கணும். எறும்புகள் அணுகாமல் பாதுகாத்து கொள்ளணும். புழு அறை மட்டும் கொண்ட புதிய தேன்பெட்டி ஒன்றை சுத்தமாக துடைத்து சிறிது புகையிட்டு வைத்துக் கொள்ளணும். இப்பெட்டியில் முட்டை, முழு தேன் மற்றும் மகரந்தம் முதலியன மட்டுமின்றி குறிப்பாக தேனீக்களும் இருக்குமாறு 3 சட்டங்கள் தேர்வு செய்து தாய்ப்பெட்டியிலிருந்து எடுத்து வைக்கணும். மூடியினை நன்கு பொருத்திய பின்னர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி வைக்கணும். மீண்டும் பழைய இடத்திற்கே வந்து தீப்பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள ராணி தேனீ கூட்டின பத்திரமாக புதிய பெட்டியினுள் 2 புழு அறை சட்டங்களுக்கு இடையில் பொருத்தி விடணும். புதிய ராணி தேனீயை கொடுப்பதற்கு பெட்டிகளை தாய்ப்பெட்டியிலிருந்து பிரிப்பதற்கும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது இருப்பின் வெளிவரும் புதிய ராணி தேனீயை இதர தேனீக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளும். புதிய பெட்டிகளை 1 கிலோமீட்டர் தூரம் பிரித்து வைத்து ராணி தேனீ கூட்டின கொடுக்காமலே உற்பத்தி செய்யலாம். இம்முறையில் 1 நாள் வயதுடைய புழுக்கள் 24-48 மணி நேரம் புதிய பெட்டியில் முழு அறைகளிலும் இருப்பது முக்கியம். தேனீக்கள் இம்முறையில் 1 நாள் வயதுடைய புழுக்கள் ராணி தேனீயை மாற்றப்படும். ஆனால் இம்முறையில் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இந்த செயற்கை முறையில் ராணி தேனீ அறை அச்சு தயாரிக்கிறது எப்படி? இம்முறையில் முதல்ல செயற்கையாக ராணி தேனீ அறை தயாரிக்கப்படணும். தேனீ மெழுகின இலக்கிய பின்னர் ராணி தேனீ அறைய ஒத்த வடிவிலான குச்சினை 3 முறை முக்கிய எடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறை முக்கிய எடுக்கும்போது 0.2 சென்டிமீட்டர் தடிமன் உள்ளவாறு பார்த்து கொள்ளணும். குச்சிகளை முதன் முதலாக மெழுகினில் மூழ்குவதற்கு முன்னதாக தண்ணீரில் நனைத்து கொள்ளலாம். தேர்வு செய்யப்பட்ட தாய்ப்பெட்டியிலிருந்து ராணி தேனீயை அப்புறப்படுத்திய பின்னர் 1 நாள் வயதுடைய புழுக்களை மெல்லிய தூரிகை அல்லது இதற்கென உள்ள ஊசியின் மூலமாகவோ செயற்கை முறையில் தயாராக உள்ள ராணி தேனீ கும்மிலுக்குள் அரசுக்குள் 1 துளி செலுத்தி பின்னர் இடணும். 1 மணி நேரத்திற்கு பின்னதாக செயற்கை முறை ராணி தேனீ கும்மிள்களை 2 புழு அறைகளுக்கு இடையில் வைக்கணும். 1 வாரத்திற்கு பின்னர் ராணி தேனீ புழு மூடப்பட்டு இருப்பதை காணலாம். 10-11 நாளில் ராணி தேனீ வெளிவருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஒவ்வொரு ராணி தேனீ கூட்டினையும் காம்பின் அடிப்பாகம் கருத்தவுடன் அடித்தள மெழுகோடு சட்டத்திலிருந்து பிரித்து இயற்கை முறையில் குறிப்பிட்டுள்ளபடி 1 கிலோமீட்டர் தள்ளி புதிய பெட்டிகளை வைத்து தேனீ குடும்பங்களை வெற்றிகரமாக பிரிக்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
4: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு, குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அப்படிங்கிற தலைப்பில் விளம்பரம் இருக்கு. ஜேகே சைல்ட்கேர் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி. ரமேஷ்குமார் அவர்கள் நேரலையில் பங்கு பெற்று குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய தகவல்களை நம்ம கூட வழங்கியிருக்காங்க. இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாயங்கம். இன்று காய்கறி பயிர்களில் அறுவடை, பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. மார்க்கெட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசர அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசர அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 இருந்து 59 அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போகையில் நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம்,

0: தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்ட சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கு வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள்.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
3: இது இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL-உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ரூபீஸ் அரௌண்ட் கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
1: சென்னையில் சொத்துவரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளமொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளமொழி நம்ம ஓடிணுகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எம் சஸ்விகா. வணக்கம் சஸ்விகா.
5: வணக்கம் சார்.
4: சஸ்விகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சின்ன பொண்ணா வரீங்க, குட்டி பொண்ணா, சரியா சாப்பிட மாட்டீங்களா?
5: சாப்பிடுவேன்.
4: என்ன சாப்பிடுறீங்க?
5: பிரியாணி.
4: பிரியாணி சாப்பிடுறீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே, சின்ன பொண்ணா இருக்கீங்க. எத்தனை பிரியாணி சாப்பிடுவீங்க? ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்க. பிரியாணியில உங்களை கூட ஹைட்டா ஒண்ணு இருக்குமே, லெக் பீஸ், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பல்லு கடிச்சு முழுங்கிறீங்க. அப்படியே இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க. சரி சஸ்விகா, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
5: தேன்னாலும் சிரிக்கலாம்.

0: Lá, má, má, má. Three finger, down, down, down. Down, dear. Four, five, five, five. Four finger, down, down, down. Down, dear. Meow, meow, meow. Five finger, down, down, down. Down, dear. Down, down, down.
1: நடனம் ஆடிக்கிட்டே பாட்டு பாட்டிங்க, எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரிங்க பாருங்க, கிளாஸ் ரூம்ல பெரிய டிவி வச்சுக்கிறீங்களா? போர்டு கூட பிடிச்சா இருக்குதே. இந்த டிவியில என்ன கட்டுறாங்க?
0: பாட்டு எல்லாம் பாடுவாங்க.
1: பாட்டு எல்லாம் போடுவாங்க. நீங்க அதை பார்த்து ஆடுவீங்களா?
0: பாடுவாங்க.
1: அதுக்கப்புறம் வேற என்ன கத்துறீங்களா பெரிய டிவில?
0: டிராயிங் பண்ணுங்க.
1: டிராயிங் எல்லாம் பண்றீங்களா? டிவியிலே கல்வி கத்துக்கிறீங்களா?
0: எஸ் சார்.
1: அழகா பேசிட்டீங்க. சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
0: டீச்சரு.
1: டீச்சரு? டீச்சரை என்ன பண்ண போறீங்க? வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணையினே, இன்றைய மலாளி மேல சிறப்பித்தார் ஓர் ஆட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எம் சஸ்விகா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: ஒரு 1000 மைல் பயணம் ஒரு அடியை எடுத்து வைப்பதில் துவங்குகிறது என்ற சிந்தனை வரிகளோடு தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைகிறோம் காலை வணக்கத்தில். நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: காந்தி அஞ்சலி.
5: வாசகருக்கும் பத்திரிகை ஆசிரியருக்கும் நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். வாசகர்களின் கடிதங்கள் குவியத் தொடங்கின. சமுதாயம் கடிதத்தின் மூலமாக தங்களின் எண்ணங்களை என்னிடம் தெரிவிப்பதாகவே எண்ணினேன். எனக்கு வரும் கடிதங்களை படிப்பதும் அதற்கு பதில் எழுதுவதும் எனக்கு நல்ல அனுபவமாக இருந்தது. ஒரு பத்திரிகைக்காரனின் பொறுப்பு என்ன என்பதை அவைகளின் மூலம் அறிந்து கொண்டேன். இந்த அனுபவங்கள் என் எதிர்கால காரியங்களை எளிதாக்கின. இந்தியன் ஒப்பீனியன்

தொடங்கப்பட்ட போதே இது சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்று நினைத்தேன். அதே சமயம் சில கட்டுப்பாடுகளோடு நடத்தப்பட வேண்டும் என்றும் எண்ணினேன். இத்தகைய குறிக்கோள்களுடன் எத்தனை பத்திரிகைகள் நடத்தப்படுகின்றன? அப்படி இல்லாத பத்திரிகைகளை நிறுத்திவிட யார் முன் வருவார்கள்? நல்லவை தீயவை அனைத்தும் கலந்தே இருக்கின்றன. அறிவு சார்ந்தவர்கள்தான் இவற்றில் எது நல்லது என்று கண்டெடுத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கென்றே ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாம் தீண்டாதவர்கள் என்று ஒதுக்கி

0: எது நல்லது என்று கண்டெடுத்து கொள்ள வேண்டும். மக்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கென்றே ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் நாம் தீண்டாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் வாழும் பகுதியை சேரி என்றும் அழைக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் இப்படிப்பட்ட தீண்டப்படாதவர்கள் வாழும் பகுதியை டேட்வாடா என்று அழைக்கிறார்கள். ஐரோப்பாவில் யூதர்களை தீண்டாதவர்கள் என கூறி வந்தார்கள். அவர்கள் வாழும் பகுதியை கேட்டோக்கள் என்று அழைக்கின்றனர். இப்படித்தான் இன்று இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவில் தீண்டாதவர்களாக நடத்தப்பட்டு வருகிறோம். ஒரு காலத்தில் யூதர்கள் தாங்கள்தான் ஆண்டவனின் அன்புக்குரியவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் இந்துக்களும் தாங்களே மற்றவர்களை விட நாகரிகத்தில் முன்னேறியவர்கள் என்று கூறிக்கொண்டனர். இப்படி கூறியவர்கள்தான் தம் சமூகத்தின் ஒரு பகுதியினரை தீண்டாதவர் என்று ஒதுக்கியும் வைத்துள்ளனர். இந்த பாவத்திற்கெல்லாம் விடிவாகத்தான் இன்று தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் அனைவருமே தீண்டாதார் பட்டியலில் தள்ளப்பட்டு விட்டனர். அங்கு நாம் எல்லோருமே அவர்களுக்கு கூலிகள்தான். இந்தியாவை பொறுத்தவரையில் கூலி என்றால் பணத்திற்கு வேலை செய்பவர்கள். ஆனால் தென்னாப்பிரிக்க நாட்டில் கூலிகள் என்பதை மிக கேவலமாகத்தான் நினைக்கின்றார்கள். அதாவது தீண்டாதோர் என்ற வார்த்தைக்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோமோ அதே பொருள்தான் அங்கு கூலிக்கும் பொருளாகிறது. இப்படி கூலிகள் என்று அழைக்கப்படும் இந்தியர்களின் வசிப்பிடம் ஒரு ஒதுக்குப்புறமாகத்தான் இருந்தது. அவர்கள் வசிக்கும் இடம் அவர்களுக்கு சொந்தமானது அல்ல. நீண்டகால குத்தகைக்கு எடுத்திருந்தனர். மக்கள் நெருக்கடிக்கு ஏற்ற இடவசதி அந்த பகுதியில் கிடையாது. நெருக்கமாகத்தான் வசித்து வந்தார்கள். மக்கள் நெருக்கத்திற்கு ஏற்ற வகையில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. சுகாதார வசதிகளிலும் நகரசபை அக்கறை காட்டுவதாக இல்லை. அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் நலனில் அக்கறையில்லாமல் இருந்ததைப் போலவே அடிப்படை சுகாதார வசதிகளையும் கண்டுகொள்ளாமல் இருந்தது நகரசபை. அந்த பகுதி மக்களும் சுகாதார விழிப்புணர்வு இல்லாமலேயே இருந்தார்கள். நகரசபையின் ஆதரவு இல்லாமல் அவர்களால் எதுவும் செய்து கொள்ள முடியாது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: கடத்தூர்ஷி ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: JSW Neosteel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் JSW Neosteel Pure TMT கம்பிகள்.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
7: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
6: 5000 GB டேட்டா,
7: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
6: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
7: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
6: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
14: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
15: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று ஆகஸ்ட் 14,
0: தமிழ் புலவர்,
3: எழுத்தாளர்
0: மற்றும் கல்வியாளர்,
3: மருத்துவ நூல்களை முதன் முறையாக தமிழில் மொழிபெயர்த்தவர்,
0: ராவ் பகதூர் சாஹிப் பட்டம் பெற்றவர்,
3: கால்நடை மருத்துவத்தில் முதல் நூலான இந்து தேசத்து கால்நடைக்காரர் என்ற நூலை எழுதிய,
0: வெள்ளக்கல் பா சுப்பிரமணியர் பிறந்த தினம் இன்று,
3: ஆண்டு 1857.
0: விடுதலை போராட்ட வீரர்
3: மற்றும் அரசியல் தலைவர்,
0: காந்திய வழியில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்,
3: சர்வதோயா திட்டங்களிலும் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டவர்.
0: வினோபா பாவே வகுத்த திட்டப்படி தனது 100 ஏக்கர் விளை நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியவர்.
3: அகில இந்திய காந்தி நினைவு நிதியின் செயலாளராகவும்
0: தலைவராகவும் பணியாற்றியவர்.
3: இவரின் நினைவாக இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது.
0: மதுரை காந்தி என்றழைக்கப்படும்
3: என்எம் ஆர் சுப்பராமன் பிறந்த தினம் இன்று,
0: ஆண்டு 1905.
3: சித்தர்,
0: எழுத்தாளர்,
3: ஆராய்ச்சியாளர்
0: மற்றும் ஆன்மீகவாதியான பன்முகம் கொண்டவர்,
3: ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு
0: சமுதாய பணியாற்றியவர்.
3: சித்தா
0: ஆயுர்வேதா மற்றும் ஹோமியோபதி போன்ற மருத்துவ துறைகளை கற்றவர்.
3: 2ஆம் உலகப் போரின் போது முதலுதவி பயிற்சியாளராகவும் பணிபுரிந்துள்ளார்.
0: உலக அமைதிக்காக உலக சமாதானம் என்ற நூலினை எழுதியவர்.
3: விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த தமிழ் பாடல்களை இயற்றியவர்.
0: உலக சமுதாய சேவா என்ற சங்கத்தை நிறுவியவர்.
3: மனவளக்கலையை தோற்றுவித்த
0: வேதாத்ரி மகரிஷி பிறந்த தினம் இன்று,
3: ஆண்டு 1911.
0: பிரபலமான பின்னணி பாடகி,
3: தமிழ், தெலுங்கு, கன்னடம்,
0: மலையாளம், ஹிந்தி, மராத்தி,
3: பெங்காலி, குஜராத்தி ஆகிய மொழிகளில் பாடல்களை பாடியவர்.
0: 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர்.
3: இந்தியாவின் பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியவர்.
0: 2011 உலக அளவிலான பாப் பாடல்களை பாடும் முதல் இந்திய பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர்.
3: சிறந்த பின்னணி பாடகருக்கான பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
0: டெல்லியை சேர்ந்த சுனிதி சௌஹான் பிறந்த தினம் இன்று,
3: ஆண்டு 1983.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
9: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். 1ஆம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் விஜய்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசுவள்ளி தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
0: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவு கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
5: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
0: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஷோனா என்கின்ற ஒரு துறவி உடலை வருத்தி கொண்டு தியானத்தில் ஈடுபட்டார். அவர் தன்னுடைய உடலை கடுமையான வழிகளுக்கு உட்படுத்தியும் மெய்ஞானம் அவருக்கு கிடைக்கவில்லை, அயர்ந்து போனார். அவர் தன் தியானங்களை எல்லாம் விட்டுவிட்டு துறவையும் உதிர்த்துவிட்டு பழைய நிலைக்கே திரும்பலாம் என்று முடிவு செய்தார். சோனா துறவரம் மேற்கொள்வதற்கு முன்பு சிறந்த வீணை இசை கலைஞராக இருந்தார். அவரை சந்தித்த புத்தர், சோனா, வீணையை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள், அதன் நரம்புகளை இறுக கட்டினால் இசை வருமா என்று கேட்டார். அதற்கு அந்த சோனா என்கின்ற துறவி சொன்னார், இறுக கட்டிவிட்டால் எப்படி இசை வரும், வராது என்று பதிலளித்தார். உடனே புத்தர் கேட்டார், சரி, தளர்த்தி கட்டினால் இசை வருமா என்று புத்தர் கேட்டார். அது எப்படி, நரம்புகளை தளர்த்தி கட்டினால் எப்படி இசை வரும், வராது என்று அந்த துறவி பதிலளித்தார். பிறகு புத்தர் சோனாவிடம் சொன்னார், இந்த வீணையின் நரம்புகளைப் போலத்தான் நம்முடைய உடலை அதிகமாக வருத்தினாலோ அல்லது அதிகமாக தளர்த்தினாலோ மெய்ஞானம் சாத்தியமில்லை என்று குறிப்பிட்டார். நடுபாதையே சிறந்தது என்பதை எளிதில் புரிய வைத்தார் புத்தர். ஒரு வீணையினுடைய நரம்பை மிக இறுக்கமாக கட்டினாலும் இசை வராது, அதே போல மிக மிக லூசாக கட்டினாலும் இசை வராது. அதுபோல இந்த உடலை அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தினாலோ அல்லது கஷ்டப்படுத்தாமல் அப்படியே ரொம்ப சொகுசாக விட்டுவிட்டாலோ இரண்டும் ஆபத்து, மெய்ஞானம் கிடைக்காது என்பது புத்தருடைய சிந்தனையாக இருந்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று அப்பர் பெருமான் வீணையின் இசையை இறைமையின் இதயத்திற்கு ஒப்பிட்டார். இனிமை தருகிற எல்லாம் இறைமையே என்பது அவரது கருத்து. தமிழர் பண்பாட்டில் வீணையும் நாதமும் போல நீவீர் வாழ்க என்று வாழ்த்துவது மரபு. வீணை பலாமரத்திலிருந்து செய்கிறார்கள், வீணை மட்டுமல்ல மேளத்தையும் பலாமரத்திலிருந்து தான் செய்கிறார்கள். இனிமையான பழத்தை தருகிற பலாமரத்தில் இசைக்கருவிகளை செய்தால் அந்த பலா சுளையைப் போல இசையையும் இனிமையாக அது எழுப்புகிறது. எனவே நம்முடைய உடலை, நம் உள்ளத்தை நாம் ஒரு வீணையைப் போல கையாள வேண்டும். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: நேர்களுக்கு காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை
8: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை

0: அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்ய நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்

0: ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணையத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜீத் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கட் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் புரிலியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங், லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர், ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேர்கள் கற்றுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
2: சிம் கார்டு இலவசம்,
1: அளவற்ற இலவச அழைப்புகள்,
2: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
1: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
2: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
1: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர், நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: ஒரு ஃபிக்ஸ் இருக்குன்னா ஒரு தடவை தான், ரெண்டு தடவை தான் வந்தது, அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் போட்டு 2 வருஷம் 3 வருஷம் வரலைன்னா அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டேப்பர் பண்ணி நிறுத்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அது யார் யாருக்கு நிறுத்தலான்னா, அவங்க மூளையில டேமேஜ் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தினால ஃபிக்ஸ் வந்திருக்கணும், ப்ளஸ் ஃபிக்ஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்ததுக்கப்புறம் மருந்துகளில் கேட்டுருந்துருக்கணும், நம்ம கொடுக்குற மெடிசின்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் ஆகியிருந்து அவங்க நார்மலாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எது எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, மூளை நல்லா இருக்கு, MRI நல்லா இருக்கு, மெடிசின்ஸ் போட்டால் கேட்குதுன்னா 2 வருஷம் ஃபிக்ஸ் வரலைன்னா மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு டேப்லெட் பண்ணலாம். ஒரு 70% மக்களுக்கு 2-3 வருஷம் ஃபிக்ஸ் வரலைன்னா மருந்துகளை கம்மி பண்ணி நிறுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெரி ரேர்லி கம்மி பண்ணும் போது உடனே வராது, அடுத்த நாளே வராது, ஒரு 6 மாசத்துல திருப்பி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மக்களுக்கு மெடிசின்ஸ் கொஞ்சம் லாங் டேர்ம் போகும், 4 வருஷம் 5 வருஷம். பட் பிரச்சனை எங்கன்னா, மருந்துகள் கண்டிப்பா 2 வருஷம் போகணும்னு நம்ம சொன்னாலும் மக்கள் 2 வருஷம் போடுறது கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4 மாசம் கழிச்சு அவங்க மறந்துடுவாங்க, நோயை மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, 2வது தடவை வரும், அப்புறம் ஒரு 2 மாசம் போடுவாங்க, அப்புறம் 3வது தடவை வரும். இப்படி 3 தடவை 4 தடவை வந்து மெடிசின்ஸ் நிறுத்தி வந்ததுன்னா அவங்களால வந்து ஈஸியாக மெடிசினை டேப்பர் பண்ண முடியாது, அவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் மெடிசின்ஸ் இழுத்துட்டே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நோயை 2 வருஷத்தில் குணப்படுத்துறதும் ஒரு நோயை 10-15 வருஷம் இழுக்கிறதும் பேஷண்ட் கையில் தான். ஸோ மூளையில் எந்த ஒரு காரணத்தினாலையும் மூளையில் பாதிப்பு ஏற்படுது, அது வந்து பிறக்கும் போது ஆக்சிஜன் போகலை குழந்தைக்கு, பிறக்கும் போது இப்போ ஏதாவது பர்த் டிஃபெக்ட் வருது, அதாவது சிசேரியன் டைம்லேயோ இல்லை ஏதாவது ஆயுதம் போட்டு எடுக்கும் போது மூளையில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, பிறக்கிற குழந்தை ஆக்டிவாக இல்லை, உடனே அழலை, அங்கேருந்து ஆரம்பித்து இறக்குற வரைக்கும் மூளையில் இன்ஃபெக்ஷன், அடிபடுறது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது, சுகர்னால, பிபினால, மகப்பேறு டைமில் வரனால, ரேண்டமாக வர்ற இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, கோவிட், அது எல்லா காரணிகள்னாலையும் மயக்கம் ஆகிறாங்க, கை கால் வெட்டி இழுக்குது அப்படின்னா ஆபத்துகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயப்பட தேவையில்லை, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ நிறையா இருக்குது. ட்ரீட்மெண்ட்னு எடுத்துகிட்டிங்கன்னா டயக்னோசிஸே ஏலியராக இருக்குது. ஸோ அது முதல்ல என்ன இருக்குங்கிறது அவங்க டயக்னோசிஸ்க்கே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட், குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இருக்குது. ஸ்டேட்டஸ் எப்பிலப்டிகஸ்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக தெரியணும். ஸ்டேட்டஸ்னா கண்டினியூஸாக ஆன்கோயிங்காக ஒரு நோய் இருக்கிறது ஸ்டேட்டஸ் எப்பிலப்சி எப்பிலப்டிகஸ். அப்படி என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்னது, ஒரு ஒரு நோயினா ஆரம்பித்து நிற்கிறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அவங்க ஃபுல்லாக தெளிஞ்சு 5 நிமிஷத்தில் வெளியே வந்து எந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்களுக்கு 10-15 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் வந்த அறிகுறியே இருக்காது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஃபிக்ஸ் ஆரம்பித்து 15-20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆனால் நிற்காது, கண்டினியூஸாக வெட்டி வெட்டி இழுத்துகிட்டே இருப்பாங்க, அதுதான் ஆபத்து. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இன்ஜெக்ஷன் கொடுக்கல, ஹாஸ்பிட்டல் போகலைன்னா கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து. ஸோ ஸ்டேட்டஸ் எப்பிலப்டிகஸ்னா கிளஸ்டராக, அதாவது அடிக்கடி ஃபிக்ஸ் வர்றது, நடுவில் அவங்க கான்சியஸாகவே இல்லை, அதாவது காலையிலேருந்து ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளே ஒரு 7-8 ஃபிட்ஸ் வருது, அந்த 7-8 ஃபிட்ஸுக்கு நடுவில் அவங்க எந்திரிச்சு நார்மலாகவே இல்லைன்னா அதுவும் ஸ்டார்ட்.

0: தான். ரெண்டாவது ஃபிட்ஸ் ஆரம்பித்து கண்டினியூஸாக வெட்டி இழுத்துக்கிட்டே இருக்குனாலும் அது ஸ்டேட்டஸ் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக மெடிக்கல் கேர் இருக்கணும், இல்லைன்னா மூளை டேமேஜ் ஆயிரும், உயிருக்கே ஆபத்து தான். ஸோ கண்டினியூஸாக ஃபிட்ஸ் அடிச்சதுன்னா மூளை இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: இனிமையான இசை சாரலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:31 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் சந்தோஷ சாரல். இன்றைய தருமபுரி உழவர் சந்தையினுடைய காய்கனி விலை நிலவரம் அப்படின்றத இன்னைக்கு இப்போ தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்திரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 58 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 112 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், உடைத்த பூண்டு 168 ரூபாய், பெரிய பூண்டு 238 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், இஞ்சி 238 ரூபாய், எலுமிச்சப்பழம் 155 ரூபாய். இதுவரை கேட்டோம் தருமபுரி உழவு சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். நெகிழியை தவிர்த்துவிட்டு துணிப்பையை எடுத்து சென்று உங்களுக்கு தேவைப்படும் காய்கறிகளை நீங்கள் வாங்கி வரலாம். நமது சுற்றுப்புறத்தை அது பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் நேர்களே. சரி, இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தென்றல் அப்படிங்கிற வரிசையில் அமைந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க இருக்கோம். தென்றல் நம்மை வருடும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஆனந்தம் தருமோ அந்த மாதிரி அருமையான பாடல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. அந்த வகையில் முதல் பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக இன்றைக்கி பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இஸ்ரோவிற்கு வந்து ஒரு திட்டத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு வந்து அழைப்பு விடுத்தாங்க. அது எந்த திட்டம், அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய பொதறிவு கேள்வி. அமெரிக்க விண்வெளி மையமான நாசா வந்து இந்திய விண்வெளி மையமான இஸ்ரோவிற்கு ஒரு திட்டத்தில் இணைந்து பணியாற்றலாம் வாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் இன்விடேஷன், அதாவது அழைப்பு வந்து கொடுத்தாங்க. அது எந்த திட்டம் அப்படிங்கிறது தான் இன்றைய பொதறிவு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். சரி, தென்றல் ஒரு சில பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்ன பாடல் முதல்ல விளம்பரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா இசையில் வாலியின் பாட வரிகளில் மனோ பாடிய பாடல் தான் முதல் பாடலாக விளம்பரம் இருக்குது. அதர்மம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயிலை விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி.
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி.
1: துல்லியமான குரல் அழைப்புகள்.
2: அவசரகால SOS ஆதரவு.
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு.
2: நீடித்த நிலையான பேட்டரி.
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
5: தமிழக அரசில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை, வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை, பொதுப்பணித்துறை, உதவி வேளாண் அதிகாரி, நெடுஞ்சாலைத்துறை, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட், உதவி தோட்டக்கலை அதிகாரி, கைத்தறி என மொத்தம் 839 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ITI, டிப்ளமோ, BE, பிடெக் முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவை சேர்ந்தவர்கள் 18 வயதுக்கு மேல் 37 வயது வரையும், மற்ற பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வயது உச்சவரம்பு ஏதுமின்றியும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க பதிவு கட்டணம் 150 ரூபாய், தேர்வு கட்டணம் 100 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 15ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626-55833.
8: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
9: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
10: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
9: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
15: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
14: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
15: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
16: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: முதல் பாடல் ஒன்னா தென்றல் காட்டோட போகணும்னு ஆசைப்பட்ட நாயகனுடைய பாடலாக கேட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துள்ளலா இரண்டு குயில்கள் தென்றலை பற்றி என்ன பாடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். கேல டி கண்மணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில பிரேசுடன் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா கே ஜே எஸ் தாஸ் இணைந்து பாடிய பாடல் இது.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: 10 கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: JSW நியோஸ்டீல் TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோஸ்டீல் பியூர் TNT கம்பிகள்.
6: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
7: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
6: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
9: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
10: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
9: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
10: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
9: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
10: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
9: இன்ற இணைவில் உங்கள் BSNL உடன்.
10: கண்டிஷன் சப்ளை.
11: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலையிட்டிற்கு பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க கட்சவை மூலமாக பாடல்களுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். 0-43-42-24-40-30 என்ற கட்சவை நிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்று காலை 8:00 பொன்னியின் புதுப்புனல் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
12: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
14: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு
15: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
16: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
17: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
18: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
19: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதி

0: 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: நேரம் 7:55 கேட்டு கொண்டிருப்பது சந்தோஷ சாரல். இன்றைக்கி தென்றல் வரிசையில் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ராசி திரைப்படத்திற்காக சிற்பி செய்யல பழனி பாரதி பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா, உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். தென்றல் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பூ கூட ஆனந்தம் தருமா. இதோ இந்த பாட்டில் சொல்கிறாங்க, கேட்போம்.

சந்தோஷ சரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கும். இன்றைக்கி கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து இந்தியாவினுடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை ஒரு திட்டத்தில் இணைந்து பணியாற்றலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்றது தான் இன்றைய கேள்வியாக கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா, மூன் பேஸ் மிஷன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையத்தை இணைந்து பணியாற்ற நாசா விண்வெளி ஆய்வு மையம் அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆய்வு மையம் கூப்பிட்டுருக்காங்க. சந்திரனுடைய தென் துருவத்தில் அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர மனித தளத்தை அமைப்பதற்கான மூன் பேஸ் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து

0: பேர் என்ன அப்படின்றது தான் இன்றைய கேள்வியாக கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா, மூன் பேஸ் மிஷன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ்ரோ விண்வெளி ஆய்வு மையத்தை இணைந்து பணியாற்ற நாசா விண்வெளி ஆய்வு மையம், அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆய்வு மையம் கூப்பிட்டுருக்காங்க. சந்திரனுடைய தென் துருவத்தில் அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர மனித தளத்தை அமைப்பதற்கான மூன் பேஸ் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நாசா வந்து இப்போது செயலாற்றிட்டுருக்காங்க. அந்த திட்டத்தில் இணைந்து பணியாற்ற தான் இந்தியாவினுடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை வந்து இணைந்து பணியாற்றுவதற்கு நாசா அழைப்பு விடுத்தாங்க. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேர்களை இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று August 14 இதே நாளில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் மூலம் உலக புகழ்பெற்ற சிந்தனையாளரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவருமான ஸ்ரீ அரவிந்தர் ஆற்றிய உரை இந்த நேரத்தில் நினைவுகொள்ளத்தக்கது. August 15 1947 சுதந்திர இந்தியாவின் பிறந்த நாள். இந்நாள் பாரத மாதாவினுடைய பழைய யுகத்தின் முடிவிற்கும் புதிய யுகத்தின் துவக்கத்திற்குமான அடையாளமாகும். இந்நாளையே ஒரு சுதந்திர தேசத்தின் மக்களாகிய நாம் நமது வாழ்க்கை மற்றும் செயல்பாட்டின் வாயிலாக மானுடத்தின் அரசியல், சமூக, பண்பாட்டு, ஆன்மீக எதிர்காலத்திற்கு வித்திடும் ஒரு புதிய யுகத்தின் துவக்க நாளாகவும் மாற்றலாம். August 15 எனது பிறந்த நாள். அந்நாளுக்கு இவ்வளவு பரந்த முக்கியத்துவம் கிடைத்திருப்பது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக உள்ளது. இதனை தற்செயலான நிகழ்வாக அல்லாமல் முன் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடாக, எதற்காக எனது வாழ்க்கையின் துவக்க கட்டத்தில் பணியாற்றினேனோ அந்த உன்னத லட்சியம் முழுமையாக நிறைவேற என்னை ஒவ்வொரு அடியிலும் வழிநடத்தி செல்லும் இறைவனின் ஒப்புதலாகவும் அத்தாட்சியாகவும் கொள்கின்றேன். அதைவிட இவ்வுலகில் என்னென்ன நிகழ வேண்டும் என நான் எதிர்பார்த்தேனோ அந்த நடைமுறையில் சாத்தியமற்ற கனவுகளாக தெரிந்த அனைத்தும் இன்று நிறைவேறி வருவதையும், எனது வாழ்நாளிலேயே அவை சாதனைகள் ஆவதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வனைத்து இயக்கங்களிலும் சுதந்திர இந்தியா ஒரு முக்கிய பங்காற்றவும் அதற்கு தலைமையேற்கவும் முடியும். ஒரு சுதந்திரமான ஒற்றுமையான இந்தியாவை உருவாக்கும் புரட்சி இயக்கமே எனது முதல் கனவாகும். இந்தியா இன்று விடுதலை பெற்று விட்டது, ஆனால் ஒற்றுமையை சாதிக்கவில்லை. வெள்ளை ஏகாதிபத்தியம் ஏற்படுவதற்கு முன்னர் இருந்ததைப் போல விடுதலைக்கு பின் இந்தியா மீண்டும் பல நாடுகளாக சிதறுண்டு குழப்பத்தில் ஆழ்ந்துவிடுமோ என்று கூட ஒரு கட்டத்தில் தோன்றியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டு விடுவதாகவே தெரிகிறது. ஒரு முழுமையான ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தேசமாக இந்தியா நிலை பெற்று விட்டது. அமைதிக்காகவும் இணக்கத்திற்காகவும் மட்டுமன்றி பொதுவான செயல்பாட்டிற்கும் ஒற்றுமை அவசியம் என்பதை உணர்வதன் வாயிலாக அது நிறைவேறும். இந்த வழியில் உறுதியான ஒற்றுமை ஏதாவது ஒரு வடிவில், அது எப்படிப்பட்ட வடிவில் வரும் என்பது முக்கியமல்ல, ஆனால் வந்தே தீரும். எப்படியாவது எந்த வழியிலாவது பிரிவினை ஒழிந்தே ஆக வேண்டும். இந்தியாவின் எதிர்காலத்தை பெருமைக்குரியதாக ஆக்க இந்த ஒற்றுமை மிக அவசியம், அது சாதிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று பேசிய ஸ்ரீ அரவிந்தர், உலக நலனுக்கான விடுதலைக்கு இந்தியாதான் முன்னுரிமை எடுத்து வருகிறது. அந்த உலக ஒற்றுமை என்பது இந்திய செயல்பாட்டினால், இந்திய ஒருமைப்பாட்டினால் சாத்தியமாகும் என்பதைத்தான் அவருடைய கனவு குறிப்பிட்டு சொல்கிறது. உலக ஒற்றுமையை நோக்கிய இந்த முன்னேற்றம் ஒரு பேரழிவின் குறுக்கீட்டால் தடைபடலாம். ஏன், இதுவரை சாதிக்கப்பட்டது அத்தனையும் கூட அழித்து விடலாம். ஆனால் அதற்கு பின்னும் இறுதி வெற்றி நிச்சயம் என்று உறுதிபட மொழிகின்ற ஸ்ரீ அரவிந்தர் இந்தியாவினுடைய தன்மையை பெரும் கனவாக சொல்லுகிறார். இந்தியா தனது ஆன்மீக கொடையை உலகிற்கு வழங்க வேண்டும் என்பது எனது மற்றொரு கனவாகும். அதுவும் ஏற்கனவே துவங்கிவிட்டது. முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்தியாவின் ஆன்மீகம் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் எட்டியுள்ளது. இந்த போக்கு மேலும் வளரும். காலத்தின் பேரழி நர்த்தனங்களையும் தாண்டி

0: ஒரு நம்பிக்கையுடன் மேலும் மேலும் பல கண்கள் இந்தியாவை நோக்கி திரும்பும். தான் சிந்திக்க துவங்கிய நாள் முதல் தனி மனித சமூக முழுமையை நிலைநாட்ட போராடி வரும் மனிதன் தான் எதிர்கொண்டு வரும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் தரும் உயர்ந்த பேருணர்வை நோக்கி அவனுடைய அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி துவங்க வேண்டும் என்பதே எனது இறுதி கனவாகும். இந்தியா விடுதலை பெற்ற இந்நாளில் இவற்றையே நான் முன்வைக்கின்றேன். எனது இந்த எண்ணங்கள் எந்த அளவிற்கு அல்லது எப்படி நிறைவேற்றப் போகிறது என்பது புதிய சுதந்திர இந்தியாவை பொறுத்ததாகும் என்று ஆகஸ்ட் 14 1947 அகில இந்திய வானொலியில் ஸ்ரீ அரவிந்தர் ஆற்றிய ஆங்கில உரையின் தமிழாக்க செய்திகளை இதை சொல்லுகிற போது இன்று ஸ்ரீ அரவிந்தருடைய பிறந்த நாளுக்கான அடையாளம் தொடங்குகிறது. உலகம் முழுவதும் ஆன்மீக அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு ஊட்டிய அந்த மகானின் கனவுகள் காலப்போக்கில் நிச்சயமாக நிறைவேறும். இந்தியா உலகத்திற்கு தலைமை தாங்கும் என்கின்ற ஒன்றை நன்றாக இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நாளை கொண்டாட இருக்கிற சுதந்திர தினத்திற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அறிமுகர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி தான் பொன்னியின் புதுப்புனல். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை அறிமுக நேயர்கள் கேட்டு ரசிக்க 0-43-42 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 24-40-30 24-40-31 என்ற எண்களை அழைக்கலாம். எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பாட்டு கேட்கணுங்க அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற நம்மளுடைய கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். பொன்னியின் புதுப்பனில் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்க நாம் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம் நேர்களே.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
12: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
14: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
15: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
16: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி,
15: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
16: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
15: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
16: கண்டிஷன் அப்ளை.
2: இன்னைக்கு பொன்னியின்

0: குரல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயராக நம்ம கூட பேசி அவங்களுடைய விருப்பப்படலை கேட்டு ரசிக்க இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் நாகியங்கொட்டாய் பக்கம் புளியம்பட்டில இருந்து பொட்டியம்மாள் சார்.
0: தொட்டியம்மாள், என்ன பாடல் கேட்கலாம்?
1: புது பாடலாம், நல்ல பாடலாம் ஒன்று கொடுத்துருங்க சார், அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: சரி, உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
8: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1000 கண்ணாடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.
9: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு
10: 9865745432. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
11: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
12: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
11: 5000 GB டேட்டா,
12: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை.
11: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
12: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
11: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: அறிமுக நேயர்களுக்கான புதிய பாடல் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 8:21.

தமிழம் பொன்னியின் புது பண்ணல நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலாக அறிமுக நேர்கள் கேட்டு ரசிக்க 0343 42 24 40 30 24 40 31 என்ற எண்களை அழைக்கலாம். கட்சி மூலமாக அறிமுக பாடலை கேட்டு ரசிக்க விரும்பும் நேயர்கள் 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கவின் தருமபுரியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இது அந்த பாடல்

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500.

0: 84820.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 15,024 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,756 ரூபாய், சராசரி விலை 11,985 ரூபாய். கொப்பரை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 16,350 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,850 ரூபாய், சராசரி விலை 15,042 ரூபாய். ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 13,612 ரூபாய், குறைந்தபட்ச விலை 12,510 ரூபாய், சராசரி விலை 13,211 ரூபாய். நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 16,296 ரூபாய், குறைந்தபட்ச விலை 13,060 ரூபாய், சராசரி விலை 15,576 ரூபாய். எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 9,900 ரூபாய், குறைந்தபட்ச விலை 8,999 ரூபாய், சராசரி விலை 9,450 ரூபாய்.
4: மச்சான் ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
5: மாமா எனக்கு ஒண்ணு புரியலையே, கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம்போர்டா?
4: மச்சான் இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான் வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
5: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: நேரம் 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை நீ கேட்கலாம்.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
9: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
9: தருமபுரி.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
11: வணக்கம்.
12: சங்க இலக்கியங்கள்னு சொன்ன உடனே பலர் வந்து எங்க அதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் படிக்க சொல்லுங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் சொல்லுங்க, அதான் முக்கியமா தவிர சங்க இலக்கியம் படிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க சொல்றீங்களான்னு. அப்படி இல்லைங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சிடறோம், எல்லாம் கிடைச்சிருது, பிறகு ஒரு வெறுமை ஏற்படும்.

0: விஷயம் பலருக்கு தெரியலங்க. என்ன அப்படின்னு கேட்டா, படிப்பது என்பது, கற்றுக்கொள்வது என்பது சம்பளத்துக்காக, உயர்வுக்காக, வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக எல்லாத்தையும் தாண்டி ஒன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்களா, தனிமையாக இருக்கிற போது படிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு புத்தகமோ மற்றவையோ வேண்டும் என்று சொன்னால் எங்க போவோம்? யோசிச்சு பாருங்க. மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தன்னுடைய அந்த மனோன்மணியம் நாடகத்துல சிவருமான ஒரு பேட்டி காண்றார். அப்படி பேட்டி காண்றப்ப என்ன கேக்குறாருனா, ஆமா நீதான் அந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு தனியா உட்கார்ந்துருப்பியா, அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டிருக்காரு. நல்லறிலில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டான்னு சொல்றப்ப அப்படி தனியா உட்கார்ந்துருக்க என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். சிவருமான் சொன்னாரு, அப்படிப்பட்ட நேரத்தில் நான் திருவாசகத்தில் ஒரு ஏடு எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னாராம். இத மனோன்மணியம் சுந்தரனாரே சொல்றாருங்க. அப்ப சங்க இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் படிக்கிறப்ப என்ன சந்தோஷம் தெரியுங்களா, 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு நமக்கு நினைச்சு பார்க்க இனிமையா இருக்கிறது. எப்படி அகம்புறம் என்று பிரிச்சு பார்த்தாங்க. அகம் என்பது களவு, கற்புன்னு சொன்னாங்க. களவு என்பது காதல், கற்பு என்பது இல்வாழ்க்கை. இதை சொன்னாங்க. புறம் என்பது என்ன அப்படின்னா போர், வீரம் இவற்றெல்லாம் சொன்னாங்க. நல்ல நீதிகள் எடுத்து சொன்னாங்க. நீதிகளை எப்படி எடுத்து சொல்றாங்க தெரியுங்களா, அதாவது இன்னைக்கு நாம எதெல்லாம் குளோபலைசேஷன் பேசுறோம், உலகம் ஒன்றுமே ஒன்னா இருக்கணுங்கிறோம், உலகம் ஒரு கிராமங்கிறோம், ஒரு கிராம கைக்குள்ள அடங்கணுங்கிறோம், எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் அடிச்சார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னாரு. கேளீர்னா கேளுங்கள்னு அர்த்தம் இல்ல, கேளீர்னா சுற்றத்தார்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ப்பதா என்ன தெரியுங்களா, கேளார். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். எந்த இடத்துல வருது அப்படின்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதாம் சொல்லுனா, கேட்டோர் மகிழுமாறும் பகைவராயினும் விரும்புமாறும் பேசுவது பேச்சுன்னு உண்டு. அப்ப கேளார்னா பகைவர், கேளுனா சொந்தக்காரர்கள். இந்த உலகம் பூரா ஒண்ணுன்னு கனியன் பூங்குன்றன் ஒரு புலவன் சொல்றான். இந்த பாட்டுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நான் அமெரிக்கால ஐநா சபையினுடைய இதுக்கு போயிருந்தேங்க, யாது மூரை யாவருங்கள் என்கிற இந்த சொல் வந்து அங்க எழுதி போட்டிருக்குது. அது மாதிரி லண்டன்ல சப்வே ரயில்வே இதுல வந்து அவ்வையினுடைய வரி எழுதி வச்சிருக்காங்க. கற்றது கைமண்டளவு கல்லாதது உலகளவுங்கிற சொல் அங்க இருக்குது. இப்ப இந்த யானுமுறை யாவருங்கள் இல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை விதி வழி செல்கிறது அப்படின்னு நம்புவாங்க சில பேர். சிலவர் விதியாவது மண்ணாவது அப்படிம்பாங்க. இருந்தாலும் நடந்து முடிச்ச பிறகு, ஆமா நான் காலையில கிளம்பியிருக்கப்படாதா, எதியா என்னை இழுத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம். இந்த விதியை பத்தி அவர் சொல்றாரு அதே பாட்டுல. அதாவது மழை பெஞ்சு தண்ணீர் ஆற்று வழியா வர்றப்போ ஒரு கட்டையை தூக்கி போட்டீங்கன்னு வைங்களேன், அது என்ன செய்யும், அந்த ஆற்று தண்ணி வழியா போகும். தண்ணீர் போகும் வழியே அந்த புனை போவது போல நம்முடைய உயிர் வினையின் வழி செல்லுகிறது. அதாங்க அந்த பாட்டு. கல்புருதிரங்கும் மல்லல் பெரியாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறு உயிர் வினை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனமாகலின் பெரியோரை வியத்திலமிலமே சிறியோரை இகழ்தல் அதனின் மிளமே. இந்த பாட்டு முழுமையா ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. யாதும் ஊரே யாவருங்களில் முடிஞ்சு நன்றி வணக்கம் அப்படிமாங்க. எப்பவுமே முழு பாட்டு சொல்றப்ப நல்லா இருக்குங்க. அப்ப இலக்கியங்களை படிக்கிற போது காலத்தினுடைய எந்திரத்தில் ஏறி அங்கு பயணப்படுவது போல ஒரு இனிமை இருக்கும். படித்து பாருங்கள்.
1: நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
3: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி.

0: நாட்டின் எண்பதாவது சுதந்திர தினத்திற்கான பிஎஸ்என்எல் இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில் சிம் கார்டு இலவசம் அளவற்ற இலவச அழைப்புகள் நாளொன்றுக்கு ஒன் ஜிபி டேட்டா 100 எஸ்எம்எஸ் 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம் இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே இன்றே பிஎஸ்என்எல் உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள் கண்டிஷன்ஸ் அப்ளை
1: படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: பொன்னியின் புதுப்பு நாள் கேட்டு ரசிக்கொண்டு இருக்கும் நேரம் 8:38 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து வளம் வரவிருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குமார் ராசிபுரத்திலிருந்து விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்த பாடல்

காளி முயி காளி முயி சூ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாங்காய் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 1,100 ரூபாய், குறைந்தபட்ச விலை 1,000 ரூபாய், சராசரி விலை 1,050 ரூபாய். சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 3,865 ரூபாய், குறைந்தபட்ச விலை 3,185 ரூபாய், சராசரி விலை 3,575 ரூபாய். கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 8,516 ரூபாய், குறைந்தபட்ச விலை 7,850 ரூபாய், சராசரி விலை 8,240 ரூபாய்.
2: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 9443449892. முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
9: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
8: துல்லியமான குரல் அழைப்புகள்,
9: அவசரகால SOS ஆதரவு,
8: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
9: நீடித்த நிலையான பேட்டரி,
8: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,166 ரூபாய் மட்டுமே.
9: மேலும் தகவல்களுக்கு 1800-4257-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுஃபேக்சரர். JSW நியோ ஸ்டீல், பியூர் TMT கம்பிகள்.
12: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
13: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீப்ஸ்.
1: நேரம் 8:45 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: சரியாக 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே 3 மாசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடைச்சிட்டார், விட்டுள்ளாமா உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது 3க்கும் 1க்கு 1 வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது 3 1 மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த 3 வகையான இந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பு உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற களிப்பை 2வது தடவையும் கொடுக்காது, 3வது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாகவும் மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற களிப்பு அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயமாகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது, ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ 3வதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலேருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலேருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் 10 இட்லி வைக்கிறீங்க, என்னை உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி அப்படி என்ன பண்ணுவ நீ?

0: அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆச்சரியமாக, ரெண்டு இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: BSNL ஓட புது செல்கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
3: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
4: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை முடித்தவர்கள், ITI டிப்ளமோ பொறியியல் கல்வி தகுதி உடையவர்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்கள் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தெரிவு செய்யவுள்ளனர். இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள், மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள், மாவட்ட முன்னோடி வங்கியில் வங்கி கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் ஆகியன நடைபெறவுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய 0 43 42 28 88 90 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
9: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
10: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
9: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
10: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
9: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
10: இச்சலுகை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
9: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்
10: கண்டிஷன் அப்ளை.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து வளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து நவநீதன் இது அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: வர்றான், வழி மறிக்காதே.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ், நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 நேர்களை கேட்கலாம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: ஒரு ஆசிரியர் பள்ளியினுடைய கடைசி வேலை நாள், மாணவர்கள் எல்லாம் பிரிவு உபச்சாரம் பெற்று விடைபெறுகிற நேரம், மாணவர்கள் அனைவரிடமும் அந்த ஆசிரியை இனிமையாக பேசிவிட்டு எல்லா மாணவர்கள் கையிலும் தன்னிடமிருந்து பயின்று விடைபெறுகிற அந்த மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து அட்டையை கொடுக்கிறார். அந்த வாழ்த்து அட்டை 3 அட்டைகள். அதில் எழுதியிருக்கிற வாசகம், நீ என் வாழ்வில்

0: கடைசி வேலை நாள், மாணவர்கள் எல்லாம் பிரிவு உபச்சாரம் பெற்று விடைபெறுகிற நேரம். மாணவர்கள் அனைவரிடமும் அந்த ஆசிரியை இனிமையாக பேசிவிட்டு எல்லா மாணவர்கள் கையிலும் தன்னிடமிருந்து பயின்று விடைபெறுகிற அந்த மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து அட்டையை கொடுக்கிறார். அந்த வாழ்த்து அட்டை 3 அட்டைகள். அதில் எழுதியிருக்கிற வாசகம், நீ என் வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தினாய். தன்னிடம் பயின்று விடைபெறுகிற ஆசிரியர் மாணவர்களுக்கு அந்த ஆசிரியை தருகிற வாழ்த்து செய்தி இதுதான், நீ என் வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தினாய். சொல்லிவிட்டு இதை உனக்கு பிடித்த மாணவனிடம் கொடு என்று ஆசிரியை கொடுத்தார். 3 அட்டைகள் இருக்கிறதே என்று கேட்ட மாணவனிடம், உனக்கு பிடித்த மாணவனிடம் இந்த அட்டையை பகிர்ந்து கொள் என்றார். ஒரு மாணவன் தான் பெற்ற வாழ்த்து அட்டையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு அருகே இருக்கிற தொழிற்சாலையில் பணிபுரிகிற அந்த தொழிற்சாலையின் மேற்பார்வையாளரை பார்த்தான். ஏனென்றால் அவர் மாணவர்களுக்கு வழிகாட்டுவார், எப்படியெல்லாம் தொழிலை கற்றுக்கொள்ளலாம் என்று நுணுக்கங்களை சொல்லித் தருவார். அந்த தொழிற்சாலையின் மேற்பார்வையாளரிடம், சூப்பர்வைசர் என்று பணியில் இருப்பவரிடம் அடையாள அட்டை, இந்த வாழ்த்து அட்டையை கொடுத்தார். என் வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தினாய். அதை பெற்ற அந்த மேற்பார்வையாளர் மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டு யாருக்கு இதை கொடுக்கலாம் என்று யோசித்து தன் நிறுவனத்தின் மேலாளரிடம் கொண்டு போய் கொடுத்தார். ஏனென்றால் மேலாளர் எப்போதும் இவர் மீது குறை கூறிக்கொண்டே இருப்பார். இதை கொடுத்தால் மேலாளர் மகிழ்ச்சி அடைவார் என்று மேலாளரிடம் என் வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தினாய் என்ற வாசகம் பொருந்தி அட்டையை கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு வந்த மேலாளர் தன் வீட்டுக்கு வந்தவுடன் தன் மகனை அழைக்கிறார். மேல்மாடி அறையில் மகனின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தூங்கி விடுகிற மகன் அப்போது விழித்து கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து வந்து இந்த வாழ்த்து அட்டையை அவன் கழுத்தில் மாட்டி நெற்றியில் முத்தமிடுகிறார். இப்போது மகன் ஓவென்று அழுகிறான், கதறி அழுகிறான். என் வாழ்வில் இனிமையை ஏற்படுத்தினாய் என்ற வாசகத்தை பார்த்து அவன் கதறி கதறி அழுகிறான். அப்பா, என் மேல நீங்கள் உண்மையிலே பாசமாக இருக்கீங்களாப்பா. ஆமாப்பா, என்ன சந்தேகம், நீங்கள் என்னை கண்டுக்கிறதே இல்லை. அதனால எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. தினம் தினம் நீங்கள் என்னிடம் பேச மாட்டீர்களே, என் நல்லது கெட்டதை கேட்க மாட்டேங்கிறீர்களே, எப்போதும் என்னை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்களே என்ற ஏக்கம் என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது. அது ஒரு நாள் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. இன்று இரவு நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு கூட வந்துவிட்டேன். ஆனால் இவ்வளவு பாசத்தை என் மீது வைத்திருக்கிறீர்களே என்று அப்பாவை கட்டி கதறி அழுதான். அப்பாவும் அவனை கட்டி கொண்டு அழுதார். அன்று மேலாளர் ஒரு முடிவெடுத்தார், நமது பிள்ளையை காப்பாற்றி அந்த மேற்பார்வையாளருக்கு நாம் நன்றி கூற வேண்டும், எப்போதும் அவர்களையும் உயர்த்துவதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். மேலாளர் என்ற நிலையில் மட்டும், அந்த உயரத்தில் மட்டும் நாம் இருக்கக்கூடாது, மனிதராகவும் நாம் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அந்த மேற்பார்வையாளர் இரவு முழுவதும் சிந்தித்தார். இந்த அட்டையை நமக்கு கொடுத்த பையன் மேலாளருக்கும் நமக்கும் நல்ல உறவை ஏற்படுத்தியிருக்கிறான். அதனால் இது போன்ற ஏழை மாணவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற மனநிலை அவனுக்கு உருவாயிற்று. அந்த மாணவன், அந்த அட்டையை பெற்றவன், தன் ஆசிரியைக்கு நன்றி கூறுவதென்றால் நாம் இனி வாழ்க்கையில் நன்கு கற்று உயர வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆக ஒரு நல்லெண்ணத்தோடு கூடிய நற்செய்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மிகப்பெரிய ஒரு நற்சுழலை உருவாக்கும், ஒரு புனிதமயமான ஒளியலையை உருவாக்கும். அப்படி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கக்கூடிய நற்செய்திகளை, நற்சிந்தனைகளை நாளும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:06.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும்

0: A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
3: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
2: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் அப்ளை.
0: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.
13: ஒரு குழந்தையின் சிரிப்பில் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் இருக்கிறது. அந்த சிரிப்பு என்றும் மாறாமல் இருக்க அவர்களின் ஆரோக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி அப்படின்றது உயரமும் எடையும் மட்டும் கிடையாது. அவர்களோட உடல் நலம், மனநலம், உணவு பழக்கம், தூக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே சேர்ந்தது தான். அந்த வகையில் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எந்த வயசில் என்ன உணவு கொடுக்கணும், குழந்தைகளுக்கு தேவையான தடுப்பூசி என்ன, அடிக்கடி ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்னென்ன, இது பற்றின முழுமையான தகவல்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வானொலியில் வசந்தம், குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி. நம்ம கூட நேரலையில் இணைந்து இது குறித்த தகவல்களை தர இருக்காரு JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி ரமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
14: வணக்கம். வணக்கம்
13: சார். குழந்தைகள் நலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு நம்ம பிறந்த உடனே வந்து தடுப்பூசி ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா, அந்த தடுப்பூசிகளை தவிர்க்கிறதுனால குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் வரும் சார்?
14: தடுப்பூசிகள் கட்டாயம் போட்டாகணுங்க. குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி போடுவாங்க. எந்த மருத்துவமனையில் பிறக்கிறாங்களோ அந்த மருத்துவமனையில் அந்த தடுப்பூசி கட்டாயம் போட்டாகணுங்க. அடுத்து 1.5 மாதம், 45 நாள் கழித்து, அப்புறம் 2.5 மாதம், 3.5 மாதம், அப்புறம் 6 மாதம், அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற இன்ஜெக்ஷன் கட்டாயம் போட்டுங்க, அது எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டில் சில தடுப்பூசிகள் நேயர்கள் விருப்பப்பட்டால், அது மக்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாங்க. எந்த தடுப்பூசியுமே வந்து நம்ம வந்து நிறுத்தக்கூடாதுங்க, போடாமல் விடக்கூடாதுங்க. அதில் வந்து தாய்ப்பால் பிறந்த ஒரு சில மணி நேரத்தில் பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த தாய்ப்பாலில் கொலஸ்ட்ரம்னு சீம்பால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சீம்பால் தான் முதல்ல கொடுக்குற தடுப்பூசி. அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க, வேண்டான்னு எடுத்து கொட்டிடுறாங்க. இப்போ நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, பட் இருந்தாலும் அந்த கொலஸ்ட்ரம் கொடுக்கறதுல ஜீரணம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான எண்ணம் இருக்குங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ கொலஸ்ட்ரம் சீம்பால் கட்டாயம் தரணும். முதல் 2-3 நாள் 1 சொட்டு 2 சொட்டு தான் வரும். அது 1 சொட்டு 2 சொட்டுலேயே வந்து நமக்கு 5 மில்லி 10 மில்லிக்கான எனர்ஜி இருக்குது. அந்த 1 சொட்டே உள்ளே போச்சுன்னா நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப கிடைக்கும். முதல் மூணு நாள் நம்ம கொலஸ்ட்ரம் கொடுத்தாவே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை வந்து நல்லா வந்துடுங்க. அதில் இம்யூனோகுளோபின் ஒன்று இருக்குது, ஸோ அது முக்கியமான அது நோய் எதிர்ப்புத்தன்மைக்கு. அது குடல் வாய் வழியாக போயிட்டு குடல் வழியாக போயிட்டு அப்சர்வ் ஆகிட்டு, ஸோ நமக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை வந்து குடல்

0: ஃபுல்லாக பாதுகாப்பு மண்டலமாக மாற்றிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கொலஸ்ட்ரம் ஒரு சொட்டு தான் வரும், அந்த ஒரு சொட்டு எப்படி டாக்டர் கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு சொட்டை நம்ம எடுத்து சுத்தமான கையில் விரலில் அப்ளை பண்ணிவிட்டு, அந்த விரல்லேருந்து உள்ள வாய் வழியாக நாக்கு அது எல்லாமே அப்ளை பண்ணோம்னா அங்கேருந்து அப்சர்வ் ஆகிட்டு குடல்குள்ளே போயிட்டு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ முதல் தடுப்பூசின்றது அம்மாவோட தாய்ப்பால் தான், அது சீம்பால் தான் முதல் தடுப்பூசி. அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ போடுறது, அது அனைத்து தடுப்பூசிகளும் கட்டாயம் போடணுங்க, எந்த தடுப்பூசியும் போடாமல் விடக்கூடாதுங்க.
1: சரிங்க சார், நான் இந்த கேள்வி முதல்ல கேட்டதுக்கான காரணம் வந்து, கிராமப்புறங்களில் இன்றைக்குமேங்க சார் நிறைய பேர் வந்து அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 10 மாதமே வச்சுக்கோங்க ரெகுலராக போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் போட வேண்டிய தடுப்பூசிகளில் அலட்சியம் நிறைய காட்டுறாங்க. அதனால தாங்க சார் கேட்டேன், இதை போட இப்போ போடாமல் விட்டால் பிற்காலத்தில் என்ன பிரச்சனைகள்?
0: கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பென்டாவலன்ட் ஊசின்னு சொல்லுவாங்க, முத்தடுப்பு ஊசியும் ப்ளஸ் வந்து நமக்கு மஞ்சள் காமாலை ஊசி, போலியோ தடுப்பு ஊசி எல்லாமே அதில் வந்துடுதுங்க. அது போடும்போது உங்களுக்கு எதிர்காலத்தில் கக்குவான் இருமல், ரணஜன்னி இந்த மாதிரி நோய்கள்லாம் தடு, தொண்டை அடைப்பான் இந்த மாதிரி நோய்கள்லாம் தடு, அதில் உயிருக்கு ஆபத்தான நோய்கள். அது தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது முதல் காரணமே வந்து உயிருக்கு ஆபத்தான உயிர்க்கொல்லி நோய்களை தடுக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சது. சாதாரண இருமல் சளிக்கு தடுப்பூசி கிடையாதுங்க, சாதாரண சளிக்கு தடுப்பூசி கிடையாது, பட் உயிர்க்கொல்லி நோயை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கட்டாயம் போடணுங்க. பிற்காலத்தில் பாதிப்பு வரும்போது அதுக்கு சிகிச்சை பண்ணுறது ரொம்ப சிரமங்க, சிகிச்சை பண்ணாலும் அதோடைய பலன் வந்து நம்ம சொல்கிற அளவு இருக்காதுங்க.
1: சரிங்க சார், சரிங்க சார், இப்போது குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு எதையெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கிறது?
0: இப்போ முதல்ல பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நார்மலாக நம்ம ஊர் குழந்தைங்க வந்து 2.5 கிலோலேருந்து 3 கிலோ 3.5 கிலோ வரலையும் இருப்பாங்க. 2.5 கிலோ கீழே கம்மியாக பிறக்கிற குழந்தைங்கள எடை குறைவான குழந்தைங்கன்னு சொல்கிறோம். ஸோ 2.5 கிலோக்குள்ளே குறைகிற குழந்தைங்களும் நம்ம நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டால் நல்லா கொண்டு வரலாங்க. இப்போ என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பிறந்த உடனே 10 நிமிஷத்துலேயே கூட பால் கொடுக்க ஆரம்பிச்சு, ஆக்சுவலி டெலிவரி பார்க்கும்போதே இப்போ பால் கொடுக்க சொல்லிடும். மதர் சப்டமனில் போட்டோம்னா மதர் சப்டமன் கிரால் பண்ணி பிரஸ்ட்டில் வந்து வாய் வச்சு சக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பால் கொடுக்கறதுன்றது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்க. பிறந்த உடனே தொப்புள் கடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பிரசவ அறையிலே இப்போ எல்லா மருத்துவர்களும் செய்கிறாங்க, அது பால் கொடுக்கறது தான் முதல் முதல்ல செய்கிற நம்ம குழந்தைக்கு செய்கிற வேலைங்க. அடுத்து வந்து நம்ம கஸ்டம்ஸ் அந்த இது என்னென்னா, இப்போ நம்ம பொதுமக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து தேன் தரது, சக்கரை தண்ணி தரது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அது எல்லாமே வந்து குழந்தைக்கு நோய் தொற்று உருவாக்க வேண்டிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும்தான் முதல் முதல்ல பண்ணுற வேலை. முதல்ல 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தாங்க கொடுக்கணும், வேறு இணை உணவுகள் வந்து 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிப்பலாம். மெயினாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இணை உணவுகள் கொடுக்கும்போது மாட்டுப்பால் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, மாட்டுப்பால் கட்டாயம் 1 வயசுக்குள்ளே தவிர்க்கணுங்க. மாட்டுப்பால் கொடுக்கும்போது குடல்லாம் ஃபுல்லாக புண்ணாயிடுங்க, அதாவது சிஎம்பிஏன்னு சொல்லுவோம், கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி ஆர் சிஎம்பிஐ, கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் இன்டாலரன்ஸ். ஸோ அந்த கவுஸ் மில்க் பார்க்குறதுக்கு அம்மா பாலும் மாட்டுப்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளே இருக்கிற ப்ரோட்டீனோட கண்டென்ட் வேறங்க. ஸோ கவுஸ் மில்க்கோட ப்ரோட்டீன் வந்து குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது, அலர்ஜி வரும். 1 இயருக்குள்ளே கொடுத்தா 1 இயருக்கு மேலே கட்டாயம் கொடுத்துக்கலாங்க.
1: சரிங்க சார், சார் நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சந்திரசேகர், கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க.
2: கண்டிப்பா ஐயா, எனக்கு என்ன கேள்வினா,
0: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
2: ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னு சொல்றாங்க, அந்த ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கும் போது அதை இன்குபேட்டர்ல வச்சு ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு எப்படி உணவு அப்படிங்கறது இருக்கும், ஏன் ப்ரீமெச்சூர் பேபி இந்த உலகத்துல வருது, அதற்கு காரணம் என்ன, அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த சாப்பாடு சொன்னீங்க ஐயா, அருமையா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த கஞ்சி அப்படிங்கறத எத்தனை வயதுக்கு மேல கொடுக்கணும், இந்த கஞ்சியினுடைய மகத்துவம், சத்தான உணவுகள் 6 மாதத்துக்கு அப்புறமா என்ன கொடுத்து ஆரம்பிக்கலாம்.
0: இப்போ குறை மாத பிரசவம், ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்கிறோம், குறை மாத பிறந்தவங்கள், குறை மாத பிரசவம் வரதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி தான் பிரசவ வலி ஆரம்பிக்கும். அது மெயினாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து தான் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஒரு ஒரு அசௌகரியமான வேலை செய்கிறாங்க, ஏதாவது பண்ணுறப்ப பனிக்கூடம் நீர் சத்து, அந்த குழந்தைய சுற்றி நீர் இருக்கும், அந்த நீரில் தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த நீர் வத்தா பனிக்கூடம் உடஞ்சி நீர் வர ஆரம்பிச்சதுனாலே பிரசவ வலி ஆரம்பிச்சிருங்க. இது அல்லது ஏதாவது ரத்தப்போக்கு, தாய்மார்க்கு பிரசவ தாய்மார்க்கு ஏதாவது ரத்தப்போக்கு வரும்போதும் பிரசவ வலி ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பிரசவ வலி ஆரம்பும்போது உடனடியாக மருத்துவரை பார்த்து டெலிவரி பண்ணிவிட்டு குழந்தை ப்ரீமெச்சூராக பிறக்க சான்சஸ் நிறைய நிறைய இருக்குங்க. இன்கேஸ் அந்த வலி இல்லை, பிரச பனிக்கூடம் உடையலன்னா வலி குறையிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. வலி குறைஞ்ச இன்ஜெக்ஷன்ஸை போட்டு வலி குறைஞ்சிச்சின்னா கண்டினியூ பண்ணலாம், பட் பனிக்கூடம் உடஞ்சிட்டா கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும் குழந்தை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குறை மாதம் பிரசவம் வர சான்சஸ் நிறைய நிறைய இருக்குங்க.

0: குறை மாதம் குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய வசதிகள், இன்குபேட்டரில் ரேடியன்ட் ஃபார்மர்னு சொல்கிறோம், அதில் வச்சு ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு பால் வந்து இப்போ என்னடா சொல்லணும் இல்லைங்களா, நாங்கள் இப்போ 1 kg பாப்பாலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இன்னுமே இருக்குது, 1 kg பாப்பா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கொலஸ்ட்ரம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸ் கிட்ட அது அம்மா கிட்ட எடுத்து வர சொல்கிறோம். எடுத்து வந்துட்டு அந்த கொலஸ்ட்ரம் வந்து வாயில் ஃபஸ்ட் டேவே அப்ளை பண்ணிடுறோம். அந்த மவுத்தில் அப்ளை பண்ணும்போது அது உள்ளே போயிட்டு நமக்கு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப ரொம்ப கொடுக்குதுங்க. இந்த கொலஸ்ட்ரம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ கொடுக்குறோமோ இம்யூனிட்டி பவர் வருங்க. கொலஸ்ட்ரம் கொடுக்காத குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. வயிறுபஸ் வரும், என்னீசன் சொல்லுவோம், வயிறுபஸ் வரும், வயிற்றுப்போக்கு வரும், பிளட்டில் இன்ஃபெக்ஷன் கலக்கும். இது கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுங்க. அது ஃபுல் இப்போ அது மட்டும் போதாது, குளுக்கோஸ் வகைகள் போடுவோம், இன்குபேட்டரில் வச்சு குளுக்கோஸ் வகைகள் போடுவோம். நுரையீரல் வளர்ச்சிக்கு மருந்துகள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நுரையீரல் வளர்ச்சிக்கான மருந்துகள் போடுவோம். ஆன்டிபயோட்டிக் தேவைப்பட்டால் போடுவாங்க. இது ரொம்ப குறை மாதம் குழந்தைனா ஒரு 1 week ஐசியூவில், 1 week 2 weeks ஐசியூவில் இருக்கணும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தை, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 kg குழந்தைலாம் குறைந்தபட்சம் ஒரு 3-4 weeks ஐசியூவில் இருக்குங்க. இப்போ இது 4th day 5th day வாக்கிலே மதர் வந்துட்டாங்கன்னா மதர் கையில் கொடுத்துருவோம், மதர்களை கொடுத்து மாரில் போட்டு வைப்போம். அது KMC சொல்லுவோம், கங்காரு மதர் கேர். ஏன்னா பேபி வந்து அம்மாவோட மாரில் டச் ஆகிருக்கும், மேலே துணியை போட்டு மூடிட்டு ஒரு 2-3 hours ஒரு டைமுக்கு, ஆக்சுவலி 24 hours கூட KMC போடலாம், கங்காரு மதர் கேர் போடலாம். குழந்தையோட தோலும் அம்மாவோட தோலும் டச் ஆகிருக்கணும். அம்மாவோட ப்ரீதிங் மூமெண்ட் வந்து குழந்தைய ப்ரீதிங் பண்ணும், எஸ்டிமுலேட் பண்ணும். அம்மாவோட ஹார்ட் பீட்டு வந்து குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ இதனால் வந்து என்னென்னா மூச்சு பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் சரியாகும், குழந்தை வளர்ச்சி சீக்கிரம் சரியாகும், வீட்கின் நல்லா வருங்க. இந்த அம்மாவோட சூடு படும்போது வீட்கின் எடை கூட நல்லா வருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தையில பராமரிக்கிறது நார்மலாகவே 3 kg குழந்தைய பராமரிக்கிறதே சிரமம் தான், பட் குறைமாத குழந்தைய ப்ரீமெச்சூர் பேபிஸ் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். பட் அது நாங்கள் இங்கே வரும்போது அம்மாவுக்கு ட்ரைனிங், எங்கள் ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். எல்லா மருத்துவமும் அது உண்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அங்கே மில்க் பேங்கே வச்சுருக்காங்க, மில்க் பேங்க் வச்சு இப்போ பால் அம்மாவுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு மில்க் பேங்க் மூலமாகவும் தராங்க. ஸோ நாங்களும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம்.
1: சரிங்க சார். சார், இப்போ ப்ரீமெச்சூர் பேபி பற்றி பேசினதுனால கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்க 1 kg பேபி கூட இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்கள நார்மலாக எல்லா லைஃப்பும் லீட் பண்ண முடியுமாங்க சார்? ஏன் கேட்குறேன்னா, அவங்கள பிறக்கும் போதே நிறைய 1 kg தான் அப்படின்னும் போது, ப்ரீமெச்சூர்ட் அப்படின்னும் போது அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே முழு வளர்ச்சி பெற்று இருக்குமா இல்லை எப்படி?
0: இல்லை மேடம், குறை மாத குழந்தைகள் வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து நுரையல் வளர்ச்சி முதல்ல பார்ப்போம், நுரையல் வளர்ச்சி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நுரையல் வளர்ச்சிக்கு மருந்துக்கு தேவைன்னா அந்த மருந்து கொடுக்க வேண்டிய, நெஞ்சுக்குள்ள மருந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிபேப்னு ஒரு மிஷின் இருக்குது, அது மூலமாக கனெக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து சுவாசத்துக்கு, ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, அல்லது பம்ப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா அதுக்கு சில இன்ஜெக்ஷன் போடுவோம். அடுத்து வந்து வாய் வழிய சாப்பாடு வைக்கல், அதுக்கு வந்து கொலஸ்ட்ரம் அப்ளை பண்ணிவிடுவோம் முதல்ல. அப்புறம் குளுக்கோஸ் வகைகள் போடுவோம். இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 24 hours இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு வளர்ச்சி மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். வழக்கமாக ஒரு 3rd day 4th day அம்மா கிட்ட உள்ள அம்மாவை வர சொல்லி KMC கொடுத்துருவோம், கங்காரு மதர் கேர் கொடுத்துருவோம். இது பேபியோட வீக்ஸ் தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 32 weeks தாண்டிடுச்சுன்னா அம்மா கிட்ட பிரஸ்ட்லேயே டைரெக்டாக சக் பண்ண வச்சுருவோம். இபிஎம் மாதிரி எக்ஸ்பிரஸ் மதர் அதாவது MOM சொல்லுவோம், மதர் ஹோன் மில்க், அதை எடுத்து இபிஎம் மாதிரி கொடுத்து அடுத்து பிரஸ் செக் பண்ண வச்சுருவோம். குட்டி குழந்தைங்க இப்போ 27 months பிறகு குழந்தைங்களாம் அதை செக் பண்ண வைக்க முடியாது அந்த டைமில். அப்போ வந்து வாய்வழியோ டியூப் போட்டு அதில் அம்மாவுடைய பாலை வந்து 2nd hourly 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் குழந்தையோட வயிறு ஜீரண கண்டிஷனை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுக்க குழந்தை முன்னேறி வருவாங்க. அதில் வளர்ச்சி நிலைகள் வந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம், டெய்லியுமே மானிட்டர் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரையல் வளர்ச்சிக்கான மருந்து போட்டுட்டு அது வளர்ச்சி இன்னைக்கு மார்னிங் வராங்க, 6 hours கழிச்சு எப்படி இருக்காங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா சிபிஎப் மிஷின் மூலமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இம்ப்ரூவ் ஆகலாம் இன்னொரு மருந்து கூட போடுற மாதிரி இருக்கும், அது மாதிரி நுரையல் வளர்ச்சிக்கு. அதே மாதிரி குடலுக்கும் அதே மாதிரி தான். இப்போ பிரெயினுக்கு வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் வளர்ச்சி குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும், கண்ணுக்கு அது செக் பண்ணணுங்க. என்ன உறுப்புகள் பிறக்கும் போதே எல்லாம் சின்னதாக இருக்கும், அது வளர்ச்சி விகிதம் சீராக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சீராக இருக்குன்னா அதை நம்ம ஜஸ்ட் கவனிக்க மட்டும் போக போகிறோம், ஏதாவது பாதிப்பு இருந்தால் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அது அவ்வளோதான்
1: சார். இப்போ வந்து நம்ம சமூக வலைதளங்களில் நிறைய பார்க்குறோம், சின்ன சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது மாதிரி, அது கேட்டோம்னா பான்க்ரியாஸ் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் இன்சுலின் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி அது எந்த மாதிரி பிரச்சனைங்க சார்? அது வரத்துக்கான காரணம், இப்போ நம்ம அம்மா வந்து குழந்தைங்க வயிற்றுல இருக்கும் போதே ஒழுங்கான சாப்பாடு எடுத்துக்காததுனாலயா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா?
0: இல்லை மேடம், இப்போ இன்சுலின் குழந்தைங்களுக்கு சுகர் வர்றது அது ஒரு வகையான ஜெனட்டிக்

0: வருங்க. சம்டைம்ஸ் வந்து இடையில் ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆனால் கூட பேன்கிரியாஸ் அஃபெக்ட் பண்ணால் சுகர் வரலாங்க. வழக்கமாக வந்து பொதுவாக வந்து டைப் டூ டயபெட்டிஸ் சொல்லுவோம். அது வந்து பெரியவங்களுக்கு 40 வயசுக்கு 45 வயசுக்கு மேலே வர்றதுங்க. அது வந்து டைப் டூ டயபெட்டிஸ். அதுக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரையிலும் உடற்பயிற்சி மூலமாகவும் கண்ட்ரோல் வச்சுக்கலாங்க. ஆனால் டைப் ஒன் டயபெட்டிஸ் சின்ன குழந்தைகளுக்கு வரும். இப்போ நம்ம கிட்டலாம் பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தைங்க நாங்கள் பார்த்துருக்கோம், டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பட் அது வந்து இன்சுலின் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. ஆனால் உள்ள பேன்கிரியாஸ் கணையம் வந்து இன்சுலின் சுரக்காது. அப்போ நம்ம இன்சுலின் கொடுத்தே ஆகணும். பட் 40 வயசு மேலே டைப் டூ டயபெட்டிஸ்களுக்கு வந்து இன்சுலின் இருக்கும், பட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வேலை செய்யாது. அவங்களுக்கு வந்து வாக்கிங் போயிட்டோ மாத்திரைகள் மருந்து கூட சரி பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு இன்சுலின் ஊசி மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறபடி கட்டாயம் போட்டு தான் ஆகணுங்க.
1: லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணி
0: லைஃப் லாங் போடுற மாதிரி தாங்க. இப்போ நிறைய டெபார்ட் மாதிரி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து இன்சுலின் பம்ப் மாதிரி வந்துடுச்சு. எல்லாமே இப்போ நிறைய அட்வான்ஸாக வந்துடுச்சுங்க. டெய்லி இன்ஜெக்ஷன் போடுறத இல்லாமல் அதை பம்ப்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டெய்லி சுகர் தகுந்த மாதிரி அதுவே இன்சுலின் தேவையான அளவு கொடுத்துக்கோங்க. டெய்லி போடாமல் கூட பண்ணலாம். பட் அட்வான்ஸ் வந்து அதெல்லாம் மருத்துவ அறிவுரையின்படி பயன்படுத்திக்கணும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.
2: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
8: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
7: 5000 GB டேட்டா,
8: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
7: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
8: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
7: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு, கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
15: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
16: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
17: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
16: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
18: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
19: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
20: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
21: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
22: உஷா சன்ஃபிளவர்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
21: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறது.

0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே,
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி பொது மோட்டோர் போச்சம்பள்ளி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
5: சிம் கார்டு இலவசம்,
4: அளவற்ற இலவச அழைப்புகள்,
5: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
4: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
5: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
4: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
5: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி.
4: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி.
3: துல்லியமான குரல் அழைப்புகள்.
4: அவசரகால SOS ஆதரவு.
3: கடினமான நீடித்த வடிவமைப்பு.
4: நீடித்த நிலையான பேட்டரி.
3: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
4: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானவில் சுந்தரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. August 17 வரை
7: தள்ளுபடி.
6: August 9:35 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு JK குழந்தைகள் நல குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். நம்ம இப்போ டாக்டர்கிட்ட பேசலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. வெயில் இருந்து அப்படியே நம்ம வந்து கோல்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முன்னெச்சரிக்கையாக தடுக்கலாம்?
8: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் வகைகள் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான். சாதாரண வைரஸ் காய்ச்சல்னால் நம்ம வந்து காய்ச்சல் மருந்து வீட்டில் பேரசமல் வச்சுருக்கணும். எல்லா வீட்லேயுமே காய்ச்சல் மருந்து வச்சுருக்கணும். ஒரு 6 மணி நேரத்து ஒரு டைம் காய்ச்சல் மருந்து கட்டாயம் கொடுக்கணுங்க. உடம்பை வந்து நம்ம நார்மல் நீரில், அதாவது இப்போ நம்ம டேப் வாட்டரில் துடைச்சி விடணும். ரொம்ப குளிர்ச்சியாகவும் கூடாது, ஒரு சூடு தண்ணியும் வேண்டாம். அது துடைச்சி விட்டனாவே அது சூடுகள் குறைஞ்சிருங்க. நார்மலாக ஒரு 3 நாளில் அது காய்ச்சல் சரியாயிடுங்க.
6: சரிங்க.
8: அது 3 நாளுக்கு அப்புறம் காய்ச்சல் குறையலன்னா உடனே மருத்துவரை அணுகி பார்க்கணுங்க. அல்லது முதல் நாள் காய்ச்சல்லே குழந்தை சோர்ந்து போயிருக்காங்க, சாப்பிடல, யூரின் போல சுறுசுறுப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்த்துடணுங்க. சாதாரண காய்ச்சல், இந்த கிளைமேட்டில் வர வைரஸ் காய்ச்சல் நார்மலாக 3-4 டேஸில் அதுவே சரியாயிடுங்க. பதட்டப்பட தேவையில்ல, பெற்றோர்கள் பதட்டப்பட தேவையில்லை. பட் காய்ச்சல் வரும்போது மாத்திரை கொடுத்துட்டு பள்ளிக்கு அனுப்பிவிடுவாங்க. பள்ளிக்கு கண்டிப்பாக அனுப்பக்கூடாதுங்க.
6: ஏன்னா
8: அங்கே போயிட்டு பேபியோட கண்டிஷன், ஹைட்ரேஷன் என்ன, ஒரு டீச்சரால் ஒரு பேபி இண்டிவிஜுவலாக கேர் பண்ண

0: முடியாது, அவங்க பாடம் நடத்துறதுலாம் கவனமாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம காய்ச்சல் இருக்கும்போது கண்டிப்பாக கட்டாயம் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுங்க. வீட்டில் கூடவே ஒருத்தர் இருந்துட்டு அது பெரியவங்க வயசானவங்க பார்த்துக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. மெயினாக ஹைட்ரேஷன் தான் பார்த்துக்கணுங்க, நீர் ஆதாரம் கொடுத்துட்டே இருக்கணுங்க. கஞ்சி வகைகள் மெயினாக கஞ்சி சாதம் மிக்சியில் போட்டு தரலாம், அல்லது இட்லி நல்லா பிசைஞ்சு தரலாம். அதை வயசுக்கு தகுந்த மாதிரி, குழந்தையோட வயசு என்னவோ அது தகுந்த மாதிரி கொடுக்கலாங்க. குழந்தையோட பிஹேவியர் தன்மை பார்க்கணுங்க. காய்ச்சல் வரும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க, பட் காய்ச்சல் குறைஞ்ச உடனே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, இது நார்மல். பட் காய்ச்சல் குறைஞ்சி போனாலும் காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறமும் விளையாடலைன்னா அதுதான் நம்ம என்னென்னு உடனே பார்க்கணுங்க. இப்போ நார்மல் வைரஸ் காய்ச்சலோட டெங்கு காய்ச்சலும் வர சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ டெங்கு காய்ச்சலுக்கும் மற்ற காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா காய்ச்சலுமே முதல் மூணு நாள் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. மற்ற காய்ச்சலில் வந்து காய்ச்சல் குறைஞ்சி போச்சா நோய் சரியாயிடும், குழந்தை விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, நார்மல் ஆகிடுவாங்க, இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. பட் டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரையிலும் காய்ச்சல் நின்று போனதுக்கப்புறம் தான் நோய் தீவிரமாகும். அது நிறைய பேர் முன்னெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க, இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரை காய்ச்சல் அதாவது கிரிட்டிக்கல் பேஸ் சொல்லுவோம், முதல்ல வர்றது மூணு நாள் வந்து ஃபெப்ரவரி பேஸ், காய்ச்சல் இருக்கும்போது மற்ற காய்ச்சல் மாதிரி இருக்கும். அடுத்த மூணு நாளுக்கு அப்புறம் காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் டெங்குவில். ஸோ காய்ச்சல் குறைஞ்சி போயிட்டு குழந்தை நல்லா இருக்குது, விளையாடுறாங்க, இன்டேக் எடுத்துக்கிறாங்க, இரு நல்லா போகிறாங்கன்னா அது பேபிஸ் நார்மல் சாதாரண வைரஸ் காய்ச்சல். காய்ச்சல் குறைஞ்சி போனதுக்கப்புறம் குழந்தை சோர்ந்து சோர்ந்து படுக்கிறாங்க, இன்டேக் எடுக்க முடியல, அல்லது வயிறு வலி அல்லது வாந்தி இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது அபாய அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கான சிகிச்சைகளை செய்ய ஆரம்பிச்சோம்.
1: சரிங்க சார். சார், இப்போ வீட்டில் பாராசிட்டமால் வச்சுக்கிறது கொஞ்சம் அவசியம்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எவ்வளோ நாள் வந்து வச்சுக்கலாம்?
0: மேடம், அது ஆக்சுவலி எக்ஸ்பைரி டேட் வந்து அது மெடிக்கல் ஸ்டாப்பில் வச்சு சேல் பண்ணுறதுக்காக தான் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு வரலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு டைம் ஓப்பன் பண்ணால் 28 days, 1 month தான். 1 month மேலே யூஸ் பண்ணோம்னா அது என்ன பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் நம்ம மருந்து கொடுத்துட்டோம்னு நினைப்போம், அந்த மருந்து போய் வேலை செய்யாது. அதனால் 1 month குறைந்தபட்சம், அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாங்க.
1: சரிங்க சார். நேயர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம். நான் கொம்மத்துப்பட்டிலிருந்து வடிவேல் பேசுறேங்க.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: கேளுங்க ஐயா.
2: அது வைரஸ் காய்ச்சல் அப்படின்ட்டு சொன்னாங்க குழந்தைக்கு. ஆனா காய்ச்சல் வந்து நைட் இருந்து இல்ல.
0: சரிங்க.
2: செக் பண்ணி பார்த்தா 101 degrees வருது, அது என்ன காரணங்க?
0: இல்லைங்க, குழந்தைக்கு தொட்டு பாருங்க, நீங்க ஒவ்வொரு டைமும் செக் பண்ண அவசியம் கிடையாது. தொட்டு பாருங்க, சூடா இருந்தா நீங்க மருந்து கொடுத்துட்டு உடம்பை துடைச்சி விடுங்க. ஓரளவுக்கு இன்டேக் எடுத்துக்கிறாங்க, அதாவது பால் கஞ்சி ஏதாவது குடிச்சிக்கிறாங்க, விளையாடுறாங்க, யூரின் அவுட் புட்டு ஒன்றுக்கு போகிறது நல்லா போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்க ஆஸ் யூஷுவல் இருக்காங்கன்னா பயந்துக்காதீங்க. குழந்தைங்க சோர்ந்து சோர்ந்து படுக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ணலை, வாந்தி வருது, இன்டேக் பாலோ கஞ்சியோ எடுக்க முடியல அப்படின்னா உடனே மருத்துவரை பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து குழந்தை வந்து தொட்டு பார்க்குறப்ப சூடாக இருக்கான்னு பாருங்கள், இல்லது நீங்கள் இப்போ பயன்படுத்தின தெர்மாமீட்டர் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். இல்லை காய்ச்சல் 101 degrees கண்டிப்பாக உங்களுக்கு காய்ச்சல் தெரிய வரும், தொட்டு பாருங்கள், காய்ச்சல் இருக்க 101 காமிக்குதுன்னா கண்டிப்பாக காய்ச்சல் இருக்க சான்ஸ் இருக்குங்க.
1: சரிங்க.
0: பேபி எப்படி பிகேவ் பண்ணுறான்னு பாருங்க.
1: சரிங்க சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். பாம்பரப்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: சார், அதாவது இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்புறம் இந்தியன் சைல்டு ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து மெயின்டைன்
0: பண்ணணும்னு.
3: அது சம்பந்தமான ஒரு அந்த டெஃபினேஷன் ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுமா? தேங்க்யூ.
0: தேங்க்ஸ் சார். சார், டெஃபினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. குழந்தை வளர்ச்சிக்கு நம்ம ஆதிகாலத்துலேருந்து நம்ம வந்து குழந்தைய வளர்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு டெஃபினேஷன்ஸ்னு ஒன்றும் கிடையாது சார். இப்போ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இடத்துல என்னென்ன உணவுகள் கிடைக்குதோ அது இணை உணவுகளாக ஆரம்பிக்க போகிறோம். பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது தான் முதல் நம்ம பண்ணுற தடுப்பூசி ஆகட்டும், சிகிச்சை ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும். அதுலேருந்து நம்ம அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இணை உணவுகள் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ஊரில் என்னென்னா இணை உணவுகள் பார்த்திங்கன்னா ராகிக்கூழ், ஆரியமாக்கூழ்னு சொல்லுவோம், ராகிக்கூழ் தரலாம், சாதம் மிக்சியில் போட்டு தரலாம், பருப்பு சாதம் தரலாம், ஆப்பிள் வேக வச்சு தரலாம், கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி வேக வச்சு தரலாங்க. வாழைப்பழம் 6 months கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதெல்லாம் வந்து இணை உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அம்மாவோ வீட்டில் இருக்கிறவங்க யார் கடையில் வாங்கி தருவேன், நிறைய பேர் கடையில் வாங்கி கொடுக்குன்னு நினைப்பாங்க. இட்லினா உடனே கடையில் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே வீட்டில் பண்ணி தரலாங்க. அது சுகாதாரம். நம்ம இது இணை உணவுகளுக்கோ மற்றதுக்கோ டெஃபினேஷன்ஸ் எதுவும் கிடையாது சார்.
1: சரிங்க சார். சார், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. சார், இப்போ வந்து நம்ம குழந்தைகளோட மன வளர்ச்சிக்காகட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்திக்காகட்டும் அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு கொடுக்கணுங்க சார்?
0: அதான் மேடம் ஆரம்பத்தில் சொன்னது தான், முதல்ல 6 months தாய்ப்பால்.

0: ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இணை உணவுகள், நம்ம
1: ம்
0: வீனிங்னு சொல்லுவாங்க, பழைய டைம் வீனிங்ன்றது கிடையாது, வீனிங் ஃப்ரம் பிரஸ்ட் ஃபீட் சொல்லுவாங்க, அது தப்பான வார்த்தை. இணை உணவுகள் தரணும். இணை உணவுகள்னா ஃபீடிங் பண்ணிவிட்டு கூட இணை உணவுகள்,
1: ம்
0: தாய்ப்பால் தொடர்ந்து 2 வயசுலையுமே தரலாம் மேடம். அது 6 மாதத்துக்கு மட்டும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு 6 மாதம் முடிந்த உடனே முதல்ல நீர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் அளவு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ராகி கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம், அல்லது அரிசி அரிசி கஞ்சி பண்ணி தரலாம் மேடம். பருப்பு சாதம், சாதத்தோட பருப்பு கலந்து மிக்சியில் போட்டு தரலாம் மேடம். இல்லை ஆரோக்கியமான கப் அண்ட் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி தரலாம். பாட்டில் ஃபீடிங் தரக்கூடாது. சில தாய்மார்கள் வந்து பவுடர் பாலை வந்து பாட்டிலில் கொடுப்பாங்க, பாட்டிலில் கட்டாயம் தரக்கூடாது. பாட்டிலில் கொடுத்தா கண்டிப்பாக நோய் தொற்று அதிகமாக வரும், உடல் கோளாறுகள் வரும், வயிற்று கோளாறு நிறைய பிரச்சனை வருங்க.
1: சரிங்க சார், சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: JSW NeoSteel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். India's largest steel manufacturers, JSW NeoSteel Pure TMT கம்பிகள்.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 6-1-0.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
8: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
9: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
8: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்குறாங்களே.
9: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
11: ஒன்பது மணி 50 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நம்ம கூட நேரலில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி ரமேஷ்குமார் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறாங்க இல்லையா, இப்போவே வந்து ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நான் இந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்க சார்?
12: தவறுகள்,
11: பொதுவான தவறுகளாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
12: உணவில் பார்த்தீங்கன்னா மேடம், அதான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்ப, அதாவது அது செய்முறை செய்யும்போது இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது மேடம். அது கை மதர்களே பார்த்தீங்கன்னா, தாய்மார்களே பார்த்தீங்கன்னா நகத்தை நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க, ஐ மீன் வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். ப்ரிப்ரேஷன் அந்த கண்டெய்னர்ஸ், அதாவது வெசல், அந்த பாத்திரங்கள், அந்த கப்ஸ் எல்லாமே வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் இருந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மேடம். இதுதான் மெயின் ப்ரிப்ரேஷன் பண்ணுறப்ப. அதுதான் அடுத்தது வந்து நம்ம இவங்களே வந்து இந்த ராகிலாம் இவங்களே வாங்கி அரைச்சி பண்ணுறது பெஸ்ட்டு மேடம். மெயினாக பார்த்தீங்கன்னா ராகி வாங்கி அதை ஊற வச்சுட்டு முளப்பு கட்டிட்டு அதை நிழலில் காய வச்சுட்டு அதை ஒரு பாதியாக வறுத்துட்டு அது மாவு பண்ணி வச்சுக்கணும் மேடம். அதே மாதிரி கம்பு ராகி தனித்தனியாக மாவு பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து பொட்டுக்கடலை, இதுவும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். மூணுமே வந்து இது இப்போ சப்போஸ் கூல் பண்ணுறதுன்னா ராகி ஒரு ஸ்பூனு, கம்பு 1 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1/2 ஸ்பூன், இதை போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை மாதிரி போட்டு தரலாம். அதே முக்கியமான விஷயம், 1 வயசுக்குள்ளே சர்க்கரை வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சர்க்கரை, சால்ட், உப்பு வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மாட்டுப்பால் 1 வயசுக்குள்ளே வேணால். பிஸ்கட் வந்து எப்போவுமே தரக்கூடாது மேடம். எல்லாருமே பிஸ்கட் ரெடியாக இருக்குன்னு கொடுத்துருவாங்க. பிஸ்கட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான உணவுகள். எல்லாத்த விட பிஸ்கட் ரொம்ப ரொம்ப ஆபத்தான உணவு, அது எப்போவுமே தரக்கூடாது. மாட்டுப்பாலாவது 1 வயசுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பிஸ்கட் கொடுத்தா குடலில் வந்து இன்ஃபெக்ஷன், எக்கச்சக்க இன்ஃபெக்ஷன் வரும், குடலில் இருக்கிற மைக்ரோபயோம் எல்லாமே ஆல்டர் ஆகிடும் மேடம்.
11: சரிங்க சார்,
12: அது பிஸ்கட் வகைகள் தரக்கூடாது மேடம், கண்டிப்பாக.
11: சரிங்க சார், ஒரு நேர் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இணைப்பில் இருந்து விடுபட்டுருக்காங்க சார். சார், இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு உணவு பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ 1 வயதிற்கு மேலே கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு நம்ம எல்லா வகையான உணவுகளையும், அதாவது அறுசுவை

0: சொல்லுவோம், இனிப்பு புளிப்பு
1: ஆ
0: அது எல்லாமே கொடுக்கணும் இல்லைங்க சார். ஆனால் ஒரு ஒரு
1: ஆமாம்
0: சிலர் வந்து
1: ஆமாம்
0: இனிப்பு இப்போ இருந்தே கட் பண்ணி வைக்கணும்,
1: ம்
0: இனிப்பு நம்ம கொடுத்தோம்னா பின்னாடி சுகர் வந்துடும்,
1: ம்
0: இல்லை
1: ம் ம்
0: இப்போவே சுகர் வர்றதுக்கு
1: ம்
0: வாய்ப்பு
1: ம்
0: இருக்குன்னு
1: ம்
0: அந்த ஒரு சுவையை மட்டும்
1: ம் ம் ம் ம்
0: குறைச்சிடுறாங்கன்றத விட அறவே தவிர்க்கவும் செஞ்சிடுறாங்க. அது எந்த
1: அதான்
0: அளவுக்கு
1: அதான்
0: சரிங்க சார்?
1: என்னென்னா இப்போ முதல் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, 6 மாதம் தாய்ப்பால், 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரையும் எல்லா உணவுகளையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும், தனியாக பஞ்சு கொடுக்கணும். 1 வயசு மேலே நம்ம வீட்டில் செய்கிற எல்லா உணவுகளும் அப்படியே டைரெக்டாக தரலாம். அதான் ஃபேமிலி பார்ட் ஃபீடிங் சொல்லுவோம். குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு நம்ம எதுவும் தனியாக சமைக்க தேவையில்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே தரலாங்க. எந்த இதுவுமே தவிர்க்க தேவையில்லை. பட் இனிப்பு வகைகள் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ், இனிப்பு வகைகள் குறைச்சிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, குழந்தைங்க இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து பேக்கெட் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான், இனிப்புகள், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் நிறைய இருக்காங்க. அது எல்லாமே அவாய்ட் பண்ணும் பெற்றோர்கள். ஆக்சுவலி அது மெயினாக தாத்தா தான், தாத்தா பாட்டி தான் வந்து பேர குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கடையில் கிடைக்கிற எல்லாமே வாங்கி கொடுத்து இன்ஃபெக்ஷனோட கொண்டு வந்து, அது கொஞ்சம் கண்டிப்பாக சீரான உணவுகள் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். பட் கொடுக்கக்கூடாத விஷயம் எதுவும் இல்லை மேடம்.
0: சரிங்க சார்.
1: ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும், பிஸ்கட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். மற்ற விஷயங்கள் வீட்டில் செய்கிற பொருள், சத்துமாவு கஞ்சி எந்த வயசு வேணாலும் தரலாங்க. 6 மாதத்தில் கொடுத்துட்டு 7வது மாதம் 8வது மாதத்துல நிறுத்திடுவாங்க. நீங்கள் சத்துமாவு கஞ்சி 5 வயசு வரையும் கூட தரலாங்க. அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் தான் உடம்புக்கு பில்டிங் பார்ட்ஸ். ஸோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ப்ரோட்டீன் தான். சுகர் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்றத விட கார்போஹைட்ரேட் நிறைய சேர்ந்து ஒபிசிட்டி தான் வர சான்ஸ். சுகர் வகைகள் குறைச்சிக்கலாங்க.
0: சரிங்க
1: மற்றபடி
0: சார்.
1: எல்லா உணவுகளுமே வந்து இயற்கையாக கிடைக்கிற எல்லா உணவுகளுமே நார்மலாக தரலாங்க.
0: சரிங்க சார். இன்னொரு நேயர்
1: நான்
0: இருக்காங்க.
1: கொடுங்க கொடுங்க.
0: வணக்கம்.
2: காலை வணக்கம்மா, கூட்டத்துல இருந்து டிஃபன் கடை மாதிரி பேசுறோம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஐயா, மாமிச உணவுகள் வந்து 1 வயசுக்கு மேல குழந்தைங்க எடுத்துக்கலாமாங்களா, எப்படி?
1: ஆமாம்மா, மாமிச உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 9 மாதத்துலேருந்தே சூப்பு வகைகளை தரலாமா, மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு, காரம் இல்லாமல் கொஞ்சம் தரலாம். பட் 1 வயசுக்கு அதே மாதிரி முட்டையோட மஞ்சக்கறிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. 1 வயசு மேலே முழுமையாக நல்லா வேக வச்சு அந்த கறி ஐட்டங்கள் எல்லாமே கொடுக்கணும். குழந்தைங்க மென்னு முழுங்குறப்ப உங்களுக்கு 1 வயசாவது ஆயிருக்கணுங்க. 8 மாதம் 9 மாதத்துலேருந்து சூப்பு வகைகள் தரலாம், தண்ணியாக தரலாங்க.
0: சரிங்க சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க
0: சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: எங்க பாப்பா குழந்தை பிறந்து 5 மாசம் ஆகுது சார்.
1: ஆ,
3: தாய்ப்பாலும் பால் பவுடரும் கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்?
1: இல்லம்மா, பால் பவுடர் தரலாம். பட் அம்மா பால் பத்தலைன்னா பால் பவுடர் தரலாம். அம்மா பால் முதல்ல குழந்தை அழுத உடனே வந்து நம்ம வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் பவுடர் கொடுத்துடாம, அப்போ அழுத உடனே அம்மா மாரில் வச்சு பால் சக் பண்ண வச்சு, அப்போ சக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா பால் பவுடர் தரலாங்க. டாப் அப் ஃபீடிங் சொல்லுவோம், அது தரலாம். பால் பவுடர் அதாவது மிக்ஸ்டு ஃபீடிங் அது. இப்போ என்ன விஷயம்னா, பாட்டிலில் கொடுக்குறப்ப அந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் சொல்லுவோம், அம்மா நிப்பிளில் பால் வச்சு வாய் வச்சு உறிஞ்சும் போது பால் அவ்வளோவா கம்மியாக தான் வரும். பட் இந்த பாட்டிலில் வச்சு நிப்பிளில் கொடுக்கும்போது கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் சக் பண்ணாவே நிறைய மில்க் வந்துடும், அதனால் நிப்பிள் கன்ஃபியூஷன். ஸோ அந்த மாதிரி பாட்டில் பால் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அம்மா மாரில் சக் பண்ணவே மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் வந்து நீங்கள் பவுடர் பால் தரலாம், பட் வந்து பாட்டில் ஃபீடிங் பண்ணாமல் பாலாரில் தான் கொடுக்குறோம். ஆக்சுவலி கேவேஜ் பீட்ஸ் சொல்லுவோம், பாலாரில் கொடுக்குறது தான் ரொம்ப சிறந்த முறைங்க. கண்டிப்பாக பவுடர் பால் தரலாம், மாட்டு பால் மட்டும் 1 வயசுக்குள்ளே வேண்டாங்க.
0: சரிங்க சார். அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
4: அதாவது ஐயா, இப்போ உடம்பு சரியில்லைன்னா வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், வராமல் இருக்கிறதுக்கு என்ன மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டா இந்த கோயிலுக்கு எடுத்து போகிறது, இந்த கயிறு கட்டுறது இதனால் நிற்கிதுன்றது, அந்த மூட நம்பிக்கையை கொஞ்சம் வந்து நீங்கள்.
1: ஆமாங்க ஆமாங்க. இப்போ நோய் தொற்று வர்றதுக்கு முதல் காரணமே வந்து சுற்றி இருக்கிற பெரியவங்க தான். அவங்களுக்கு இப்போ வெளியே போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், அவங்க மேலே இன்ஃபெக்ஷன் இருக்கும், அப்படியே குழந்தையை ஆசையாக தூக்கும்போது அவங்ககிட்ட இருந்து கிருமி அட்டாக் ஆகிடும், அதுதான் மெயின் ரீசனுங்க. அது மாதிரி வரும்போது வெளியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு குழந்தையை எடுத்துக்கலாங்க. ஒன்று, நோய் தொற்று வராமல் தடுக்கணும்னா குழந்தைங்களை வந்து கூட்ட நெரிசல் உள்ள இடத்துக்கு, பெரிய பெரிய கடைகளுக்கோ மால்க்கோ கல்யாணத்துக்கோ ரொம்ப கொண்டு சின்ன குழந்தைகளை கொண்டு போகக்கூடாதுங்க. ஒன்ஸ் நோய் வந்துச்சுன்னா முதல்ல அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஆஸ் யூஷுவல் இருக்காதுங்க. பேபி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. ஒன்று காய்ச்சல் வரும், அடுத்து சோர்ந்து போகும், அடுத்து பால் குடிக்காது, எல்லாம் இரிட்டபிளாக அழுவாங்க. இது என்ன மாதிரி, இப்போ அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, குழந்தை நார்மலாக இல்லைன்னு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து பதட்டப்படுவாங்க, குழந்தை பழைய மாதிரி இல்லை, பால் குடிக்கல, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை தான், குழந்தை எப்போ வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் இல்லையா, பழைய மாதிரி இல்லையா, அப்போ வந்து குழந்தைக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அறிகுறி கண்டுபிடிச்சிக்கலாம். பட் உடனே பதட்டப்படாமல் குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பால் குடிக்கிற ஓரளவுக்காக எடுத்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, காய்ச்சல் வந்தோன்னா நீங்கள் காய்ச்சல் மருந்து வீட்டில் வச்சுருக்கணும், அது ஃபஸ்ட்டு எபிசோட் ஃபஸ்ட்டு எயிட் பண்ணிவிட்டு டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணிவிட்டு, அடுத்த உடனே மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரிசோதித்து என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவாங்க.
0: சரிங்க சார். அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: இப்போ 1.5 வயசு ஆகுது ஒரு குழந்தைக்கு, அது எப்போ பாரு அழுந்துட்டே இருக்குதுங்க, அது என்ன காரணம்?
2: சார் எப்போவுமே அழுறாங்கன்னா எப்படி, இப்போ பகல் டைமும் நைட் டைமும் அழுறாங்களா, இல்லை கொஞ்ச நேரம் அழுறாங்களா, கண்டினியூஸாக அழுறாங்களா, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க?
0: அதாவது வந்து ஒரு நாளைக்கு பகலில் வந்து ஒரு குறைஞ்ச பட்சம்னா கூட ஒரு 3 ஹவர் 4 ஹவர்
2: அழுறாங்க. இன்டேக் சாப்பாடு எடுத்துக்கிறது?
0: சாப்பாடு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை.
2: அதிகமாக எடுத்து எவ்வளோ வெயிட் இருக்காங்க 1.5 வயசில்?
0: வெயிட் வந்து எடை போட்டு பார்த்துன்னு வந்தாங்க, 4.5 கிலோ வேணுமா இதுன்னு சொன்னாங்க.
2: 4 கிலோ ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க நீங்கள். ஒருவேளை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா, இல்லை 4 கிலோ தான் இருக்கான்னு தெரியல. 1.5 வயசில் 4 கிலோ ரொம்ப ரொம்ப ரொம்ப எடை குறைவான குழந்தை. 4 கிலோன்றது ஒரு 3 மாதம். ஆ சொல்லுங்க.
0: இதயத்தில் ஏதோ ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: ஆ அது சொல்லுங்க. இதயத்தில் ஓட்டம் இருக்குது அப்படின்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க. இதயத்தில் ஓட்டம் இருந்தாலோ, மற்ற வேற குறைகள் இருந்தாவோ, உறுப்புகள் குறைபாடு, கிட்னி பிரச்சனை இருந்தாவோ, லிவர் பிரச்சனை இருந்தாவோ, குழந்தையோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகாமல் அந்த எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகி வெயிட் வராதுங்க. ஸோ 1.5 வயசு குழந்தை 4 கிலோ இருக்கக்கூடாது. இருக்குதுன்னா அதான் இந்த மாதிரி இதய பிரச்சனை இருந்ததுன்னா உடனே இதய டாக்டர் என்ன அறிவுரை சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அடுத்து அவங்க அறிவுரைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும். 4 கிலோ ரொம்ப ரொம்ப குறைவான எடை குறைவான குழந்தைங்க. அது நோய் தொற்று
0: வயசு ரொம்ப சின்னதாகவே இருக்குதுங்க குழந்தை.
2: சைஸு ஆமாம். அது நீங்கள் மருத்துவரை பரிசோதிச்சு சொல்லியிருப்பாங்களே, டாக்டர் சொல்லியிருப்பாங்களே, என்ன சொன்னாங்க? இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க டாக்டர் சொல்ற அறிவுரை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன இதயத்தில் என்ன குறைபாடு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து கண்டிப்பா நீங்க மருத்துவரை பரிசோதிச்சு, ஏன்னா 4 கிலோன்றது ரொம்ப ரொம்ப எடை குறைவான குழந்தைங்க. உடனே டாக்டர் பார்த்துட்டு நீங்க பரிசோதனை பண்ணுங்க.
1: சரிங்க சார், கண்டிப்பாக வந்து மருத்துவர்களை சந்திக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இவர் சொன்னது. சரிங்க சார், இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
2: குழந்தையோட பெற்றோருக்கு என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து தாய்ப்பால் தரணும், கொலஸ்ட்ரம் சீம்பால் தரணும். இதுதாங்க இன்றைக்கி மெயினாக நான் மனசில் நினச்சி சொல்ல வேண்டிய விஷயம். சீம்பால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, லிக்யூட் கோல்டு, நீர்ம தங்கம் அது. அது வந்து அது சீம்பால் கொடுத்தீங்கனாவே குழந்தை முதல்ல 3 நாள் சீம்பால் தான் வரும். அது 1 சொட்டு 2 சொட்டு தான் வரும். தயவுசெய்து கட்டாயம் கொடுங்க. அது பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொட்டிடாதீங்க. பெரியவங்களுக்கு அந்த காலத்தில் நம்ம அறிவியல் வளர்ச்சி இல்லை, அது தெரியாது, ஜீரணாகாதுன்னு நினச்சி அதை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக கட்டாயம் சீம்பால் தரணும். தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கோங்க. முதல்ல 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவு ஆரம்பிச்சுக்கோங்க. மாட்டுப்பால் வகைகள் 1 வயசுக்குள்ளே தராதிங்க. பிஸ்கட்டு முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள், தராதிங்க. சால்ட்டு சுகர் 1 வயசுக்குள்ளே சேர்த்தாதீங்க. இது தடுப்பூசிகள் அந்த உங்களுக்கு கவர்மெண்டில் அட்டை, தடுப்பூசி அட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க. கிராமத்து நர்ஸ் அவங்க சொல்கிற மாதிரி தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கோங்க. சில தடுப்பூசி இன்ஃப்ளூயன்ஸா ஊசி, இன்ஃப்ளூ இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டால் ப்ரைவேட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்ட போடலாம். பட் கவர்மெண்ட்டில் போடுற ஊசி கட்டாயம் போட்டுரும், தவிர்க்கப்படக்கூடாதுங்க.
1: சரிங்க சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட இணைப்பில் இருந்து நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, நேயர்களோட சந்தேகங்களுக்கும் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி மேடம்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நேரலையில் நம்ம கூட இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினார் JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர், மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதய

0: மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: நான் எப்போதும் நானாகவே இருப்பேன். என்னை மாற்ற யாராலும் முடியாது. ஏன் என்னை மாற்ற என்னால் கூட முடியாது. ஒரு பஞ்ச் டயலாக்கோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. என்ன புகழ்மதி, ஏதாவது ரஜினி படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கி இருக்கிறீர்களா? நான் கேட்டேன். இல்லைங்க, இந்த உலகத்தில் மாறுதல் ஒன்றே மாறாதது என்ற தத்துவம் கூறுகிறார்கள். அப்படியானால் உலகம் மாறிக்கொண்டே இருக்குமென்றால் நாமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் நமக்கென்று சொந்த அடையாளங்களை தக்க வைத்து கொள்வது எவ்வாறு? ஒரு கேள்வியை கேட்டார் புகழ்மதி. அரிய சிந்தனை, அரிய கேள்வி. நேற்று இருந்தது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. கற்கால மனிதனைப் போல் நாம் இல்லை, நம்மைப் போல அடுத்த நூற்றாண்டு மனிதன் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் கால ஓட்டத்தில் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானே? நண்பர் புகழ்மதியிடம் சொன்னேன். அவர் மாறாக ஒரு அசைக்க முடியாத கேள்வியை கேட்டார். இந்த உலகில் இதுவரை சூரியன் மாறவில்லை, நிலவு மாறவில்லை, காற்று மாறவில்லை, மழை மாறவில்லை. இப்படி இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் மாறாமல் இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மாற வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? நல்ல கேள்வி. இந்த உலகத்தில் சில நிலைத்த நிகழ்வுகள் தொடர்ந்து மாறாமல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. கோள்களின் சுழற்சி, இரவு பகல் மாற்றம் என்று சில நிகழ்வுகள் ஓர் ஒழுங்குக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் ஏன் மாற வேண்டும்? நல்ல கேள்வி. சூரியன், நிலவு, காற்று, மழை போன்றவை தமது தன்மைகளிலிருந்து மாறாமல் இருப்பதைப் போல மனிதனும் தனது மனித பண்பிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழ்வியலில் நேரும் சில சங்கடங்களுக்கும் சில எதிர்வுகளுக்கும் ஏற்ப மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக சில மாற்றங்களை அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் உலகில் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர். தனது வாழ்நாள் முழுவதையும் ஆராய்ச்சி கூடத்திலேயே செலவழித்தவர். ஒரு நாள் அவரது ஆராய்ச்சி கூடத்தில் தீப்பிடித்தது. ஆராய்ச்சி கூடமே தீப்பற்றி எரிய தொடங்கியது. கேள்விப்பட்டு வந்து பார்த்த அவரது மகன் சார்லஸ் அப்பாவை தேடினான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆராய்ச்சி கூடத்தின் வெளியே ஒரு ஓரமாக நின்று எரிந்து கொண்டிருந்த ஜுவாலையை ரசித்து கொண்டிருந்தார். அப்பா, அப்பா, ஆராய்ச்சி கூடம் எரிகிறது. நீங்கள் பல்லாண்டுகளாக செய்த ஆராய்ச்சியெல்லாம் சாம்பலாகி கொண்டிருக்கிறது என்று பதறிக்கொண்டே சொன்னான் மகன். எடிசன் பதற்றப்படாமல் மகனிடம் சொன்னார், போ, உன் அம்மாவை அழைத்து வா. இதுபோன்ற ஒரு அருமையான காட்சியை இனிமேல் பார்ப்பது கடினம். அவளையும் அழைத்து வா, குடும்பத்தோடு கண்டு ரசிப்போம். என்னப்பா, உங்களின் எல்லா கண்டுபிடிப்புகளும் எரிந்து கொண்டிருக்கிறதே என்று நான் வருத்தத்தோடு சொன்னால் நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்? சார்லஸ் கேட்டான். மகனே, எரிந்து கொண்டிருப்பவை என்னுடைய தவறுகள். இதுவரை ஆய்வில் நான் செய்த தவறுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் எவ்வளவு கருணையானவர், அத்தனையையும் எரித்துவிட்டார். வா, இனி புதிதாக தொடங்குவோம் என்றார் எடிசன். எத்தனை அழிவுகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், உடனே மனத்தை மாற்றிக்கொண்டு எரிந்த சாம்பலிலிருந்து புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் எழுவதே வாழ்க்கை. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17.

0: முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
7: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
6: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
7: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
6: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
7: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
6: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
7: கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு
10: 9865 7544. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.
11: நேர்களை நீ கேட்கலாம் ஆகாஷ்வாணி. நேர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
12: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சேலம் மாவட்டம் வீரகனூர் அறம் வளர்த்த நாயகி உடனுரை திருமஞ்சன அழகிய தம்பிரானார்

பேரூராட்சி. சேலத்திலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் அருகே அமைந்த தொடருந்து நிலையம் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆத்தூரில் உள்ளது. வீரகனூர் பேரூராட்சிக்கு கிழக்கில் கங்கவள்ளி 12 கிலோமீட்டரிலும், மேற்கில் சின்னசேலம் 32 கிலோமீட்டர் தூரத்திலும், தெற்கில் பெரம்பலூர் 43 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளன. இவ்வூரை சுற்றிலும் இவ்வூரிலும் பல கோவில்கள் இருக்கின்றன. அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில், மதுர வீரன் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ வடுவச்சி அம்மன் திருக்கோவில், அன்ன காமாட்சி திருக்கோவில், நடுவீதி மதுர விநாயகர் திருக்கோவில் என்று நீண்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் வீரகனூருக்கு பெருமை சேர்க்கும் ஒரு கோவிலாக அமைந்ததுதான் அறம் வளர்த்த நாயகி உடனுரை திருமஞ்சன அழகிய தம்பிரானார் திருக்கோவில். இத்திருக்கோவிலை குறித்து கோவிலின் சிவாச்சாரியார் செந்தில்நாதர் அவர்கள் கூறுகையில்,

செம்பரம் வீரவ சோழ நல்லூர் என்று அழைக்கக்கூடிய அப்பெயர் மருவி இப்பொழுது வீரகனூர் என்று நடைமுறையில் அழைக்கக்கூடிய இந்த வீரகனூரில் ஸ்வேத நதியின் தென்பால் அமர்ந்து 1200 வருடங்கள் பழமையான சுயம்புலிங்கமாக எழுந்திரளி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமானின் நாமதேயம் அருள்மிகு திருமஞ்சனம் அழகிய தம்பிரானார் சமேத அம்பாள் பெயர் தர்மசம் வர்தனி. இரண்டு மூர்த்திகளும் சுத்துப்பட்டு 8 கிராமங்களுக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் சுயம்புவாய் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டுள்ள இந்த சிவாலயம் 1200 வருடங்களுக்கு முன்பாக விஜயாஜிய சோழன் என்ற மன்னனால் கட்டமைக்கப்பட்டு இப்பொழுது 400 வருடங்களுக்கு முன்னதாக உத்தம சோழனுடைய மனைவி இரண்டாம் செம்பியன் மாதேவியால் கற்கோயிலால் கைங்கரியம் செய்யப்பட்ட இந்த சிவாலயம் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகின்றது. அது அல்லாமல் மாங்கல்ய தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் எம்பெருமான் அருள்பாலித்து இத்திருத்தலத்தில் அதிகமாக மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் நாகதோஷம் தாரதோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் மாதந்தோறும் நடைபெறுகின்ற பிரதோஷ விழாவில் கலந்து கொண்டு எம்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணம் கைகூடி இத்திருத்தலத்திலேயே அவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் கிருபையுடன் அவர்கள் இந்நிறைய பேர் லட்சக்கணக்கான கல்யாணங்கள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன. விஜயாதிய சோழனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அம்மன்னனுக்கு நாடு நலம் மக்கள் வீடு அனைத்தையும் இழந்து வெறு கையுடன் மன விரக்தியுடன் சாயரட்ச வேளையில் இசிவாலயத்தின் அருகிலுள்ள ஸ்வேத நதியின் கரையின் சாயரட்ச வேளையில் வந்து கொண்டிருந்த பொழுது குதிரையை நிறுத்துகிறார். நிறுத்தி பார்க்கும்போது ஒரு அதிசயம் தோன்றுகிறது. பசுமாடு தானாக பால் சுரந்து அபிஷேகம் செய்யும் காட்சியை அவர் கண்டு வியக்கிறார். அன்று இரவு எம்பெருமான் அவருடைய கனவில் வந்து, நீ கண்ட இடத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு ஆலயத்தை அமைத்து வை அப்படி என்று உத்தரவிட வெள்ளை மண்ணினால் ஆன திருக்கோவிலை புனரப்பு செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தி வைக்கப்பட்டு 2 கால பூஜையுடன் பூஜா புனஸ்காரங்கள் இத்திருக்கோயில் நடைபெற்று கொண்டு வர அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிறது. அதனால் இசிவாலயத்தில் வருகின்ற பக்தகோடிகளுக்கு மாங்கல்ய தோஷம் பிரம்மகத்தி தோஷம். இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது இந்த லோகத்திலேயே இருக்கிற தோஷத்திலேயே மிக அதிகமான கொடுமையான தோஷம் என்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்லுது. அப்பேற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகும் இத்திருத்தலத்தில் சோழர்களும் நாயக்க மன்னர்களும் ஆட்சி செய்யும் பொழுது நம்முடைய எம்பெருமானுக்கு பல்வேறு விசேஷங்களை செய்து வழிபாடு செய்துள்ளனர். மற்றபடி திருத்தலத்தில் ஆணி திருமஞ்சனம் மார்கழி மாதம் நடைபெறுகின்ற திருவாதிரை நடராஜ பெருமானுக்கும் நடைபெற்று வருடத்தில் 6 அபிஷேகங்கள் நடராஜ பெருமானுக்கு உற்சவமூர்த்திக்கு நடைபெறும். மற்றும் அஷ்டமி பூஜைகள் கிருத்திகை விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டுள்ளன. அது அல்லாமல் இசிவாலயத்தின் தென்மேற்கு மூலையில் கல்யாண கணபதி வீட்டிலிருந்து பக்தகோடிகளுக்கு அருள் பாலிக்கின்ற விதம் மிக அருமையாக உள்ளது. இசிவாலயத்தில் திருமணங்கள் நடைபெற்று மெட்டி போடுவா இல்லையா, அந்த மெட்டி போடுற நிகழ்வு கல்யாண கணபதி அந்த ஆலயத்தின் முன் நடைபெற்று அவர்கள் நவகிரகங்களை சுற்றி வந்து பரிகாரங்களை நிவர்த்தி செய்து எம்பெருமானின் ஆசியுடன் நல்வாழ்வு வாழ்கிறார்கள்.

0: இச்சிவாலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கிழக்கில் இருந்து நம்ம ஆலயத்தினுள் வந்தவுடன் கைகால் அலம்பிக்கொள்ள ஆலயத்தின் முன் ஒரு தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. கைகால் அலம்பியுடன் கோயிலுக்கு வந்தால் சுத்தமா வரணும், ஆலயத்தினுடைய எச்சில் துப்பக்கூடாது, மற்றவர்களும் யாரிடமும் பேசக்கூடாது. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கை ஜாடையா வாய் ஜாடாதான் ஆலயத்துக்குள்ள செய்யணும். இதெல்லாம் ஆலயத்தின் வழிபாட்டு வழிமுறைகள். உள் நுழைந்தவுடன் மகா கணபதி வீற்றிருப்பார். மகா கணபதியை முழு முதற் கடவுளான ஸ்ரீ மகா கணபதியை வணங்கி பலிபீடத்தின் பின்னால் நின்று கொண்டு ஈசனை பார்த்து தலைக்கு மேல் கையை தூக்கி கொண்டு ஆணவம் கர்வம் அகம்பாவம் என்ற மூன்றையும் அந்த பலிபீடத்தில் வெளியிட்டு குழந்தை பிறந்தவுடன் எப்பேற்பட்ட அந்த மனம் வெள்ளை மனமாக இருக்குமோ அப்பேற்பட்ட அந்த வெள்ளை மனத்துடன் முன் வந்து நந்தியம்பெருமானிடம் உத்தரவு கேட்டு, நந்திகிட்ட உத்தரவு வாங்காம நம்ம சிவனை அணுக முடியாது, நந்தியம்பெருமானிடம் உத்தரவு கேட்டு எம்பெருமானை கண் குளிர தரிசனம் செய்து பிறகு விபூதியை பிரசாதமாக வாங்கி தரையில் கொட்டாமல் நெற்றியில் இட்டுக்கொண்டு திரும்பி வளம் வந்து நந்தியம்பெருமானை வளம் வந்து நேராக நர்த்தன கணபதி தரிசனம் செய்துவிட்டு தட்சிணாமூர்த்தியை வடக்கு முகமாக அவருக்கு நேருக்கு நேராக வழிபடுற தெய்வம் உண்டு. ஒன்று தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வடக்கு முகமாக நின்று தரிசனம் செய்துவிட்டு பின்பகுதியில் பிரகாரத்தில் வள்ளி தேவசனாசமேத சுப்பிரமணிய சுவாமியும், அடுத்ததாக அருகில் காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சன்னதியும் தரிசனம் செய்துவிட்டு பிரதட்சிணமாக வந்து ராகுகேது மகா கணபதி ஸ்தல விருட்சமான வில்லுமரத்தின் கீழ் அமர்ந்து அருள்வாளித்து வருகிறார். அவரையும் தரிசனம் செய்துவிட்டு நவநாகம் என்று சொல்லக்கூடிய நவநாகங்கள் இத்திருத்தலத்தின் திருமண தோஷங்கள், ராகு தோஷங்கள், கேது தோஷங்கள் பரிகாரம் செய்வதற்குண்டான நவநாகங்கள் இருக்கின்றன. நவநாகங்களையும் வழிபாடுகள் செய்து அம்பாள் சந்தையை அடைந்து அருள் மிகு தர்மசம் வர்த்தனி அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு துர்கை ஸ்ரீ விஷ்ணு துர்கையையும் அருகில் உள்ள சண்டிகேசரையும் தரிசனம் செய்துவிட்டு நவகிரகங்களை 9 முறை வளம் வந்து இறுதியாக நமது காலபைரவர் மூர்த்தியை வணங்கி வழிபாடுகள் செய்து சிறிது நேரம் சிவாலயத்தில் அமர்ந்து எழுந்து கைகளை தட்டி, ஈஸ்வரா இச்சிவாலயத்தில் இருந்து நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, உங்களுடைய அருளை தவிர, அப்படி என்று சொல்லிவிட்டு கைகளை கூப்பி வணங்கி பலிபீடத்தின் முன்பு செல்ல வேண்டும். கோயிலுக்குள் வந்தவுடன் மன தூய்மை வேண்டும். மன தூய்மையாகவும் யாரிடமும் பேசக்கூடாது, எங்கேயும் அசுத்தங்கள் செய்யக்கூடாது, ஆலயத்தை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமாக இருந்தால்தான் அது ஆலயம். அது ஆலய தூய்மை ரொம்ப அவசியம். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் ஆலயத்தை தூய்மையை வச்சுக்கோங்க, மன தூய்மையும் நிறைய வச்சுக்கோங்க.
1: ஆதாரம் நீயே அறம் வளர்த்த நாயகியே, பாதார விந்தம் பணிந்து வணங்கினேன். ஆதாரம் நீயே அறம் வளர்த்த நாயகியே, பாதார விந்தம் பணிந்து வணங்கினேன். கீதாச்சாரியன் கேசவன் சோதரியே, வேதாகமங்கள் போற்றும் பரதேவி தாயே. கீதாச்சாரியன் கேசவன் சோதரியே, வேதாகமங்கள் போற்றும் பரதேவி தாயே. ஆதாரம் நீயே அறம் வளர்த்த நாயகியே, பாதார விந்தம் பணிந்து வணங்கினேன். நாதத்தில் உரைபவளே ஆதி பராசக்தியே, மாதர்கள் கொண்டாடும் மகிஷாசுர மர்தினியே. பூதலத்தோர் போற்றும் ஐரா பன்னாயகியே, ஆதரவளித்தனை ஆண்டருள்வாயே. நாதத்தில் உரைபவளே ஆதி பராசக்தியே, மாதர்கள் கொண்டாடும் மகிஷாசுர மர்தினியே. பூதலத்தோர் போற்றும் ஐயாரப்பன்னாயகியே, ஆதரவளித்தனை ஆண்டருள்வாயே. ஆதாரம் நீயே அறம் வளர்த்த நாயகியே, பாதார விந்தம் பணிந்து வணங்கினேன். கீதாச்சாரியன் கேசவன் சோதரியே, வேதாகமங்கள் போற்றும் பரதேவி தாயே.
0: இந்த வீரகனூரில் சுவேத நதியின் தென்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கா சமுந்தரேஸ்வரர் ஆலயம் காலை 7 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் நடை திறந்திருக்கும். வழிபாடு செய்கின்ற பக்தர்கள் இந்நேரத்தில் வந்திருந்து எம்பெருமானை வழிபாடு செய்யுமாறு திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டுகிறோம். இத்திருத்தலத்திற்கு வருகின்ற பக்த கோடிகள் ஆத்தூர் வழியாக வந்தால் ஆத்தூர் டு பெரம்பலூர் மார்க்கத்தில் ஆத்தூரிலிருந்து 22 கிலோமீட்டரும் பெரம்பலூரிலிருந்து 35 கிலோமீட்டரும் தொலைவில் இச்சிவாலயம் அமைந்துள்ளது.

0: மலைவாசலிருந்து 12 கிலோமீட்டரும் இசிவாலயம் அமைந்துள்ளது. அனைத்து பக்தகோடிகளும் இசிவாலயத்திற்கு வந்திருந்து எம்பெருமானின் அருளை பெற வேண்டுகிறோம்.
1: வீரகனூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஆத்தூர், அரியலூர், திருச்சி மற்றும் பெரம்பலூர் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர், சின்னசேலம் இடங்களில் ரயில் நிலையமும் அமைந்துள்ளன. இவ்வழியே மேட்டூர், கடலூர், நாகூர், பாண்டிச்சேரி, சேலம், கோயம்புத்தூர், மங்களூர், பெங்களூரு, சென்னை மற்றும் மும்பை ஆகிய இடங்களுக்கு ரயில்கள் இயங்குகின்றன. அதனால் ரயில் மார்க்கமாகவும் சாலை மார்க்கமாகவும் இக்கோவிலுக்கு வந்து செல்ல பல வழிவகை உள்ளது. எனவே வாழ்வில் நாமும் ஒருமுறை ஏனும் திருமஞ்சன அழகிய தம்பிரானாரை தரிசனம் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறலாம். இன்று நாம் தரிசித்த ஆலயம் சேலம் மாவட்டம் வீரகனூர் அறம் வளர்த்த நாயகி உடனுரை திருமஞ்சன அழகிய தம்பிரானார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
8: இனிய நேர்களே, உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடல் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படியே அனுப்பி வைக்கக்கூடிய நேர்களுடைய விருப்ப பாடல் அவங்களுடைய குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
9: எப்பவும் நேருக்கு வணக்கம். ஏழையிலிருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நாட்டாமையிலிருந்து கொட்டாப்பாக்கு குழந்தைத்திலும்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை.

0: குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் சப்ளை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
9: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
12: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
13: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்துள்ள அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் ஒரு முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2,376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவருடைய அடையாள அட்டையை சரிபார்த்து உங்களுடைய குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிட தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
12: இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
13: இனிமையான பாடல்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம் 10:35. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
14: வணக்கம், என் பெயர் கோவிந்தன். படம் விவேகம், பாடல் தலை விடுதலை.
15: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: JSW நியோ ஸ்டீல் TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோ ஸ்டீல் பியூர் TNT கம்பிகள்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
8: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
7: 5000 GB டேட்டா,
8: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
7: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
8: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
7: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: ஹலோ
10: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
9: மறுபடியுமா?
10: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
11: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
9: சார் இவ்வளவு எங்கிருந்து?
11: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
10: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
9: சார் 2 லட்சம்
12: என்ன சப்பா?
9: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
10: இருந்ததுதான். அட
9: கட் பண்ணிட்டான்.
12: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
9: ஃப்ராட்?
12: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து ஃபோன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
9: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

நேர்களை கொண்டதற்கு இன்று முற்பகல் 11:05 கல்லூரி கலட்டா. இன்று மேச்சேரி காவேரி இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து கல்லூரி கலாட்டா நேரலையாக வளம் வர இருக்கிறது. நேர்களை,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
5: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
6: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நேரம் 10:46. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்.
3: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து பிரணயா. எனக்கு அலைப்பாயிரி திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமே பாடல் வேண்டும். நன்றி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.

0: நேரம் 10:54 நிமிடம். நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நேர்களே. என்று பகல் 12:10 மகனே மகனே நாடகம் கேட்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
1: வணக்கம். நான் லக்கியம்பட்டியிலிருந்து ரேவதி பேசுறேன். எனக்கு பிரியமான தோழி படத்திலிருந்து மான் குட்டிய பாடலும் போடுங்க. நன்றி.

பெற்றுத்தரும் 268 3

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: நேரம் முற்பகல் 11 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, அறுசுவை உணவை ரசிச்சு ருசிக்கணுமா? கண்டிப்பா இந்த கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க. கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி திணை அரிசி பாசி பருப்பு பாயாசம். ஆமாங்க, சத்தான ஆரோக்கியமான திணை அரிசி பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு கேக்கலாமா? முதல்ல செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டலாம். திணை அரிசி அரை கப், பாசி பருப்பு அரை

கப், முந்திரி பருப்பு ஒரு 12, முந்திரி திராட்சை ஒரு ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், நாட்டு வெல்லம் 2 கப், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், நெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு கேப்போம். ஸ்டவ்ல ஒரு ஃபேன் வைத்து பாசி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. பாசி பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுக்கும் போது கவனமா ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே ஃபேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து எடுத்து வச்சிருந்தீங்க முந்திரி பருப்பு, நறுக்கி வச்ச தேங்காய் துருவல் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சிகப்பு நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அதோட திராட்சை வச்சிருந்தீங்கல்ல, திராட்சையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம் அதே ஃபேன்ல. அடுத்ததா திணை அரிசிய போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. ஒரு குக்கர்ல பாசி பருப்பு, வறுத்த திணை அரிசியை சேர்த்து ஒரு 4 கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஸ்டவ்ல ஒரு ஃபேன் வச்சு 2 கப் நாட்டு வெல்லம் அதோட 1 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. வேக வைத்த பாசி பருப்பு, திணை அரிசி அதோட ரெடியா இருக்கிற வெள்ள கரசல சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து வறுத்து வச்ச திராட்சை, முந்திரி, தேங்காய் சேர்த்து நல்ல

எடுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்க முந்திரி பருப்பு, நறுக்கி வச்ச தேங்காய் துருவல் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சிகப்பு நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அதோட திராட்சை வச்சிருந்தீங்கல்ல, திராட்சையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கலாம் அதே ஃபேன்ல. அடுத்ததா திணை அரிசிய போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. ஒரு குக்கர்ல பாசி பருப்பு, வறுத்த திணை அரிசியை சேர்த்து ஒரு 4 கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஸ்டவ்ல ஒரு ஃபேன் வச்சு 2 கப் நாட்டு வெல்லம் அதோட 1 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. வேக வைத்த பாசி பருப்பு, திணை அரிசி அதோட ரெடியா இருக்கிற வெள்ள கரைசல சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து வறுத்து வச்ச திராட்சை, முந்திரி, தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. 1/4 கப்பு பசும்பால் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கணும். அவ்வளவுதாங்க, சுவையான சத்தான திணை அரிசி பாசி பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. திணை அரிசியை சாப்பிடுறதுனால கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதயத்தை பாதுகாக்கும். இதுல வந்து நார்ச்சத்து மிகவும் அதிகமாக இருக்கு. நீங்களும் கண்டிப்பா தவறாமல் இந்த திணை அரிசி பாசி பருப்பு பாயாசத்தை செஞ்சு அசத்துங்க. நன்றி நேயர்களே.

நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:06. தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கல்லூரி கலாட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு, சேலம்.
9: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT chemical.
10: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
11: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
12: சிம் கார்டு இலவசம்,
11: அளவற்ற இலவச அழைப்புகள்,
12: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
11: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
12: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
11: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
12: கண்டிஷன்ஸ் அப்ளை.
13: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: வகுப்பறையில பாடங்கள் மட்டும் கிடையாது, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் நட்புகளும் இருக்கு. கேன்டீன் சிரிப்பும் கேம்பஸ் கலாட்டாவும் கனவுகளோட கலந்த இளமையின் அழகான தருணங்களும் இருக்கக்கூடிய இடம். அந்த ஜாலியான கல்லூரி நினைவுகளை உங்களோட

0: சேர்த்து கொண்டாட வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தான் கல்லூரி கலாட்டா. வாங்க சிரிக்கலாம், பேசலாம், கலாட்டா பண்ணலாம். எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச்சேரி காவேரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தான் இன்னைக்கு நேரலையாக வளம் வரப்போகுது. நிகழ்வடத்தில் நமது அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சீதாலட்சுமி. அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். சுமந்த கருப்பையை விட, தூக்கி திரிந்த தந்தையின் தோள்களை விட, நண்பர்களே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்ப வைக்கும் ஒரு அற்புதமான காலம், ஒரு வசந்த காலம. ஆயிரம் பட்டாபூச்சிகள் அப்படியே சிறகு விரித்து ஓடுகிற ஒரு காலம்தான் நம்முடைய கல்லூரி காலம். அப்படி நிறைய மாணவ மாணவிகள், அதுவும் புது உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இங்கு கூடி இருக்கிறார்கள். காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் மேச்சேரியிலே நாம் நேரலை வழங்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா?

0: ஒரு அற்புதமான ஒரு ஓபனிங்கோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இளமை இதோ இதோ அப்படின்ட்டு எங்க நிறைய தம்பிகள் கூடியிருக்காங்க. வணக்கம், ஓ போடுங்க பாப்பா, ஒரு ஓ போடுங்க.
1: ஓ
0: என்ன இது, நம்ம ஊர் மாரியம்மா கோயில்ல ஓ கூழு கூழு ஊத்துறப்போங்களா அப்படி சொல்றீங்க? ஏங்க ஒரு எனர்ஜியா ஒரு ஓ போடுங்க. இதுதான் வெயிட். சூப்பர், அற்புதம். கல கல கல கலாட்டா கட்டிட்டாங்க. சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. நம்ம நிறைய மாணவ மாணவிகள் தயாராக இருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து தாய் குளத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் யாழினி.
0: யாழினி, என்ன யாழ்மா எடுத்து நீங்க மீட்டுவீங்க?
2: கோயில

0: சூப்பர் சூப்பர் எல்லாம்
1: என்ன குரல் என்ன வாய்ஸ் உண்மையில யாழினி உனக்கு யாழினி பேர் வச்சது மிக சரியான தமிழ் பேரு அழகா வச்சிருக்காங்க அப்பா அம்மா பேர்
2: எங்க அப்பா பேர் தில்லை கோவிந்தன் எங்க அம்மா பேர் நிலவழகி
1: நிலவழகி தில்லை கோவிந்தன் உண்மையிலே அவங்களுக்கு பண்பலை சார்பாக பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஏன்னா திறமைதான் ஏழைகளின் சொத்து அப்படின்ட்டு சீனறிஞன் கன்ஃபியூசியஸ் சொல்லியிருக்காரு ஒரு அற்புதமான திறமை உங்களிடத்துல இருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்முடைய தம்பிமார்கள் இருக்காங்க டெபாசிட் வாங்குவாங்களான்னு தெரியல வாங்க வாங்க வாங்கண்ணா வாங்க நீங்க பண்றது எங்களுக்கு வாங்க வணக்கம் பேசுங்க
3: என் பேர் ஆகாஷ் சார்
1: ஆகாஷ் ஆகாஷ் என்ன படிக்கிறீங்க ஆகாஷ்
3: நான் வந்து காவேரி காலேஜ்ல வந்து ட்ரிபிள் இ படிக்கிறேன்
1: ட்ரிபிள் இ சரிங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க ஆகாஷ் நீங்க
3: வந்து பாட்டாவே சொல்லிடுறேன்
1: பாட்டா இது மனிதன் புரிந்து கொள்ள மனித காதல் அல்ல எதுவும் சொல்ல போறீங்க நல்ல பாட்டா சொல்லு
3: அப்படியே
1: பாடலாம்
3: உன்னால நான் வானுக்கு பறந்தேன் உன்னா

0: வாழ் நண்டா இருந்தவன் நானே, கற்கண்டு பார்வையும் பார்த்தாய், வாழ நண்டா சீரி நின்னே நான் உன்னாலே. சேர்ந்து வாழ்காலம் அடிக்கவா மாட்டு தோல் மேலும், சேர்ந்து வாழ்காலம் அடிக்கவா மாட்டு தோல் மேலும், வாயண்டி கேடி நீல ஜோடி வாழில்லா காத்தாடி, ஆடி போனாவணி அவள மயக்குந்தாவணி, ஆடி போனாவணி அவள மயக்குந்தாவணி.
1: நீ ஒரு மார்க் பார்த்தா தம்பி இருக்க, நீ மனித சாதாரணமா பாடல, ரத்தம் நரம்பு தசைலாம் இப்படி ஒரு பாட்டு வெறி இருக்கிறனாலதான் பாட முடியும். அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க?
0: வேற வந்து அடுத்து வந்துட்டே இருக்கு சார்.
1: வந்துகிட்டே இருக்குமா?
0: எல்லாமே இருக்கு.
1: என்னடா நீ வந்துகிட்டே இருக்குன்னு சொன்ன உடனே சங்குது, அவ்வளவு மெதுவாவா கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது பாடுங்க.
0: அடுத்து
1: அடுத்தது சரி யோசிக்கிறீங்களா?
0: கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம்

நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ள நேசம் கிடக்கின்றதே, உன்னை பார்த்ததும் உயிர் தூண்டவே.

0: ஆக நீ அன்பாய் பார்க்கும் பார்க்கையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளமடி.
1: அதாவது ஆகாஷ் பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் இக்குவல் மதிப்பெண்ல இருக்காங்க. நான் ஏதோ பசங்க டெபாசிட் எப்பயும் போல காலிடுவாங்கன்னு பார்த்தா சரி சரியான டஃப் கொடுத்துட்டாரு ஆகாஷ். அடுத்ததாக கடி ஜோக் சொல்றதுக்கு ரெண்டு பேரும் சிங்க குட்டிகள் தங்க கட்டிகள் இருக்காங்க. எங்க இருக்காங்களா இல்ல பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு வரலாம் லஞ்சுக்கே போயிட்டாங்களா தெரியலையே. சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சிவானிகா.
1: சிவானிகா, சிவானிகா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறீங்க.
1: பாட்டு பாட போறீங்க, பாடுங்க.
2: பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச மழையில் நினைஞ்ச காத்த போல மனசானியும் நினைச்சு போட்ட

0: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏங்க உங்க கொலீக்ஸ் கை தட்டு சத்தம் பத்து ஒரு ஓ போடுங்க கேர்ள்ஸ். வீட்டுல வந்து பாத்திரம் கழுவ சொன்னா எனக்கு எனக்கு ஏகப்பட்டதா படிப்புதுன்னு சொல்றீங்க, ஒரு ஓ கூட சத்தமா போட மாட்டேங்கிறீங்க. இங்கயோ யாரோ சொல்ற மாதிரி அதே பிறகு கிட்ட விடுங்க பாருங்க எப்படி சொல்றான்னு பாருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: The Kaveri Engineering College Autonomous
3: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற

0: பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
7: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
6: துல்லியமான குரல் அழைப்புகள்,
7: அவசரகால SOS ஆதரவு,
6: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
7: நீடித்த நிலையான பேட்டரி,
6: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
7: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
14: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
15: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
17: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
18: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
19: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
18: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
19: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
20: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
12: பதினோரு மணி 22 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா மேச்சேரி காவேரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்வடத்துல நமது அறிவிப்பாளர் JS லீல வினோதன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
21: சித்தாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேக்ல பசங்க எல்லாம் ரொம்ப அப்படி நிறைய பாட்டு, கவிதை, கட்டுரை, விடுகதை அப்படின்ட்டு ஒரே வெறித்தனமா வேற லெவல்ல இருக்காங்க. ஒரு ஓ போடுங்க பாப்போம்.
22: ஒரு காலேஜ்ல போய் கல்லூரி விளையாட்டால ஓ போடுங்கன்னா சுத்தி ரவுண்ட் கட்டிட்டாங்க. ஏன்பான்னு நீங்க தானே சார் ஓ போட சொன்னீங்க அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த பசங்க வந்து ரொம்ப நல்ல தங்கமான பசங்களா இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பேசுவோம். அதுக்கு முன்னாடி முதல்வர் சார் இருக்காரு, சார் வணக்கம் சார். நம்ம துரைசாமி சார் இருக்காரு, பேசுவோம். வணக்கம் சார்.
23: வணக்கம் சார். தர்மபுரி மற்றும் ஏற்பாடு நிறுவனங்களுக்கு காவேரி பொறியியல் கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு கல்லூரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நேயர்களுக்கு அவங்களுடைய நன்மைக்காக நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காவேரி பொறியியல் கல்லூரியானது 20 ஆண்டு காலமாக 2006 20 ஆண்டு காலத்தை நிறைவுபடுத்தி இப்போ சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த கல்லூரியில் வந்து இப்போ 20

0: பாடப்பிரிவுகள், அதாவது வந்து இளநிலையில வந்து நம்ம 10 பாடப்பிரிவுகளும் முதுநிலையில வந்து 10 பாடப்பிரிவுகளும், அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி டிகிரியும் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கல்லூரியில 3000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறப்பா பயன்பெற்றாங்க. இது மேச்சேரியில் உள்ள பொறியியல் கல்லூரி 20 பணிக்காலத்துல மோர் தேன் ஒரு 5000 மேல அலுமினைஸ் எல்லாம் வேரியஸ் கம்பெனியில சிறந்த நிலையில இருக்காங்க. ஸோ இந்த 10 இளநிலை பாடப்பிரிவுகளும் மிக தரமான நிலையில சிறந்த ஆசிரியர்களை வச்சு, அதே மாதிரி சிறந்த கட்டமைப்போடும், அது மட்டும் இல்லாமல் சிறந்த தேர்ச்சியுடன், ஸோ தேர்ந்த அனைத்துமே 90% மேல நம்ம மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்குமே 100% வேலை வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த பகுதியில மிக குறைந்த செலவுல குறைந்த ஃபீஸ் வரும் கட்டணத்துல நம்ம வந்து சேவை செஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டுதோறும் 3 கோடிக்கு மேல நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம எல்லா மாணவர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கல்லூரியோட கோடு வந்து 26625. இது 2வது சுற்று முடிவடைந்து இப்ப 3வது சுற்று நடந்துட்டு இருக்கு. இந்த 3வது சுற்றுல பங்கேற்க உள்ள மாணவர்களுக்கு ஒரு சில ஆலோசனை குறிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல நிறைய பேர் வந்து அந்த வேகன்சி பொசிஷன் தெரியாமயே நிறைய பேர் வந்து அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்துறாங்க. இப்ப நமக்கு வந்து 2வது சுற்று முடிஞ்சு இப்ப 3வது சுற்றுக்கு வந்து 17ஆம் தேதியில இருந்து சாய்ஸ் லாக்கிங் என்ற ஆப்ஷன்ஸ் வரும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கல்லூரிக்கு உண்டான வேகன்சி பொசிஷன்ஸ் வரும். அந்த வேகன்சி பொசிஷன்ஸ் அனைவருமே அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடப்பிரிவுகளை நம்ம சாய்ஸ் லாக்கிங்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிஜெக்ட் ஆகாம நீ எதிர்பார்க்கிற கல்லூரி வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அரசு முறையில நீங்க வந்து தேர்ந்தெடுத்து கல்லூரி சேர்ந்தீங்கன்னா முதல் பட்டதாரிங்கிற அந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் கிளைம் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம சேர்றப்ப அந்த முதல் பட்டதாரியை இருந்தா கூட அந்த காலத்திற்கு நம்ம அவைல் பண்ண முடியாது. ஸோ இப்ப நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா வந்து எல்லாருமே அந்த வேகன்சி பொசிஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸையும் கோர்சஸையும் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கல்லூரியும் கோர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடிக்கு மேலான ஒரு ஐடியா லேப்ன்றதை ஒன்று வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அனைத்து துறை மாணவர்களுக்கும் தங்களுடைய என்ன அவங்களுடைய ஐடியாஸை வந்து ஒரு புரோட்டோடைப் மாடல் ரெடி பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எல்லாத்தோட மாணவர்களும் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அந்த ஐடியா லேப்பில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களுடைய தர்மபுரி எஃப்எம் நிறுவனம் அனைவருக்கும் நன்றியை கூறி, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆகணும். இது கவுன்சிலிங் டைம்ங்கிறதுனால சொன்ன விஷயங்கத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து மற்ற மாணவர்களுக்கும் நீங்க வந்து இதை கன்வே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு விருப்பப்படுற கல்லூரியும் விருப்பப்படுற கோர்ஸும் எடுக்க முடியும்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்து நிறைய விஷயங்களை அழகா சொன்னாரு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவீன். இப்போ வந்து நவீன் நல்லமல்லி நவீன் திடீர்னு அப்படியே நீங்களும் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க,
2: என்ன பண்றது?
1: தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னன்னு?
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சூர்யா.
2: சூர்யா, என்ன படிக்கிறீங்க?
3: நான் வந்து காவேரி பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கேன்.
2: என்ன டிபார்ட்மெண்ட்?
3: நான் ட்ரிபிளி படிச்சுட்டு இருக்கேன்.
2: ட்ரிபிளி படிச்சுட்டு என்ன போகலான்னு?
3: என் ட்ரிபிளி வந்து என்னுடைய இன்ஜினியரிங் கோலா இருந்தாலுமே என்னோட பேஷன் வந்து வேற, உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்றத என்னோட ஆசை. சோ நானே இந்த சேனல கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆங்கர் ஆக போறீங்க?
3: ஆமா, கண்டிப்பா.
2: பயங்கரமா
1: இல்ல, தெரியுது, எல்லாம் தகுதி இருக்கு. அது பார்த்த அந்த அழகு, இந்த ஸ்டைலு எனக்கே லைட்டா பொறாமையா இருக்கு, என்னோட அழகா இருக்கு.
3: சரி, பரவாயில்ல, நன்றி நன்றி. என்னோட ஸ்டைல கொண்டு போயிட்டுமா?
1: சரி, கொண்டு போங்க.
4: எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்ப எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா தர்மபுரி எஃப்எம்ல இருந்து வந்திருக்காங்க. தர்மபுரி எஃப்எம்ல இருந்து வந்திருக்காங்க. என்ன மாதிரி நிறைய பேசக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசக்கூடிய ஆட்களுமே எங்க கல்லூரியில இருக்காங்க. சோ 3 எழுத்துல கல்லூரியில கவிதை யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கல்லூரி மாணவன் துரை இருக்காரு. சோ அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க துரை.
1: துரை, நீங்க சாதாரண துரையா ராஜ துரையா?
5: துரை பாண்டியன்.
1: துரை பாண்டியன். சரி, சொல்லுங்க. எங்கடா பாஸ்வேர்டு? செல்போன கையில கொடுத்துட்டீங்களா? எங்கடா பாஸ்வேர்டு? எப்படா லிரிக்ஸ் எல்லாம் எடுக்கிறது கவிதைய அப்படின்ட்டு தம்பி தடமாறினாலும் தடம் மாறாம கவிதை சொல்ல போறாரு.
3: இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிட்டு, நீங்க ஒன்னும் கோச்சுக்காதீங்க.

0: உலகத்தில் நான் கண்ட முதல் தெய்வம் நீ. உன் மடியில் கிடைத்தது என் முதல் சொர்க்கம். நான் விழுந்த போது தாங்கிய கரம் நீ. நான் தோந்த போது ஆறுதல் சொன்ன குரல் நீ. என் சிரிப்புக்காக உன் கண்ணீரை மறைத்தாய். என் கனவுக்காக உன் ஆசைகளை விட்டாய். என் வெற்றியில் என்னை விட மகிழ்ந்தாய். என் தோல்வியில் என்னை விட வலித்தாய். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அம்மா என்ற உறவுக்கு ஈடு இல்லை. இந்த உலகம் என்னை மறந்தாலும் என்னை என்றும் மறக்காத உயிர் நீ என் அம்மா.
1: எல்லாரும் கை தட்டுங்கப்பா. மூன்று எழுத்துல அம்மாவை பத்தி கவிதை சொல்லியிருக்காரு. ஓகே, தாயை பத்தி சொன்ன இந்த சமயத்துல சுதந்திர தாயை பத்தியும் பேச ஒருத்தர் வேணும் இல்லையா? எங்க கல்லூரி மாணவன் இரண்டாம் வகுப்பு இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு
2: இரண்டாம்
3: வகுப்பு படிச்சா டவுசர் போட்டு போனோம் போட்டு வந்திருக்கேன்னு பார்த்தேன்.
4: எனது பேர் சந்தோஷ் பாய். இது நான் சுதந்திர தினத்தை பத்தி உங்களுடன் பேச வந்துள்ளேன். கவிதையுடன் தொடங்கலாம். கை விலங்குகள் உடைந்த நாளே, கனவுகள் பிறந்த நாளே, தியாகத்தின் பாதையில் சுதந்திரம் மலர்ந்த நாளே, வீரர்களின் இரத்தத்தால் விடுதலை விதைக்கப்பட்ட நாளே, ஆகஸ்ட் 15 இந்தியாவின் பெருமை நாளே. வணக்கம் நண்பர்களே, நமது இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். பல ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த நம் நாடு பல போராட்டங்களுக்கும் பல தியாகங்களுக்கும் பிறகு சுதந்திரம் பெற்ற நாள். இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்ததல்ல. மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், திருப்பூர் குமரன், வாவு சிதம்பரனார் போன்ற எண்ணற்ற தலைவர்களும் பெயர் தெரியாத பல தியாகிகளும் நம் நாட்டிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் கண்ட கனவின் பலனாகத்தான் இன்று நாம் சுதந்திரமாக சுவாசிக்கின்றோம். நாம் பல்லூரிக்கு செல்கிறோம், கல்லூரியில் படிக்கிறோம், நமக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம், நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்றோம். இவை அனைத்தும் நமக்கு கிடைத்த சுதந்திரம் அடையாளங்கள்.
3: அற்புதமா சொல்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இங்கிருந்து கல்லூரி மாணவி ஒரு ஆர்ஜே லேடி ஆர்ஜேவா நான் வந்து சிங்க பெண்ணே அப்படின்ட்டு புறப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். உங்க பேர் ஆர்ஜேவா
5: மாறுவாங்க.
3: நீங்க வேற அடுத்தது யாரு?
5: எல்லாரும்
6: கண்ணத்துல குத்துது குத்துது

0: இருக்குதுங்க. எல்லாம் ஜோரா கை தட்டிடலாமா?
1: வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு கவிதை ஒரு பேராசிரியர் சொல்றாரு. அவர் வந்து இப்ப வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பாலமுருகன் சார் இப்ப வந்து பார்த்த உடனே கரெக்ட் சார், உங்க ஐடி கார்டு பார்த்தா சொன்னேன், ஏன்னா நமக்கு எல்லாமே வெப் கேமரா மாதிரி. பாலமுருகன்

0: வந்து அப்படி நான் காலேஜ் போன இப்ப பழைய ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு கவிதையோட வந்திருக்காரு.
1: வணக்கம். தி காவேரி கழிவு நிறுவனங்கள் மேச்சேரி. காவேரி கரையில் கனவுகள் வரை சேரும் இடம் தி காவேரி பொறியியல் கல்லூரி. தன்னாட்சி பெற்ற கல்வியின் தனி சிறப்பில் தலைமுறைகளை தன்னம்பிக்கையுடன் உருவாக்கும் பயணம். கிராமத்து மண்ணிலிருந்து வரும் ஒவ்வொரு மாணவனின் கனவுக்கும் இங்கே சிறகுகள் முளைக்கின்றன. கல்வி மட்டுமல்ல, அறிவு, திறமை, சிந்தனை, சாதனை அனைத்தையும் சேர்த்து வடிவமைக்கும் களம். நவீன உள்கட்டமைப்புகள், நுட்பமான ஆய்வுகள், புதிய உலகை அறிமுகப்படுத்தும் வாய்ப்புகள். வகுப்பறையில் தொடங்கும் பயணம் தொழில்துறையின் வாசலில் வெற்றியாக தொடர்கிறது. திறமையை வளர்த்து தன்னம்பிக்கையை விதைத்து வேலை வாய்ப்பை வெற்றியாக மாற்றுகிறது. ஒவ்வொரு மாணவரின் முன்னேற்றமும் இக்கல்லூரியின் அடுத்த வெற்றிக்கதை. காவிரி ஓடும் திசையெல்லாம் வளம் பெறுவது போல இங்கிருந்து செல்லும் இளைஞர்கள் செல்லும் திசையெல்லாம் சிறப்பு பெறுகட்டும். தி காவேரி பொறியியல் கல்லூரி கனவுகள் பிறக்கும் இடம், திறமைகள் மலரும் இடம், வெற்றிகள் தொடங்கும் இடம்.
0: நன்றி நன்றி சார். கோபன் ஒரு ஓப் போடுங்க. சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
6: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500 8488 20.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கல்லூரி கலாட்டா இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
14: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
15: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
16: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
17: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
18: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
17: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
18: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
19: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
20: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
19: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
21: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
22: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
23: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
24: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
23: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
24: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
23: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
24: இச்சலுகை 2026 ஆண்டு August 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
23: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
24: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9

0: 800-848-2800.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:39 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு மேச்சேரி காவேரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வழம் வந்துட்டுருக்கு. நிகழ்விடத்தில் நமது அறிவிப்பாளர்கள் JS லீல வினோதன் மற்றும் நவீன் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
3: நிறைய மாணவர்கள் இந்த பிரேக்ன்றதுனால மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா வகுப்புல வந்து சாப்பிட்டு பாடம் நடத்துறப்ப நீ பேசாம இருங்கடா, ஏமா பேசாம இருங்கம்மான்னு சொல்லி சொல்லியே டயர்டாயிருவாங்க. அது மாதிரி இப்ப நானும் சொல்லி சொல்லியே கொஞ்சம் டயர்டாயிட்டேன். இருந்த போதெல்லாம் அவங்க எனர்ஜி தர போறாங்க. எங்க ஒரு ஓப்பு போடுங்க. இப்போ ஒரு ஃபார்ம் ஆயிட்டாங்க, ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடிஷோக்கு வந்து ரெண்டு பேர் சொல்ல போறாங்க. ஆனா ரெண்டு பேரை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. நம்ம பசங்க பாவம், எப்ப பார்த்தாலும் மார்க்லயும் விட்டு கொடுத்துறானுங்க, எல்லாத்துலயும் கட் ஆஃப்லயும் விட்டு கொடுத்துறானுங்க. இந்த முறை இந்த கடி ஜோக்கு கரெக்டான பதில் சொல்லிடுவாங்க. அவங்க ஆண்கள் இனத்தோடைய மானத்தை காக்க வந்த வீரர்கள். சொல்லுமா, என்னமா கடி ஜோக்கு சொல்ல போறேன்.
4: என்ன
3: பண்றது? சூப்பர் சூப்பர் கடிச்சோக்கா, கை தட்டிருங்க. பாவம் மனுஷன் கஷ்டப்படக்கூடாது, ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்கம்மா அந்த ஆர்ஜி ஆர்ஜின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாமாங்க. நீங்க ஆர்ஜி அப்படின்னா இப்ப ஒரு பஞ்ச் சொல்லுங்க பாப்போம்.
4: ஒரு
5: பாட்டு பாட போறோம், எல்லாரும் கேட்டுக்கலாம்.
4: அந்த மரமே அந்த மரையிலே

0: ஓ போடுங்க. சரி போது பாத்தீங்கன்னா அடுத்தது எங்கப்பா அங்க போயிட்டு சூரிய மறுச்சு ஆளே பார்க்கே ஒரு மார்க்கு மறுக்கிறேன். வணக்கம் சார், மீண்டும் வந்துட்டேன். நான் வந்துட்டு அடுத்து எக்ஸாம் செமஸ்டர்ல வேணா எங்க பசங்க விட்டு கொடுத்துருவானுங்க. ஆனா பாரம்பரிய கல்லூரி காணால எங்க பசங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க.
1: அதே எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்ம படிப்புல மட்டும் தானே விட்டு கொடுப்போம் பெண்களுக்கு. இது மாதிரி விஷயத்துல விட்டு கொடுப்போம்.
0: இப்ப பாருங்க எங்க பசங்களோட
1: யாரா அது வாங்க வாங்க ஓ போடுங்க.

0: ஃப்ளோ உங்களை பார்த்தோன்னு வந்துருச்சாங்க சார். இப்படியே நம்ம ஆளுங்க நேர்மையா இருந்தே கெட்டு போயிடுறாங்க. சரி அடுத்ததாக சார், சூப்பர் அழகா பண்ணிட்டீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் உடனே இணைவோம் நேர்களே.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயகம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: JSW நியோ ஸ்டீல் TMP கம்பிகளின்
9: இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
8: இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுபேக்சர்ஸ் JSW நியோ ஸ்டீல் பியூர் TMP கம்பிகள்.
10: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
11: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
10: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
11: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
10: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
11: கண்டிஷன் அப்ளை.
12: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
13: பதினோரு மணி 50 நிமிடத்துல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா மேச்சேரி காவேரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்விடத்தில் நமது அறிவிப்பாளர்கள் JS லீல வினோதன் மற்றும் நவீன் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
0: நவீன், நம்ம நவீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காரு, அதுவும் குறிப்பா போய் கேர்ள்ஸ் கிட்ட வந்து கவிதை கேட்கணும்னு ஆர்வமா இருக்காரு. கேளுங்க நவீன்.
14: ஆமா, பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, கவிதை வந்து பயங்கரமா சொல்லணும் இருக்கிறாங்க. சொல்லுங்க
15: சார். அபிராமி, ஃபைனல் இயர், செகண்ட் இயர் அக்ரிகல்ச்சர். காவி என்றாலே அழகுதான். கல்வி என்ற பாதையிலே ஒரு ஒளியாய், கனவுகளை நினைவாக்கும் கல்லூரியாய், காலம் கடந்து மனதில் நிற்கும் எங்கள் கல்லூரி காவேரி, அறிவை அள்ளி தரும் ஆசனாய், ஆற்றலை வளர்க்கும் அன்னையாய், எங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் எங்கள் பெருமை, எங்கள் கல்லூரி, எங்கள் காவேரி.
14: அருமையா பேசுறாங்க.
15: அலாரம் அடிச்சது, எழுந்தது நான் இல்லை, வேற யாரே, பூனைதான்.
0: எங்கம்மா இன்னொரு முறை சொல்லு.
15: அலாரம் அடிச்சது, எழுந்தது நான் இல்லை, வேற யாரே, பூனைதான்.
0: எத்தனை மணிக்குமா எந்திரிக்கிறீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க?
15: நான் 6 மணிக்கு எந்திரிப்போம் சார்.
0: நல்லாமா, குடும்ப குத்தி விளக்கு.
15: எங்க வீட்டு குத்தி விளக்கு
0: நல்லா இருக்கு.
15: படிக்க உட்கார்ந்தேன், புத்தகத்தை திறந்தேன். என்ன படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு படிக்கல, தூங்கினேன் சார். வந்துச்சு
0: நம்ம நாட்டுக்கு தேவையான சிங்கப் பெண்கள்.
15: நான் வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொன்னாங்க. டயட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
0: உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே, இப்ப டயட்ல இருக்கற மாதிரி. அப்போ அதுல ரெண்டு குண்டா சாப்பாடு போதாமே,
15: மூணு குண்டா போகும். அதுல என்ன சொன்னாங்க, நீங்க வந்து இதுல தோத்துப்பீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, நான் ட்ரை பண்ணி பந்தயம் கட்டினேன். ஆனா உடனே பிரியாணி செய்யே,
0: பிரியாணி
15: எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு.
0: செக் பீட்டா அடிச்சு அப்படியே ஜெயிக்கும்.
15: என்ன பண்ண?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா சுத்தாங்க. ரெண்டு பேர் வால் கை ஒரு கை தட்டி கொடுங்க. எங்க ஒரு ஓபன் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு சாங். இப்போ வந்து நவீன், நீங்க நல்லா பாடுவீங்களா? நவீன்
14: இல்ல, எனக்கு பாடல் வராது. பெண்கள் முறை நான் தோத்துருவேன்.
0: பெண்கள் முறை தோத்துருவீங்க. சரி, இப்போ வந்து நிறைவு பகுதியில் இருக்கோம். எங்க ஒரு சாங் பாடுறாங்க. 1 2 3 சொல்லாமா? சரி, அதுக்கு முன்னாடி பாய்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. பாய்ஸ் வந்து ஒரு குரூப் சாங் பாட போறாங்க. என்ன சாங் பாடுறாங்க அப்படின்னு கேட்டுருவோம். தம்பி ரெடியா? உங்க பேர் என்ன?
14: தீபக் குமார்.
0: தீபக் குமார். அஸ்லம் சார். அஸ்லம்
16: துரைபாண்டியன்.
0: துரைபாண்டியன் சாப்பிடலையா?

0: கூடி நின்ற உறவிட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோரக்கிளியே, கண்ணே வலது கண்ணு காடா துடித்ததுன்னா ஏதோ நடக்கும் பேச்சு, மானம் குறையும் முன்னே மாசு மடியும் முன்னே வீணா கதை முடிஞ்சு போச்சு.
1: Ready, start. One, two, three.

0: அருமை
1: நிறைய ஸ்டார்ட் பண்ணி ஒன் மினிட்ஸ் தான் இருக்கு, அப்படியே பேக் பண்ணீங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இன்னைக்கு கல்லூரி கலாட்டா. மேச்சேரி காவேரி இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தான் நேரலையாக வளம் வந்தது நிகழ்விடத்திலிருந்து நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கினாங்க நமது அறிவிப்பாளர்கள் JS லீல வினோதன் மற்றும் நவீன்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:01. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 மகனே மகனே நாடகம் கேட்கலாம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். இன்று காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா மார்கரெட் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சேவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள்.

6:40 வேலை காத்திருக்கு, 6:45 அறிவிப்புகள், 6:50 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம். ஆறு 6:55 தேசபக்தி பாடல்கள், 7:00 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேத்தகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். இரவு 8:00 தமிழில் செய்திகள், 8:10 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேத்தகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்சேகர் அவர்கள் வழங்கும் செய்தியை தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தினையும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர்.

0: as per the scheduled timetable for the day. 21 officials of the Central Bureau of Investigation, CBI, have been honoured with President's Medal for Distinguished Service and Medal for Meritorious Service on the occasion of Independence Day 2026. The President's Medal for Distinguished Service have been awarded to 6 officials. The Intermeteorological Department, IMD, has issued a red colour warning for very heavy to extremely heavy rainfall over Chhattisgarh today. The Met Department also issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Gangetic West Bengal, Himachal Pradesh, Jharkhand, Odisha and Uttarakhand today. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in forenoon trade today. The Sensex shed 326 points to 77,754, while the Nifty dropped 73 points to 24,323 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
2: JSW நியோஸ்டீல் TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோஸ்டீல் பியூர் TNT கம்பிகள்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10th ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: மகனே மகனே, நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். டாக்டர்மா, டாக்டர்மா, எனக்கு எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குமா? ஐயோ, அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதுக்கு பசிக்குமோ? டாக்டர்மா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய கண்ணில காட்டுங்கம்மா.
7: ஆனந்தி,
6: அதுக்கு ஒரே ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு போயிருந்தேம்மா. டாக்டர்மா, அம்மா அம்மா, என் குழந்தை, என் குழந்தை.
7: என்னது, உன் குழந்தையா? இங்க பாரு ஆனந்தி, புரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒரு பிசினஸ், இதுல பாசத்துக்கும் கண்ணீருக்கும் இடம் இல்ல, தெரிஞ்சுதா?
6: டாக்டர்மா, என்னதான் இருந்தாலும் அது என் வயித்துல 10 ஊறி பிறந்த சிசு வச்சேம்மா.
7: சரி சரி ஆனந்தி, இங்க பார், இதோ இந்த கவர்ல 2 லட்சம் பணமும் உனக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் இருக்கு. எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆயிரு.
6: அம்மாம்மா, அம்மா, டாக்டர்மா, நீங்களும் ஒரு பிள்ளைக்கு தாய் தானம்மா. இந்த தாயோட மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களம்மா. அம்மா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவைம்மா, அது முகத்தை பார்க்க அனுமதிங்கம்மா. அம்மா, உங்களை கெஞ்சு கேக்குறேம்மா.
7: சரி ஆனந்தி, ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த குழந்தைய தொட்டு தூக்க உன்னை அனுமதிக்கிறேன்.
6: சரிம்மா,
7: ஆனா அந்த நிமிஷத்தோட உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு
6: புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேம்மா.
7: சரி சரி, இந்தா இந்த உன் குழந்தை,
6: கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. என் செல்வமே, என் தங்கமே, என் வைரமே, இந்த பாவி வயித்துல பிறந்தாலும் ராஜா மாதிரி இருக்கே ஐயா, ராஜா மாதிரி இருக்கே. தோள்ள தோள்ள பெரிய மச்சம் இருக்கே ஐயா, இந்த மச்சம் அதிர்ஷ்டமா இல்ல இல்ல துரதிர்ஷ்டமா எனக்கு தெரியலையே.
7: ஆனந்தி, ஆனந்தி,
6: என்னமாச்சு?

0: ஏன் இப்படி? மகனே மகனே, நீ அப்படி சத்தம் போட்டீங்க.
1: ஒண்ணு இல்லப்பா,
2: நான் இங்கதாம இருக்கேன். உங்க மகன் ராஜா அம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க
1: ராஜா.
2: ஐயோ, ஏம்மா இப்படி கை காலெல்லாம் நடுங்குது?
1: ஒண்ணு இல்லப்பா,
2: பயந்துட்டீங்களாமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களாமா?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்க, நீங்க போய் படுத்துக்கங்க, போங்க.
2: அம்மா, நான் ஒரு டாக்டர், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்?
0: அம்மா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அம்மா,
1: எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா வசந்தி. நீ ஏண்டா இப்படி அழுற? பயப்படாதேம்மா, பயப்படாதே. நான் ராத்திரில ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பேன் போல இருக்கு. அதுதான், வேற ஒண்ணு இல்லடா, வேற ஒண்ணுமே இல்ல. சரி சரி, நீங்க போய் படுத்துக்கங்க. போங்கடா கண்ணே, போய் படுத்துக்கங்க, போங்க.
3: ஆனந்தி
1: அத்தை.
3: ஆமா, என்னமோ மகனே மகனேன்னு பெருசா சத்தம் போட்டியாமே. பிள்ளைங்க சொன்னிச்சுங்க, ஏதாச்சும் கெட்ட சொப்பனம் கண்டி ஆனந்தி.
1: அத்தை, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு அத்தை. அது ஏன்னு எனக்கே புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அத்தை, நான் என்ன செய்யறது?
3: ஐயோ, அந்த பாலா போன சொப்பனம் உனக்கு வரவே கூடாது ஆனந்தி.
1: என்னால முடியலையே அத்தை, என்னால முடியலையே. அத்தை
3: சொல்லுமா,
1: இப்ப அவனுக்கு 20 வயசு இருக்குமா அத்தை?
3: அட போடி, போ, தேவையில்லாத நினைப்பு, போய் படு, போ. ஆனந்தி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. யார் இந்த ராத்திரி நேரத்துல கதவை தட்டுறது?
4: நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேம்மா.
0: ஐயோ அம்மா, போலீஸ்!
4: ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த பக்கமா ஒருத்த எங்க பிடியில இருந்து தப்பி ஓடி வந்திருக்கான். நீங்க அந்த மாதிரி யாரையாவது பாத்தீங்களா?
1: பாக்கல சார், அந்த மாதிரி நாங்க யாருமே இந்த பக்கம் பாக்கல. இல்ல ரஜா?
5: ஆமா சார், அந்த மாதிரி யாரையுமே இங்க நாங்க பாக்கல.
4: அவன் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்.
1: என்ன?
4: அதனால பி கேர்ஃபுல், அப்படி ஏதும் இந்த பக்கமா வந்தான்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன, இந்தாங்க என் செல் நம்பர். உங்க பேரு ஆனந்தி தானே?
1: ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேரு?
4: இது எங்க டிபார்ட்மெண்டின் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இந்த வீட்டுக்கும் நாங்க தேடி வந்த தீவிரவாதிக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு மேடம்.
1: என்ன?
4: அதனாலதான் குறிப்பா நாங்க இங்க அவனை தேடி வந்தோம். நாங்க வர்றோம்.
1: ராஜா, என்னடா இப்படி திடீர்னு யாரையோ தேடி வந்தாங்க, தீவிரவாதினாங்க, கடைசியில அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா.
6: அதுதான் எனக்கும் புரியல, அவ யாரு என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு.
1: ஆமாண்டா.
6: சரி சரி, எதுக்கும் நம்ம வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் நல்லா சாத்தி வச்சுக்கலாம்.
1: ஆமா ஆமா ஆமா,
6: எந்த நேரத்துல என்ன நடக்குமோ தெரியலையே. வசந்தி, நீ ஓடி போய் நம்ம வீட்டு பின் கதவை நல்லா சாத்திட்டு வாப்பா.
0: சரிண்ணா.
1: வசந்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு சாத்தியில சீக்கிரமா வா, வந்து தொலைடி, சீக்கிரம் வா.
0: அம்மா, அண்ணா, இங்க வாங்களே.
6: என்ன வசந்தி?
1: என்னாச்சு
0: அண்ணா? இங்க பாருண்ணா.
6: என்னம்மா?
0: படியில யாரோ ஒருத்த செத்த காயத்தோட விழுந்து கிடக்குற.
6: என்ன என்ன?
0: எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா,
6: எனக்கு
0: ரொம்ப பயமா இருக்குண்ணா.
6: யாருன்னு தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கான்னு முதல்ல பாக்குறேன்.
1: ஒரு
6: உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட
1: கடமம்மா.
6: கொஞ்சம் இருக்கம்மா, வசந்தி இங்க வாப்பா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு.

0: தோள்பட்டையில குண்டு அடிபட்டிருக்கு, தலையில வேற காயம் பட்டிருக்கு. இதுக்கு டிரெஸ்ஸிங் பண்ணிடணும். முதல்ல அவன் சட்டையை நான் ரிமூவ் பண்றேன்.
1: டேய், நீ உன் கடமையை செய்ய போறேன்னு சொல்ற, அதே மாதிரி நானும் என் கடமையை செய்ய போறேன்டா.
0: என்னம்மா?
1: ஒரு தேச துரோகி இங்கதான் இருக்கான்னு இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன்டா.
0: இங்க வாங்கல. அம்மா அம்மான்னு அவன் வாய் முணுமுணுக்குதுமா, அப்புறம் ஆனந்தி அம்மான்னு வேற அவன் உதறி துடிக்குதுமா.
1: எங்க நவரே? அதே மச்சம், வலது தோள்பட்டையில அதே பெரிய மச்சம். ஐயா, மகனே, என் செல்லமே, கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு திறந்து பாருப்பா.
0: என்னம்மா?
2: அம்மா,
1: டேய் அம்மா, நான் தாண்டா, நான் தாண்டா.
0: என்னம்மா சொல்ற?
1: தங்கமே,
2: என்ன நடக்குது?
1: நீ உயிரை விட்டுற கூடாது மகனே. இங்க பாடுறா, என் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. இவனுக்கு எப்படியாவது காப்பாத்திடுறா, இவனை கை விட்டுடாதேடா, இவனுக்கு எப்படியாவது காப்பாத்து. இவன் எனக்கு வேணும்டா, இவன் எனக்கு வேணும். ராஜா, என்ன ஏன் அப்படி பாக்குறேன் பாக்கறதுடா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ ஐயோ, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன அப்படி பாக்காதீங்க வசந்தி, என்ன அப்படி பாக்காதம்மா, என்ன அப்படி பாக்காத ராஜா, என்ன பாக்காதீங்க.
0: இவன் யாரு சொல்லுங்க? யாருமே?
2: ஆமா அம்மா, அண்ணன் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதுதானே. யாரு இவன்? மகனே மகனே, என்ன கட்டி பிடிச்சு கதறி அழுறீங்க? யாரு இவன் சொல்லுமா, சொல்லு.
1: வந்து வந்து இவன் இவன் யாருன்னு, ஐயோ எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் முடியலையே.
3: அத நான் சொல்றேன்டா ராசா, நானே சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமே நான் தாண்டா, நான் தான். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவ இல்லப்பா, கெட்டவ இல்ல. எந்த தப்பான வழியிலையும் அவ போகலப்பா. ராசா, வசந்தி, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு வாடகத்தாயா போய் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு வந்த மகராசிடா இவ, மகராசி. இவளை குத்தம் குறை சொல்லாதீங்கடா, பெரிய பாவம், குத்தம் குறை சொல்லாதீங்க. இவன் அந்த பையன்தான், எப்படியோ இடத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டான். ஆனந்தி, எங்கம்மா போற? நில்லு ஆனந்தி, நில்லு. யாருக்கடி போன் பண்ற? வேண்டாம், சொன்னா கேளு ஆனந்தி, வேண்டாம்.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்தி பேசுறேன். ஆமா சார், நீங்க தேடி வந்த தீவிரவாதி எங்க வீட்டுலதான் இருக்கா, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார், நீங்க வர்ற வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு யாரும் வெளியில போக மாட்டோம். உடனே வாங்க.

0: வரஞ்சி மேடம், எங்க அவன், எங்க இருக்கான், எங்க இருக்கான் அந்த தீவிரவாதி?
1: அதோ அந்த ரூம்ல இருக்கா இன்ஸ்பெக்டர்.
0: பாபு, டேய் பாபு, இங்க பாடுறா, நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். ஏய் கண்ண தாங்க பாடுறா. டேய் எங்கடா பாம்பு வச்சிருக்க சொல்லுடா, அதெல்லாம் எப்பப்போ வெடிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லடா. பாபு பாபு, டாக்டர் சார், இவனுக்கு என்னாச்சு?
2: இன்ஸ்பெக்டர், அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நிறைய அடிபட்டு இருக்கு.
0: இவங்க வச்சிட்டு வந்த பாம்பெல்லாம் வெடிச்சதுக்கு பின்னாலே இவனுக்கு நினைவு வந்து என்ன டாக்டர் பிரயோஜனம்?
1: இன்ஸ்பெக்டர், என்ன சொன்னீங்க, இவன் பேரு பாபுவா? இன்ஸ்பெக்டர், இவன்
0: எஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வாடகைக்கு பெத்து கொடுத்துட்டு வந்த பையன் இவனேதான்.

0: இவனை ஒரு தீவிரவாத கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. அங்க அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பயங்கரமான தீவிரவாதியா மாத்தி இருக்காங்க. ஒரு பெரிய சதி திட்டத்தோட இங்க அவனை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: ஐயா, இந்த மண்ணை கையெடுத்து கும்பிடுறவன் ஏ ரத்தத்துல ஊறி கிடந்த அவன் சத்தியமா ஒரு தீவிரவாதியா இருக்க மாட்டான். அவன் தீவிரவாதியா இருக்கவே மாட்டான்.
0: யூ ஆர் கரெக்ட் ஆனந்தி, யூ ஆர் கரெக்ட். இதுதான் இந்த மண்ணோட மகிமை. அவன் ஒரு தீவிரவாதியா வந்தாலும் நம்ம தாய்நாட்டு மண்ணை மிதிச்ச உடனே அவனோட மனசு எப்படி மாறி போச்சு தெரியுமா?
2: டேய் பாபு, நான் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போயிட்டு போயிட்டு வர்றியே, அப்படி எங்கடா போயிட்டு வர? உன் செய்கையெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் பாருக்கு.
3: டேய், நானே ஒரு விசித்திரமான பிறவிதான்டா.
2: என்னது?
3: உனக்கு தெரியுமா, நான் ஒரு வாடகத்தாயோட மகன்.
2: டேய் என்னடா சொல்ற, வாடகத்தாயோட மகனா?
3: ஆமாண்டா. நான் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு நாள் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நான் செஞ்ச குறும்புத்தனத்தால மனசு உடைஞ்சு பேசிட்டு இருந்ததை கேட்டேன்டா. அவன் நமக்கு பிறந்திருந்தா இப்படி எல்லாம் செய்வானா? அவன் ஒரு வாடகத்தாய்க்கு பிறந்ததுனால தானே இப்படி எல்லாம் செய்யறான்னு சொன்னப்போ அப்படியே என் மனசெல்லாம் பதறி போச்சுடா. அப்படின்னா நான் ஒரு வாடகத்தாயோட மகனா? என்ன அப்படி பெத்து கொடுத்த தாய் யாரு?
2: அப்போ நீ உன்னை பெத்தவங்களை பார்க்கவே இல்லையா?
3: இல்ல, இது வரைக்கும் இல்ல. இதனால மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு போன போதுதான் இந்த கும்பலை என்னை கடத்திட்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாங்க. இப்ப இங்க வந்த உடனே என்ன 10 மாசம் வயிற்று சுமந்த அந்த தாயை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுடா.
2: அதனால
3: அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு என் தாயை பத்தின விவரத்தை கேட்டேன். ஆனா அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க.
2: அப்புறம்
3: என்ன, துப்பாக்கியை காட்டி மிரட்டின உடனே எங்க அம்மாவோட அட்ரஸை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்த என் தாய் குடி இருக்கிற அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா.
2: அப்படியா? அப்ப உங்க அம்மாவை பார்த்துட்டியா?
3: இல்லடா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா அவங்களை போய் பார்த்துருவேன், நிச்சயமா பார்த்துருவேன்.
2: ஏய் பாபு, நம்ம கேப்டன் ரொம்ப மோசமானவன்டா. கொஞ்சம் கூட தயவு தாட்சணமே இல்லாம போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரத. சரி சரி, கேப்டன் டெபுட்டி வராங்க, எழுந்துச்சு நில்லு. இன்னைக்கு என்ன உத்தரவோ தெரியலையே.

0: ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் திட்டமிட்டபடி இந்த நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க வேலையை கச்சிதம் அடிச்சுட்டு சீக்கிரமாக ரூமுக்கு திரும்பி வந்துடணும். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, பாம்பில் டைம் செட் பண்ணிக்கோங்க. சரியா ராத்திரி 10 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் வெடிக்கணும். அங்கங்கே நமக்கு ஆளுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டேய் பாபு, டேய் தேக்கோ, நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏ ஒரு மாதிரியாகவே இருக்க. சீக்கிரமாக ஒயர்லெஸ் ஆன் பண்ணி மெசேஜை கொடு. கமான் குயிக்.
1: எஸ் கேப்டன். ஹலோ ஹலோ 07 08 06. ஹலோ 07 08 06. ஹலோ ஹலோ.
2: கிடைக்கலையா? இந்த செல்ஃபோன், இது இங்கே இருக்கிற நம்ம தோஸ்தோட ஃபோன். இந்த நம்பரை போட்டு சீக்கிரம் போடுறா. டேய், நமக்கு உழவு சொல்றவனுங்க தப்பிக்கிறதுக்கு இப்படியும் காலர் டியூன் வச்சிருப்பானுங்க. நீ என்ன அதை போய் இவ்வளவு ஆசையா கேட்கிற? டேய் என்னடா ஏண்டாடற?
1: என்னால ஒண்ணுமே செய்ய முடியல கேப்டன். தாய் மண்ணுக்கு துரோகம் செய்ய எனக்கு மனசு வரல கேப்டன். என்னால முடியல. என்னை இந்த செய்தி திட்டத்துக்கு கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்.
2: உனக்கு மட்டும் என்னடா வந்துச்சு? ஏண்டா வரமாட்டேங்கிற?

இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. இவனை நல்லா அடிச்சு உதச்சு ரூம்ல போட்டிட்டு வாங்க. அப்புறம் வந்து கவனிச்சு அடிங்கடா அவனை.

0: அம்மா அம்மா அம்மா, என்னை இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டானுங்களே. அம்மா அம்மா, என் உயிர் போறதுக்குள்ள எப்படியும் ஒரு தடவை உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். பாவீங்க, பிளான் படி கொண்டு வச்சிருப்பாங்களே, என் நாட்டை காப்பாற்றி ஆகணுமே. என் நாட்டு மக்களை, என் நாட்டு மக்களை காப்பாத்தி ஆகணுமே. நான் என்ன செய்வேன்? ஆட செல்போன் இங்கே தான் இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? சார் சார், தீவிரவாதிங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்க போயிருக்காங்க. ஆமா, நானும் அவங்கள ஒருத்தன் தான். என் பேர் பாபு. எனக்கு எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனால என்ன அடிச்சு உதச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார், என்னை எப்படியாவது காப்பாத்தினா.
1: எங்களை காட்டி கொடுத்துட்டு மக்கள் காப்பாத்த போறேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ ஒரு தியாகியா போய்
0: சேர்ந்துடும்.
1: நீ ஓடக்கூடாதுரா,
0: வேண்டாம்,
1: நீ ஓடக்கூடாது.
0: கேட்டன் வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: ஒழிஞ்சாங்க ஒழிஞ்சாங்க எல்லாரும். அவங்க மிஷின் கன் எடுக்கிறதுக்கு முன்னால நான் முந்திக்கிட்டேன். மறைச்சு வச்சிருந்த எங்கனால அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டேன். எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும். போலீஸ் போலீஸ்ல துரத்துது. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். வீடு எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீடு. முடியல ஓட முடியல. தலை சுத்துது. அம்மா அம்மா.
1: இதாமா நடந்தது? இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ்.
2: அப்படின்னா ஏ மக தீவிரவாதி இல்ல? ஏ மக தீவிரவாதி இல்ல? இன்ஸ்பெக்டர் இப்பதான் என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த வாடகை தாயோடைய வயிற்றுல இருந்து தொப்புள கொடியதான் அறுத்து எடுத்துட்டு போனாங்க தவிர ரத்த பாசத்தை அவங்களால அறுக்க முடியல, அறுக்க முடியாது.

0: நான் அவ ஏறத்த இன்ஸ்பெக்டர், என் நாட்டுக்கு எதிரா அவ எப்பவுமே சதி செய்ய மாட்டான். அந்த பாவிங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்களோ தெரியலையே, என்ன பண்றது? பாபு பாபு, ஐயா கண்ண முடிச்சு பாருப்பா, கண்ண முடிச்சு கொஞ்சம் பாருப்பா, அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு கண்ணு.
1: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், பாபு கண்ண முழிச்சுட்டான்,
0: பாபு
1: மயக்கம் தெளிஞ்சிருச்சு.
0: பாபு
1: வாங்க, சீக்கிரமா வாங்க சார்.
2: பாபு இங்க பாருப்பா, இங்க பாரு, நான் இன்ஸ்பெக்டர். அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்க சொல்லுப்பா, இந்த நேரத்துல குண்டு வெடிச்சு அதையும் சொல்லிடு.
0: சொல்லுப்பா சொல்லு.
3: இன்ஸ்பெக்டர், அந்த பிளான் இதுல அந்த இடமெல்லாம் மார்க் பண்ணிருக்கு. ஏரோட்ரம், ரயில்வே ஸ்டேஷன், கடைவீதி, எல்லா இடத்துலயும் கழிவறையில தான் குறிப்பா வச்சிருப்பாங்க.
0: பாவீங்களா?
2: ஓகே ஓகே, அதெல்லாம் கரெக்டா எத்தனை மணிக்கு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிடுப்பா. எத்தனை மணிக்கு?
3: சரியா சரியா ராத்திரி 10 மணிக்கு வெடிக்கணும் சார். சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துடுங்க.
2: சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம்.
0: பாபு பாபு, இங்க பாருடா, நான் தான் நான் தான் உன் அம்மா. எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னவோ வாயால அம்மான்னு சொல்லுப்பா, சொல்றா பாபு. பாபு ஏண்டா ஏன் அப்படி பாக்குற?
3: அம்மா
0: சொல்லு பாபு. இச்சப்பா ஏண்டா இந்த பாலை கொஞ்சம் குடிப்பா, கொஞ்சோண்டு குடி பாபு. பாபு நீ பிறந்த போது ஒரு சொட்டு தாய்ப்பால உனக்கு கொடுக்க முடியல, உனக்கு பால் கொடுக்கவும் முடியல, உனக்கு தாளாட்டவும் முடியாம போச்சுடா பாபு.
3: அம்மா அப்ப நீங்க தாளாட்டு பாடவல்ல, ஆனா இப்ப கடைசியா உப்பாரி போட வந்து.
0: பாபு ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டுகிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதே பாபு. பாபு இங்க பாருப்பா, உன் அண்ணன் நிக்கிறா, உன் அக்கா நிக்கிறா, பாருடா பாரு.
3: அண்ணா
2: பாபு,
3: அண்ணா
2: தம்பி,
3: நான் யாரும் இல்லாத அனாதைய செத்துடுவேன்
0: பாபு.
3: அண்ணா அண்ணா அண்ணா, இப்போ அண்ணா அக்கா எனக்கு எல்லாரும் கிடைச்சிட்டாங்க.
0: நான்
3: நிம்மதியா செத்துருவேன்
2: பாபு. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், போனை பாபு கிட்ட கொடுங்க. பாபு எங்களோட ஆபரேஷன் சக்சஸ்.
3: அப்படியா?
2: நீ கொடுத்த பிளான் படி எல்லா இடத்திலும் இருந்த குண்டுகளை எடுத்து செயலிழக்க செஞ்சிட்டோம். இதனால சாக இருந்த பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டோம்.
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
2: ஹலோ ஹலோ, என்ன பதிலையே காணும்?
3: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
2: ஹலோ ஹலோ,
3: ஜெய் ஹிந்த்.

இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பான மகனே மகனே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள்.

நேற்றிலே உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா மார்க்ரெட் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:30 பூங்கொத்து. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல், எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு

0: மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலை சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்படவுள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படவுள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும், சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்படவுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும், அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமுமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனித நேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18.60 கோடி ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோர்

0: கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாயி தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அன்னா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: மீனா, மீனா, இன்னைக்கு நீ எங்க போற? நான் பைக்ல தான் போறேன், நீயும் கூட வரியா?
3: எங்க போறதுக்கு?
2: அதுவா, நான் இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறேன். அது 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஆனா வண்டியில போனா சீக்கிரம் போயிட்டு வரலாம், அதனாலதான் உன்ன கேட்டேன். நீ எங்கேயாவது போனா நான் டிராப் பண்ணிட்டு போறேன்.
3: ஏண்டி, இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு போறதுக்கு பைக் எடுத்துட்டு போணுமா? ஏன், நடந்து போனா வரமாட்டியா?
2: அட, பைக் இருக்கும்போது யாராவது நடந்து போவாங்களா? எவ்வளவு வெயில் அடிக்குது, அதுவும் என்கிட்டயே சொந்தமா பைக் இருக்கும்போது நான் ஏன் நடந்து போறேன்?
3: நம்ம வசதிக்காக வாகனத்தை பயன்படுத்துறது தப்பு இல்ல, ஆனா தேவையில்லாத இடத்துக்கு கூட எதுக்கடி நம்ம பைக் எடுக்கணும்? அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம பைக் எடுக்க ஆரம்பிச்சா சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா?
2: என்னது, வாகனத்தினால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கா? அப்படி எதுவும் எனக்கு தெரியாது. இது வரையும்
3: இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அதிக அளவுல வாகனங்கள் வந்து சாலையில போகும்போது காற்றும் அதே மாதிரி அதிக அளவுல மாசுபடுது.
2: சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். ஆனா நான் இப்போ ஒரே ஒரு பைக் தானே யூஸ் பண்றேன், இதனால என்ன பெரிய பாதிப்பு வரப்போகுது?
3: நீ மட்டும் இல்லையே, ஒவ்வொருத்தரும் நான் மட்டும் தானே பயன்படுத்துறேன், நான் மட்டும் தானே பயன்படுத்துறேன், அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தேவையில்லாம சாலையில போயிட்டு இருக்கும்.
2: நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அப்படின்னா இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம் இதுக்கு?
3: ரொம்ப சுலபம், தூரம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு நடந்து போலாம், இல்லையா சைக்கிள் எடுத்துட்டு போலாம். அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துக்கு நிறைய பேர் போகணும்னா ஒரே வாகனத்துல சேர்ந்து போலாமே.
2: ஓ, அதாவது ஒரு ஷேர் ஓட்டல ஒரு 10 பேர் ஷேர் பண்ணி போவாங்களே, இல்லனா ஒரு கார்ல 4 பேர் ஷேர் பண்ணிட்டு போவாங்களே, அந்த மாதிரி சொல்றியா நீ?
3: கரெக்டா சொன்ன. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ இல்ல பொது போக்குவரத்தையோ பயன்படுத்தலாம்.
2: சரி, நீ சொல்ற மாதிரி பண்ணலாம்னு வச்சுக்கோ. ஆனா சில டைம்ல, சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல நமக்கு தனிப்பட்ட வாகனம் தேவைப்படுமே, அப்ப என்ன பண்ணலாம்?
3: கண்டிப்பா தேவைப்படும். வாகனத்தை முழுமையா தவிர்க்கணும்னு நான் சொல்லல, தேவையில்லாத இடங்களுக்கு மட்டும்தான் தவிர்க்கணும்னு சொல்றேன். சிந்தித்து நம்ம பயன்படுத்துறது எப்பயுமே ரொம்ப முக்கியம்.
2: சரி, எனக்கு இன்னொரு விஷயமும் நீ சொல்லிடு. வாகனங்களை சரியா மெயின்டைன் பண்றதுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
3: கண்டிப்பா இருக்கு. வாகனத்தை நம்ம முறையா பராமரிப்பு செய்யறது ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல சர்வீஸ் பண்ணணும், டயர் பிரஷர் சரியா இருக்குதான்னு செக் பண்ணணும், வாகனம் எல்லாம் கரெக்டா ஓடுதான்னு நம்ம அடிக்கடி பாக்கணும். அதனால தேவையற்ற எரிபொருள் வீணாக்குவத நம்ம குறைக்க முடியும்.
2: நல்ல விஷயம்தான். நம்மளுடைய சின்ன சின்ன மாற்றங்களையே காற்று மாசுபாட்டை குறைக்க உதவும். இப்பதான் எனக்கு நல்லா புரியுது.
3: அதுதான் நானும் சொன்னேன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்ம அரசோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா?
2: நல்லா புரியுது மீனா. இதுக்கு மேல நான் பக்கத்துல எங்கன்னா போனா பைக் எடுத்துட்டுலாம் போக மாட்டேன், சைக்கிளோ இல்ல நடந்தோ, அதுவும் இல்லனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பொது போக்குவரத்தை நான் பயன்படுத்துறேன். இப்ப போதுமா உனக்கு?
3: அருமையா சொன்ன. நீ மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் இத பத்தி நம்ம சொல்லணுமே.
2: கண்டிப்பா சொல்லலாம், அத நீயே எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லிடு.
3: நம்ம வாகனத்தை பயன்படுத்துறத குறைச்சா காற்று மாசுபடுறதையும் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம சுத்தமான காத்து நமக்கானது மட்டும் இல்லை.

0: சட்டை நம்ம வருங்கால தலைமுறைக்கும் ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம்.
1: சரி, அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா?
0: கண்டிப்பா எடுக்கலாமே.
1: தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்ப்போம். முடிந்தவரை அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்தே செல்வோம். சைக்கிளை பயன்படுத்துவோம். பொது போக்குவரத்தை ஊக்குவிப்போம். காற்று மாசுபாட்டை குறைப்போம். நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
0: இதே நம்ம எடுக்கிற ஒரு சிறிய மாற்றம் தான் ஆனா நாளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் கவி.
1: ஆமா மீனா, சுத்தமான காற்று ஆரோக்கியமான வாழ்க்கை.
0: காற்று மாசுபாட்டை குறைப்போம், நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
5: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ கல்வி கடன் திட்டத்தின் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு பட்டியலின மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாயும், பழங்குடியின மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026/2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2 மாணவர்கள் 1 தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1 தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.

0: அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: into effect. The Indian Meteorological Department has issued an orange color warning for heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand tomorrow. Heavy rainfall conditions are also likely to prevail over Delhi, Haryana, Chandigarh, Punjab, West Madhya Pradesh, Madhya Maharashtra, Odisha, Vidarbha, Sub-Himalayan West Bengal and northeastern parts of India during the next 2 days. Benchmark domestic equity indices were trading moderately lower in afternoon trade. Today, the Sensex fell 261 points to 77,819 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மதியம் மங்களகரமான மதிய வணக்கங்கள். நேரம் மதியம் 1:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கிறோம் நேயர் விருப்பம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
6: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
5: 5000 GB டேட்டா,
6: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை,
5: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
6: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
5: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
1: காற்றலையில் கடிதம் மூலம் கானங்களை கேட்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கிற அந்த அன்பான நேயர் அண்ணா, வாழைத்தோட்டத்திலேருந்து சின்ன மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க, உடன்பிறப்புகளில் அன்பான எல்லாமே இணைஞ்சிருக்கும், அன்புன்றதுக்கு பிரிவினையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. வாளியின் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில், MS விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
10: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
9: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட்
11: 2648.

0: கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, இந்த அழகான பாடலை கேட்டு ரசிச்சிங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச பாடலும் காற்றலையில் ஒலிக்கணுமா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். நீங்கள் ஒரு சிறிய அஞ்சல் அட்டையை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச படம், பாடல், உங்கள் ஊர், உங்கள் பெயர்னு எழுதி நிலைய முகவரியான நேயர் விருப்பம் பகுதி, நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, தர்மபுரி பண்பலை 102.5, அதியமான் கோட்டை, அஞ்சல், நல்லம்பள்ளி தாலுக்கா, தர்மபுரி 636-807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் காட்டலையில் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அந்த அன்பான நேயர் யார் கேட்டிருக்காங்கன்னா, கோட்டையூர்லேருந்து டிஎம் ஆறுமுகம் அவங்க கேட்டிருக்காங்க. பாசவலை படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் வரிகளில் கேட்டு ரசிக்கலாமா?
5: குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம்.

தொங்கமடா மனசிருந்தால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா மனசிருந்தால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் உலகத்துக்குதான் சொந்தமடா கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா குட்டி ஊட்டு மறந்தால் அதோட கொந்தம் மாறுமடா நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருளா செய்யெல்லாம் காட்டிய ஒரு பிழி வாய்க்கரிச்சியிலே

பாசாங்கு வேலை செய்த பகலேசத்தாரர்களும் ஆபத்து சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததில்

யாருமே தெரியாமே ஓடினார். மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணில் மூடினார். எவரு வச்சு காட்டாலும் செல்வம் எல்லாம் கேட்டாலும் எந்த பின்னே அக்கணைக்கும் சொந்தக்காரன் யாரு? நீ துணி விழுந்தா கூறு. ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு, அவர் எங்கே போனார் பாரு, அவர் வந்தார்.

0: அடியே முத்துக்கண் இது எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதிமந்தமடா உனக்கெது.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்.

0: Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTEC Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: ஒரு மணி 25 நிமிடத்தில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. காதல் பார்வைன்னு ஒன்று வந்துட்டாவே போதும், கல் நெஞ்சும் கூட மாணிக்க கல்லாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாருங்க. அவரோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டிருக்காங்க. பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி அவங்க ஆலயமணி படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நான் இந்த ஒரு 16-17 வருட காலமாக நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணினது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சேரம் பண்ணுறேன். இதனால் ஒன்று, நான் 100க்கு 100 எல்லாத்தையும் வந்து நம்மளால் வைத்தியம் பண்ணிட்டோம் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பட் அனுபவம் கண்டிப்பாக வந்து பெரியது. நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்தெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்கிறோம், ஓரளவு சக்ஸஸும் ஆகிருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சதை பண்பலை நேயர்களுக்கு நான் வந்து ஒரு அனுபவமாக சொல்லுகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் இதை சொல்லுகிறேன். நிறைய பேஷண்ட்ஸு என்கிட்ட இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 எண்டோஸ்கோப் நாம் பண்ணுறோம் பேஷண்ட்ஸு. எண்டோஸ்கோப்ன்றதுனா அந்த வாயில் டியூப் விட்டு அந்த எண்டோஸ்கோப் ஸ்கேன் பண்ணுறது. இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க செஞ்சிங்கனாக்கா இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சுகரிப்பு, புளிச்சேப்பம். இந்த நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம GERD அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்ட்ரோயூசஃபகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம். இது சாதாரண விஷயந்தானே சார், இது என்ன போய் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 5 வருஷம் 10 வருஷமாக இருக்குது நெஞ்சுகரிப்பு புளிச்சேப்பம் வரும், போய் லோக்கலில் மாத்திரை வாங்கி போட்டால் செஞ்சு பண்ணோன்னா நல்லாயிடும், ஒரு 4-5 நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் திரும்ப வரும், போய் மாத்திரை வாங்கி போட்டோன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க இல்லை மாத்திரை கேட்க மாட்டேனது. மெயினாக வரவங்க வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எல்லாருமே அந்த அட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த ஒமிப்ரசோல் ஒமிஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ் மக்களுக்கு. அந்த ஒமிஸ் மாத்திரை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன், இது வந்து இப்போ கேட்க மாட்டேனது அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்போம் எப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா வந்து அது ரொம்ப முத்தி போய் படுத்தா நைட்டு படுத்தா நைட்டில் மட்டும் வரட்டெருமல் நிறைய வந்துட்டுருக்கும், அது எல்லாமே வந்து இதுக்கான காரணங்களாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்படி குனிஞ்சு வேலை செய்வாங்க, குனிஞ்சு வேலை செஞ்சால் அந்த குடிச்ச நீராகாரம் தண்ணி மட்டும் அப்படியே வந்து ஒரு புளிப்பான தன்மையோடு வந்து வெளியே வரும், அது நைட்டு படுத்தாலும் அந்த மாதிரி புளிப்பான தன்மையோடு வெளியே வரும் செய்யும் பண்ணும். இதெல்லாம் இதோட அறிகுறிகள்னு வைங்களா. இதை ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றத நாம் வந்து பார்க்கணும். இதோட முதல்ல இதோட பேசிக் தன்மை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து இயல்பாக நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வாய்ப்பகுதி, வாய்ப்பகுதியிலிருந்து அடுத்தது வந்து நேராக வர்றது உணவு குழாய். உணவு குழாயின்றது வந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து தான் வந்து போகும். அந்த டியூப் மாதிரி போகிற பகுதியில் வந்து ஜீரண

0: நடைபெறாது. அது வந்து சும்மா ஒரு உணவு வந்து கடத்தக்கூடிய ஒரு உறுப்பு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இறப்பை வந்தோம். இறப்பையில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கும். நம்ம வாய்ப்பகுதியிலேயே வந்து நம்மளோட எச்சி வந்து கொஞ்சம் ஜீரணிச்சு ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட வந்து மெயினான பார்ட் வந்து நமக்கு வந்து ஜீரணம் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கனாக்கா வந்து நம்மளோட இறப்பை பகுதி தான். இறப்பையில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அமிலம்தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து இந்த ஜீரணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேஸாக வந்து இருக்கும், செய்யும் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய இப்போல்லாம் வந்து இந்த 6th, 7th, 8thலேயே வந்து சயின்ஸ் புக்கிலலாம் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் அது இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து அதை பற்றி நான் பெருசாக வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த சாப்பாடு உணவு குழாய் தாண்டி வந்து இறப்பைக்குள்ளே வருது. இந்த சாப்பாடு திரும்ப மேல் நோக்கி போகக்கூடாது, கீழ் நோக்கி தான் போகணும். கீழ் நோக்கினாக்கா அதாவது இறப்பைக்கு வந்துருச்சு, இறப்பையிலிருந்து சிறுமுடலுக்கு தான் போகணும். திரும்ப வந்து உணவு குழாய்க்கு மேல் வழியாக வந்து வந்த வழியே வந்து சாப்பாடு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து அமிலத்தன்மை கலந்துருக்கும். இந்த சாப்பாடு வந்து திரும்ப மேலே போச்சுன்னா இந்த உணவு குழாய்க்கு அமிலத்தன்மை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால் இந்த சாப்பாடு வந்து மேலே போகக்கூடாது. இது மேலே போகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அது என்ன படைப்பு, அது என்ன நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்றதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். என்ன நேயர்களே, நமக்கு கையளவு தான் நெஞ்சம் இருக்குது, ஆனால் அதில் கடல் அளவு ஆசை இருக்குது. எவ்வளோ தான் ஆசை இருந்தாலும் பரவாயில்ல மச்சான், இந்த பூமியில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரியமங்கலத்திலிருந்து முகதாகி அவங்க கேட்டிருக்காங்க. கும்கி படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிறைவு பாடலாக கேட்டிருக்காங்க தாராபுரம் சின்ன கடை வீதியிலிருந்து இளங்கோவன் பூ சண்முகம் கேட்டிருக்காங்க. எஸ்பிபி பாலசுப்ரமணியன் குரலில், இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில் கேட்டிருக்காங்க. காதல் ஓவியம் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட பல்வேறு முகமைகளை சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1,000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்ட

0: 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல் துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 150வது வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர் கைகளத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
2: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தர தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இதனைத்தையும் சுட்டி காட்டி கடந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டை மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழுக்கு தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட 1,000கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் 1,000கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாடவீதிகளில் வளம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை,

0: தென்கிழக்கங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள்: தர்மபுரி பிடிஓ பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார் பகுதியில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் கல்லாறு, கோயம்புத்தூர் சின்ன கல்லாறு, உபாசி, டிஆர்எஃப், ஏடபிள்யூஎஸ் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை பிடிஓ, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, வால்பாறை தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தர்மபுரி, தேனி, பெரியாறு, நீலகிரி, தேவாலா, புதுக்கோட்டை, பொன்னமராவதி, செங்கல்பட்டு, கொளம்பாக்கம், ராணிப்பேட்டை, அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, காரைக்குடி, ராணிப்பேட்டை, மின்னல், புதுக்கோட்டை, இலுப்பூர், ஈரோடு, குண்டேரிப்பள்ளம், கள்ளக்குறிச்சி, பிஏஎஸ்எல், வெங்கூர், நீலகிரி, பில்லிமலை எஸ்டேட், தென்காசி, குண்டாறு அணை, கள்ளக்குறிச்சி, டிஎஸ்சிஎல், எறையூர், சேலம், மேட்டூர் ஏடபிள்யூஎஸ், சேலம் டேனிஷ்பேட்டை, சேலம் டிஎஸ்சிஎல், ரிஷிவந்தியம், நாமக்கல், ராசிபுரம், சேலம், மேட்டூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான தர்மபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள்: தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில்

0: திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களே, நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: JSW Neo Steel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். India's largest steel manufacturers, JSW Neo Steel Pure TMT கம்பிகள்.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
7: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
8: சிம் கார்டு இலவசம்,
7: அளவற்ற இலவச அழைப்புகள்,
8: 1 GB டேட்டா, 100 SMS,
7: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
8: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
7: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
8: கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம் பண்பலையில். இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: என்ன சிட்டு அம்மியில அப்படி என்ன அரைச்சுக்கிட்டு இருக்க?
2: வா பொன்னி, கைக்கு மருதாணி இலை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் தோட்டத்துல இருந்து மருதாணி இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்து அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி உக்காருப்புல்ல?
1: அப்படியா சேதி, நல்ல நேரத்துக்கு தான் நானும் வந்திருக்கேன். எனக்கும் கொஞ்சம் இலைகளை சேர்த்து அரைச்சு கொடுப்புல, என் கைக்கும் அழகு சேரட்டும்.
2: அதுக்கு என்ன பொன்னி, சத்த நேரத்துல இலைகளை அரைச்சு தார.
1: என்ன சிட்டு, நாட்டுக்கோழிலாம் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு.
2: ஆமா பொன்னி, என் மவ ராசுக்கு நாட்டுக்கோழிகளை வளர்க்கணுமா, அதான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு.
1: பரவாயில்ல பிள்ளை, உங்க வீட்டை சுத்தி காய்கறி தோட்டமும் வளர்த்துக்கிட்டு வரீங்க, கூடவே ஆடு மாடு கோழின்னு கால்நடை செல்வங்களையும் வளர்க்குறீங்களே.
2: ஆமா பொன்னி, விவசாயத்தோட கால்நடைகளை வளர்க்கறது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பொன்னி, எனக்கு ஒரு உதவி பண்றிய பிள்ள?
1: என்ன சிட்டு சொல்லு.
2: சமயக்கட்டுல கிண்ண இருக்கு, அத சத்த கொண்டு வா பிள்ள.
1: இதோ கொண்டாரு சிட்டு.
2: என்ன, ராசு கடைத்தெருவுல இருந்து இன்னும் வரல? அவங்க அப்பா போன பண்ணி காய்கறி மூட்டிய கொடுத்து அனுப்ப சொன்னாரே.
1: சிட்டு, வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்க தோட்டத்துல பறிச்ச காய்கறிகளா?
2: ஆமா பிள்ள, ஏன் கேக்குற?
1: காய்கறிகள்ல மண்ணு தூசு தும்புன்னு எதுவும் இல்லாம அம்புட்டு சுத்தமா இருக்கு பிள்ள, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. இந்த காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு போனா கொஞ்ச நேரத்திலேயே வித்துட்டு வந்து விடலாம்.
2: ஆமா பொன்னி, நீ சொல்றதும் சரிதான். நாங்க கொண்டு போற காய்கறிகளை வாங்க நிறைய பேரு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: அது சரி, உங்க தோட்டத்துல மட்டும் எப்படி புள்ள, காய்கறிகளோட விளைச்சலும் அதிகமா இருக்கு, அதுல பூச்சி நோய் தாக்குதலும் இல்ல, அறுவடையும் பக்குவமா பார்த்து பறிச்சிடுறீங்க, காய்கறிகளும் சந்தைக்கு வீணாகாம பத்திரமா கொண்டு வந்துடுறீங்க, எப்படி இந்த அதிசயம்? எப்படி

0: உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது.
1: இங்க பாரு பொன்னி, எங்க தோட்டத்துல உள்ள அதிசயம் எல்லாரும் தோட்டத்திலயும் இருக்கு.
0: என்ன புள்ள அது?
1: வேற என்ன, விவரம் அறிஞ்சி விவசாயம் பண்றதுதான்.
0: என்ன புள்ள விவரங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிவிட்ட?
1: இன்னைக்கு என்ன போல நிறைய பேரு காய்கறி செடிகளை சிறப்பா வளர்த்துட்டு வர காரணம் நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல சொன்ன தகவலை கேட்டு அதுபடி காய்கறி சாகுபடி செய்யறாங்க. இதனால அவங்க உழைப்பு லாபமா மாறி அவங்க கைக்கு வந்து சேருது.
0: அப்படியா புள்ள, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லியிருப்பேன்.
1: ஆமா, உன் தங்க வள்ளி காய்கறி செடிகளை வளர்க்கறதா சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு அவங்க தோட்டத்துல மகசூல் எல்லாம்?
0: எங்க புள்ள, நேரத்துக்கு தண்ணிய பாய்ச்சி சரியா உரம் போட்டு வளர்த்த காய்கறிகளை அறுவடை பண்ணி கொண்டு போறதுக்குள்ள வாடி போகுது. இத எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம அந்த புள்ள ஒரே யோசனையால இருக்கு.
1: இங்க பாரு பொன்னி, இப்ப என் கூட வா, வேளாண்மை நிலையத்துக்கு போவோம். அங்க இது சம்பந்தமான

0: தோட்டத்துல மகசூல் எல்லாம்
1: எங்க புள்ள, நேரத்துக்கு தண்ணிய பாய்ச்சி சரியா உரம் போட்டு வளர்த்த காய்கறிகளை அறுவடை பண்ணி கொண்டு போறதுக்குள்ள வாடி போகுது. இத எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம அந்த புள்ள ஒரே யோசனையா இல்ல இருக்கு.
0: இங்க பாரு பொண்ணி, இப்ப என் கூட வா, வேளாண்மை நிலையத்துக்கு போவோம். அங்க இது சம்பந்தமான விவரங்களை தான் சொல்ல போறாங்க.
1: சரி சிட்டு. ஆமா, இங்க இவ்வளவு பேர் விவரம் கேட்க வந்திருக்காங்களே, யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: சொல்றேன் பொன்னி, காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோ புள்ள.
1: சரி சிட்டு.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, காய்கறி விவசாயிகளோட இன்றைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, காய்கறிகளின் முக்கியமான விஷயம் பிரச்சனை என்னன்னா, முறையான அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் வந்து இல்லை. காய்கறிகளோட உற்பத்தி எல்லா காலங்கள்லேயும் சீராக இருக்கிறது இல்லை. பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வும் இல்லை. முறையான சேமிப்பு அமைப்புகள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது விவசாய மக்களிடையே. வேளாண் விற்பனையில் அரசோட உதவி திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வும் மக்களிடையே இல்லை. இந்த சமயங்களில் வந்து நம்ம என்ன செய்யணும், காய்கறிகளோட அறுவடை பின்சை நேர்த்தி எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காய்கறிகளில் அறுவடை பின்சை நேர்த்திங்கிறது அறுவடை செய்த காய்கறிகளோட தரம் குறையாமல் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக பண்ணுறோம். அடுத்து வந்து நல்ல விலை கிடைக்கணும். இது வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் வந்து முக்கியமான ஒரு நடவடிக்கை, பேசிக்கானது. இதோட முக்கிய நிலைகள் வந்து சரியான நேரத்தில் அறுவடை செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா, காய்கறிகள் நல்லா பழுத்து முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் தான் அறுவடை பண்ணணும். அதுக்குரிய வடிவம் நிறம் பருமன் அடைஞ்சப்பறம் வந்து நம்ம அறுவடை செய்யணும். கத்திரி போன்றவற்றை விதைக்காக எடுக்கிறது எல்லாமே நல்லா மஞ்சள் நிறமாக மாற வச்சு பழுக்க வச்சு அதுக்கப்புறம் எடுக்கலாம். சுத்தம் செய்கிறது வந்து கட்டாயம் வேணும். காய்கறிகள் நம்ம வந்து விவசாய நிலத்தில் செய்கிறது இதெல்லாமே இருக்கும். அதனால் அப்படியே சிலர் வந்து பெரிய அன்னக்கூடைகளில் போட்டு கோணியில் போடுவீங்க, அதை வந்து மறுபடியும் அறுவடை செஞ்ச காய்கறிகள்லேருந்து தூசி எல்லாமே இல்லாமல் அழுக்குகளை வந்து நீக்கணும். நம்ம அறுவடை பண்ணுறப்ப ஏதாவது சேதம் அடைஞ்சிருந்ததுன்னா அதை கட்டாயம் அதிலிருந்து பிரித்து எடுக்கணும். இல்லைன்னா மற்ற காய்கறிகளோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து அமுக்கி அழுக ஆரம்பிச்சிட்டோம், நோய் தாக்கப்பட்ட காய்கறிகளும் அந்த இடத்துலேருந்து பிரித்து எடுத்துடணும். மொத்த காய்கறிகள்லேருந்து ஆரோக்கியமானவற்றை அதோட அளவு வண்ணம் தரம் இது வாரியாக நம்ம பிரித்து எடுக்கணும். அடுத்து வந்து கழுவுறது மற்றும் கிருமி நீக்கம் வந்து ரொம்ப முக்கியம். கழுவுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விவசாய மக்கள் பெரும்பான்மையாக கையால் கழுவுவாங்க. பெரிய பெரிய வளர்ந்த மாநிலங்களில் ஃபாரின் கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா இயந்திரம் மூலமாக காய்கறிகளை கழுவுறாங்க. காய்கறிகளை வந்து வேர் காய்கறிகள், உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எல்லா காய்கறிகளுமே சுத்தமான தண்ணியில் கழுவணும். தேங்கி நிற்கிற தண்ணியில் கழுவக்கூடாது, ஏன்னா அதில் இருக்க மண்ணை அகற்றணும். தேவைப்பட்டால் நம்ம மென்மையான ப்ரஷ் கொண்டு தேய்ச்சி கழுவலாம் அந்த காய்கறிகளோட தன்மைக்கு தகுந்தாப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு IHR டெக்னாலஜி ஒன்று இருக்குது, அர்கா ஹெர்பி வாஷ். இது வந்து பொடி வடிவில் கிடைக்கும், சில மூலிகை செடிகளை உபயோகித்து தயாரிக்கப்பட்டது. இது பாதுகாப்பானது, பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கழுவக்கூடிய பொருள். ஒவ்வொரு பழங்கள் மற்றும் காய்களோட தன்மைக்கு ஏற்ப மேற்புறத்தில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நமக்கு வந்து கழுவி எடுத்துடும். 80-100% எடுத்துடும். ஒரு முறை கழுவுறதுக்கு 1 லிட்டர் தண்ணியில் 2 கிராம் அர்கா ஹெர்பி வாஷ் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி 15 செகண்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து உபயோகப்படுத்தலாம். இது கிடைக்கக்கூடிய இடம் வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய் தான். அடுத்து தரம் பிரிக்கிறது. தரம் பிரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீ நம்ம எந்த கடைக்கு போனாலும் ஒரே வடிவத்தில் இருக்குதா, ஒரே மாதிரி இருக்கா, சீராக இருக்கா, அப்படி தான் பார்ப்போம். அதில் தான் நம்ம வந்து அந்த அது வந்து ஒரு விதமான கவர்ச்சித்தன்மையை உண்டு பண்ணோம் கடைக்கே. அப்படி இருக்கப்ப தரம் பிரிக்கிறது அந்த காய்கறிகளோட அளவு, ஒவ்வொரு காய்கறிக்கும் வரவேற்கப்பட்ட வடிவம், பீர்க்கங்காய் வளைஞ்சிருந்தா அதோட வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீர்க்கங்காயை போட்டிருந்தா யாத

ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீர்க்கங்காய் தான் லைக் பண்ணுவோம், வளைஞ்சிருக்கத லைக் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம அந்த காய்கறிகளுக்கு என்ன வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்கோ அதை மாதிரி நம்ம தரம் பிரிக்கணும். தரம் அந்த வளைஞ்சிருக்கிறது எல்லாமே நீங்கள் தனியாக பிரித்து நீங்கள் குறைச்ச விலைக்கு விற்பனை பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது அந்த சொத்தை இல்லாமல் இருக்கிறதெல்லாமே நீங்கள் அதுக்குரிய அதிகமான விலைக்கு விற்பனை பண்ணலாம். அந்தந்த ரகங்களுக்கான நிறம், அதோட செறிவு, பயிரிகளோட கெட்டித்தன்மை, மேற்புறத்தில் இருக்க சுத்தத்தன்மை, குப்பைகள் கலவாமல் இருக்கணும், பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கணும். மொத்தத்தில் நிறம், பருமன், முதிர்ச்சி, நீளத்தின் அடிப்படையில் வந்து தரம் பிரிக்கணும். அடுத்து வந்து காய வைத்தல் மற்றும் ஈரப்பதம் கட்டுப்பாடு. இது வந்து சரியான ஈரப்பதத்தில் வந்து காய வைக்கணும். காய்கறிகளை கழுவிய பின் எப்படி பண்ணுறோன்னா, அதிகப்படியான ஈரத்தை நீக்கிறதுக்கு நிழலில் உலர்த்துறது. உலர்த்துறதுன்னா அதோட காய்கறிகளில் இருக்க ஈரப்பதம் போகிற மாதிரி கிடையாது, அந்த நம்ம தண்ணியில் கழுவுனோம்ல அந்த ஈரப்பதம் வடிகிறதுக்காக நம்ம வந்து காய வைக்கிறோம். அது நிழலில் தான் பண்ணணும். அடுத்து வந்து பையகப்படுத்துறது. காய்கறிகளை வந்து பையகப்படுத்துகிறப்ப நம்ம எந்த சந்தைக்கு போகுது, உள்ளூர் சந்தையா, வெளியூர் சந்தையா, வெளிநாட்டு சந்தையா என்பதை பொறுத்து நம்ம வந்து சுத்தமான சாக்கு பைகள் அல்லது காற்றோட்டமான பெட்டிகளில் அடைக்கணும். நம்ம உள்ளூர் சந்தைக்குனா நம்ம கண் பார்வையிலே நேரடியாக விற்பனை பண்ண போயிடும். அதனால் நமக்கு வந்து கொண்டு போகிற பொருளும் வந்து டேமேஜ் ஆகாது. அதனால் நமக்கு தெரியும் உள்ளூர் சந்தைக்கு எப்படி போகுது நம்ம காய்கறிகள்ன்ட்டு. இதே வெளியூர் சந்தைனா நம்ம வந்து முழுவதுமே விற்பனைக்கு போகிறதுக்கு முன்னால் இடைத்தரகர்கள்லாம் போகும். அப்போ நம்மளோட காய்கறிகள் வீணா போச்சு, பையை கிழிஞ்சிருச்சு, அதில் காய்கறிகளோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை குறை சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நல்ல தரமான பையில் போட்டு பேக் பண்ணி அனுப்பணும். நம்ம ஒருவேளை வெளிநாட்டு சந்தைனா அதுக்குரிய லைசன்ஸ் எல்லாமே வச்சுருந்து அதுக்கு நீ வரையறுக்கப்பட்ட காற்றோட்டமான பெட்டிகளில் நம்ம வந்து அடைச்சி அனுப்பணும். இப்படி பண்ணுறப்ப வந்து நம்ம அதிக லாபம் எடுக்கலாம். காய்கறிகளை வெப்பம் மற்றும் நேரடி சூரிய ஒளியிலேருந்து தள்ளி குளிர்ந்த மற்றும் நிழலான இடத்துல வந்து சேமிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அறுவடை செஞ்சப்புறமே உடனே கழுவி அந்த இதெல்லாமே நீங்கள் கிரேடிங் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அந்த வயலில் இருக்க வெப்பத்தை தணிக்கிறதுக்கு உடனே காய்கறிகளை குளிர்ந்த நீரில் காற்றோட்ட வசதி உள்ள ப்ரீ கூலிங்கிற மெத்தடில் வந்து இதை சேமித்து வைத்து அதோட ஆயில அந்த தரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி விற்பனை பண்ணலாம். இதனால் நம்ம விவசாயிகளுக்கு லாபம் அதிகமாகும். ஆனால் நமக்கு வந்து செயல்முறைப்படுத்துகிறப்ப துவக்கத்தில் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஆனால் நீண்ட கால முறையில் வந்து இந்த தொலை நோக்க பார்வையில் பார்த்தோன்னா இது நமக்கு லாபமே. இந்த குளிர்பதன அறை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மற்றும் கத்திரிக்காய் உதாரணத்துக்கு வெப்பநிலை வந்து 8-10 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம 85-90% ஈரப்பதத்துக்கு சேமித்து வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4-5 வாரம். இதோட நோக்கம் வந்து காய்கறிகளை கிடைக்கும் காலம், கிடைக்காத காலம், ஆன் சீசன், ஆஃப் சீசன் சொல்லுவோம். இந்த ஆன் சீசனில் நமக்கு வந்து காய்கறிகளோட விலை வந்து ரொம்ப மலிவாயிடும். இது வந்து நுகர்வோருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி சமயங்களில் இப்போ வந்து நம்ம இப்படி கோல்டு ஸ்டோரேஜில் குளிர்பதன அறையில் முறையாக சேமித்து வைக்கிறப்ப இன்னும் ஒரு வாரம் கழித்து ஏதாவது முக்கியமான விசேஷங்கள், ஏதாவது பண்டிகை காலங்கள், முகூர்த்தம் இப்படி வருதுன்னா அந்த தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து விற்பனை பண்ணுறப்ப நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா புடலங்காய், பாகற்காய், பீர்க்கங்காய், சுரக்காய் இதெல்லாமே நம்ம வந்து 12-13 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம சேமித்து வைக்கலாம். இதோட ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 85-90% இருக்கணும். சேமிப்பு காலம் 2-3 வாரம் தாராளமாக வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விவசாய இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா 0 எனர்ஜி கூல் சேம்பர்னு இருக்குது, மின்சாரம் இல்லா குளிர் அறை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்திங்கன்னா 2 அடுக்கு தொட்டி போன்ற அமைப்பு இருக்கும். தொட்டியே 2 அடுக்கு, அந்த நடுவில் வந்து நம்ம ஆற்று மணல் நிரப்பிடணும். கீழேயும் ஆற்று மணல் போட்டு அது மேலே செங்கல் வச்சு அந்த நடுவில் இருக்க அந்த 2 அடுக்கு தொட்டியில் நீங்கள் தண்ணி விட்டு வச்சிட்டிங்கன்னா சில்லுன்னு ஒரு நம்ம அந்த தட்பவெப்பநிலை மெயின்டைன் பண்ணலாம். கீழே தரையிலையும் செங்கலுக்கு கீழே இருக்க ஆற்று மணல் எல்லாமே நீங்கள் ரெகுலராக அளவாக தண்ணி விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு மேலே வந்து பிளாஸ்டிக் பெட்டிகளில் வந்து நம்ம தேவையான காய்கறிகள் தரம் பிரித்தது எல்லாமே நம்ம உள்ளே வச்சு இதுக்கு மேலே மூடி போன்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய தென்னை ஓலை வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஓலை இல்லைன்னா மூங்கில் தட்டு

0: அது மேலே வந்து கோணி உள்ளே வைக்க புல்லாம் வச்சு தச்சு அது மேலே தண்ணி தெளிச்சிட்டோன்னா நமக்கு எளிய முறையிலான ஒரு மின்சாரம் இல்லாத குளிரறை தயாராகிடும். இதை நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி உங்கள் விவசாய நிலத்திலேயே முறையாக சேமித்து வைக்கலாம். இதோட பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற குளிர்சாதன அமைப்புகளில் வைக்கிறப்ப சத்துக்கள் கொஞ்சம் வீணாக போகும், ஆனால் இதோட சத்துக்கள் வந்து அப்படியே பாதுகாக்கப்படுது. சுற்றுப்புற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மின்சாரம் மூலமாக இயங்குறதுனால கேடு உண்டாக்கும், ஆனால் இது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானது.
1: காய்கறி பயிர்களில் அறுவடை, பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா?
2: சிட்டு, இவங்க சொன்ன முத்து முத்தான விவரங்களை கேட்டது மட்டும் இல்லாமல் குறிப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தகவல்களை என் தங்க வள்ளிக்கிட்டையும் சொல்லிட்டு நானும் காய்கறி செடிகளை வளர்த்து அதில் இவங்க சொன்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க போகிறேன்.
1: சந்தோஷம் புள்ள, சுயமாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்.
2: ஆமாம் சிட்டு, இயற்கையின் வரமாக கிடைச்சிருக்க காய்கறிகளை நாம் உணவில் தினசரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும், நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழலாம்.
1: சரியா சொன்ன பிள்ளை, அப்போ நாம் கிளம்பலாமா? இந்த தகவல்களை மற்றவங்களுக்கும் போய் சொல்லுவோம், அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: சரி சிட்டு, வா போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பயிர் சாகுபடியில் பண்ணை இயந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய வேளாண்மை குறைந்த சாகுபடி நிலப்பரப்பு, நீர் பற்றாக்குறை, மண் அரிமானம், விளைபொருட்களுக்கு உரிய விலையின்மை மற்றும் பயிர்களுக்கு ஏற்ற கருவிகள் இல்லாமை போன்றவற்றை முக்கிய சவால்களாக எதிர்கொண்டு வருகின்றது. இத்தகைய சவால்களை தகர்த்தெறிந்து நாட்டின் உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும், ஏற்றுமதியின் மூலம் அந்நிய செலவாணியை ஈட்டவும் அனைத்து முயற்சிகளையும் செய்து வெற்றி கொள்ள வேண்டியது இக்காலத்தின் அவசியமாகும். இந்த சூழ்நிலையில் பண்ணை பணிகளை இயந்திரமயமாக்குவது மிக அத்தியாவசியமான ஒன்றாகும். பண்ணை இயந்திரமயமாக்கல் என்பது நிலத்தை பண்படுத்துதல், துல்லிய முறையிலான விதைப்பு, உரம் பகிர்தல் மற்றும் அறுவடை ஆகிய பண்ணை பணிகளை திறம்பட உரிய காலத்தில் மனித சக்தியுடன் இயந்திர சக்தியும் இணைந்து முடித்தலாகும். இவை தொடர்ந்து அனைத்து விளைச்சலை அதிகரிக்க செய்வதோடு சாகுபடி செலவுகளையும் வேலையாட்களின் சிரமத்தையும் குறைக்க உதவுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் வேளாண் உபப்பொருட்களை தரத்துடன் உரிய காலத்தில் உற்பத்தி செய்யவும் உதவி புரிகிறது. பயிர் சாகுபடியில் டிராக்டர்கள், மினி டிராக்டர்கள் மற்றும் பவர் டில்லர் என அழைக்கப்படும் சிறிய டிராக்டர்கள் மாடுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ளன. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிராக்டர் மற்றும் பவர் டில்லரால் இயங்கக்கூடிய பல்வேறு இணைப்பு கருவிகளை உருவாக்கியுள்ளது. நிலத்தை பண்படுத்துதல் முதல் அறுவடை வரையிலான பல்வேறு பணிகளுக்கு கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன. வேலையாட்கள் குறைந்துவிட்ட இக்காலகட்டத்தில் விவசாயம் தடையின்றி நடைபெற வேண்டுமெனில் ஒவ்வொரு நிலையிலும் பயிர்களுக்கு ஏற்ற கருவிகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. தமிழக வேளாண்மையில் நெல் சாகுபடி என்றென்றும் பிரதான பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை, சம்பா, தாளடி என மூன்று பருவங்களில் நெல் சாகுபடி செய்யப்படுகின்றன. வளர்ந்து வரும் நமது நாட்டின் மக்கள் தொகையினை கருத்தில் கொண்டு உணவு உற்பத்தியை பெருக்க நெல் பயிருக்கு ஏற்ற வகையிலான புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பண்ணை கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. லேசர் ஒளிக்கற்றை மூலம் நிலத்தை சமன்படுத்தும் கருவி, நன்செய் நிலங்களில் நேரடி நெல் விதைக்கும் கருவி, நெல் தட்டு நாற்றங்கால் தயாரிக்கும் இயந்திரம், இயந்திரத்தின் பின்னால் நடந்து செல்லும் வகையிலான நடவு இயந்திரம், இயந்திரத்தின் மேல் அமர்ந்து இயக்கி செல்லும் வகையிலான நடவு இயந்திரம், கூம்பு வடிவ களையெடுக்கும் கருவி, விசை களையெடுப்பான், மின்கல தெளிப்பான், அறுவடை செய்து கட்டுக்கட்டும் இயந்திரம், ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரம், வைக்கோல் சிப்பம் கட்டும் இயந்திரம் என இவற்றில் உள்ளது. நிலக்கடலை சாகுபடியில் வேலையாட்கள் கிடைப்பது அரிதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்வது மிகவும் சவாலான ஒன்றாக உள்ளன. இந்நிலையில் நிலக்கடலையை லாபகரமாக சாகுபடி செய்ய சில கருவிகளை பயன்படுத்தலாம். சட்டி கலப்பை, சட்டி பழுகு, கத்தி கலப்பை, பரப்பு அமைக்கும் கருவி, டிராக்டர் கொத்து கலப்பையுடன் இணைந்த விதை விதைக்கும் கருவி, எஞ்சின் இயந்திரத்துடன் இயங்கும் களையெடுக்கும் கருவி, மின்கலன் மூலம் இயங்கும் தெளிப்பான், நிலக்கடலை தோண்டும் கருவி, கூட்டு நிலக்கடலை அறுவடை இயந்திரம், நிலக்கடலை காய்பிரித்தெடுக்கும் இயந்திரம் போன்ற கருவிகள் இருக்கின்றன. நமது நாட்டில் கரும்பு ஒரு முக்கிய பணப்பயிராக பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் கரும்பு சாகுபடி செய்யும் முக்கிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். பிற பயிர்களை விட கரும்பு வயலில் வேலை செய்வது மிகவும் கடினமான ஒன்றாகும். எனவே கரும்பு சாகுபடியில் அனைத்து களப்பணிகளுக்கும் இயந்திரங்களை பயன்படுத்த முடியாவிட்டாலும் நிலத்தை உழுவது, சால் அமைப்பது, கரும்பு நடுவதற்கு மருந்து மற்றும் உரம் தெளிப்பது, களையெடுத்து மண் அணைப்பது போன்ற வேலைகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேலையாட்களின் தேவையை குறைத்து நேரத்தை மிச்சப்படுத்துவதுடன் உற்பத்திக்கான செலவையும் குறைத்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தலாம். சட்டி கலப்பை மற்றும் ஐந்து கொத்து கலப்பை,

0: கரும்பு கரணைகள் வெட்டும் கருவி, டிராக்டரால் இயங்கும் கரும்பு நடவு இயந்திரத்தால் சால் அமைத்து கரும்பு கரணை வெட்டுதல், அடி உரம் இடுதல், பூச்சிக்கொல்லியிட்டு மூடுதல் முதலான அனைத்து வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்து முடிக்கிறது. டிராக்டரால் இயங்கும் இரண்டு வரிசைகளில் நடக்கூடிய பருத்துண்டு கரும்பு நாற்றுகளை நடும் இயந்திரம், மினி டிராக்டரால் இயங்கும் களை எடுத்து மண் அணைக்கும் இயந்திரம், மருதாம்பு கட்டை சீவும் இயந்திரம், மினி டிராக்டரால் இயங்கும் அடி உரமிடும் இயந்திரம், கரும்பு தொகையை வெட்டும் இயந்திரம், டிராக்டரால் இயங்கும் பல வரிசை மருந்து தெளிப்பான் ஆகிய கருவிகள் கரும்பு சாகுபடியில் முக்கிய இடத்தை பெறுகின்றன. மானாவரியில் மண்ணின் ஈரம் குறைவதற்குள் விதைப்பது மிகவும் முக்கியமானதாகும். அதே போலவே இந்நிலங்களிலிருந்து நல்ல விளைச்சல் பெற கிடைக்கும் மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வைத்தல் மிகவும் அவசியமாகும். இவ்வாறு மழை நீரை சேமிப்பதற்கும் அதிகமான பரப்பில் விதைப்பதற்கும் உருவாக்கப்பட்டுள்ள மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற நவீன பண்ணை கருவிகளை பயன்படுத்துவது இன்றியமையாததாகிறது. இதற்காக நாம் உளிக்கலப்பை, நீர்ப்பாசன வாய்க்கால் அமைக்கும் கருவி, சதுரப்பாத்தி அமைக்கும் கருவி, கரைப்படுக்கையை அமைக்கும் கருவி, தென்னைநார் கழிவு இடும் இயந்திரம், நெகிழித்தாள் இடும் இயந்திரம், டிராக்டர் கொத்து கலப்பையுடன் இணைந்து விதை விதைக்கும் கருவி, உழவின்றி விதை மற்றும் உரம் இடும் கருவி, சால் அமைத்து விதை விதைக்கும் கருவி, அகலப்பாத்தி அமைத்து விதை விதைக்கும் கருவி. இது போன்ற கருவிகள் மனித ஆற்றல் தேவையினை குறைப்பது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் நேரம் மற்றும் அதிகப்படியான செலவினத்தையும் குறைக்க பெரிதும் உதவி புரிகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு வேளாண்மை சார்ந்த கருவிகள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே வேளாண் பெருமக்கள் இத்தகைய கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருமானத்தை இரட்டிப்பாக்குவதுடன் வாழ்க்கையும் செழிப்பாக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவு பெற்றது விவசாய அரங்கம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 2:30. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நம்ம இனிமையான இசையை கேட்க போற இந்த நிகழ்ச்சி பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அழகான காதல் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். ஒரு பொண்ணை பார்த்து, யாரா இந்த பொண்ணு அழகா இருக்காளே அப்படின்னு, நீ அழகா நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அசந்து நிக்கிற ஒரு காதல வரிகளை அழகா சொல்ற பாடல் தான் இந்த பாடல். நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், அரிச்சரண் குரலில் கேட்டு ரசிக்கலாம். பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விஜய் பிரகாஷ் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாசன்கரன் பாசன் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, ஒரு பொண்ணை பார்த்து அழகாக ஷாக்காகி காதலும் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? மாமா கிட்ட போய் பொண்ணு கேட்கணும் இல்லையா? போய் கேட்டுருவோமா?
2: மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உன்னை பார்த்த நொடி முதல் என் மனசு ஏதோ சொல்ல துடிக்குது. என் மனசில் இருக்கிற மொத்த அன்பையும் உனக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அழகாக எழுதியிருப்பாரு. ஏஆர் ரகுமான் இசையில் கார்த்திக் குரலில் அழகாக பாடியிருக்காங்க. ராவணன் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க காதல் ஏக்கத்தையும் நெருக்கத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிற ஒரு பாடல், அதுவும் வைரமுத்தோட வரிகளில், ஸ்ரேய கோஷல் இசையில் பாடிய, ஸ்ரேய கோஷல் குரலில், ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz.

0: தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம். பூங்கொத்து நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 3:01. நாம் இணையும் இந்நிகழ்ச்சி கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைக்கணும். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பாடலும் இடம்பெறணும், அதை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒலிக்கூறக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ரன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
4: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
5: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
6: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
5: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
6: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
5: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
6: இச்சலுகை 2026 August 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
5: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
6: கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:09 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி குறும்பட்டி பகுதியிலிருந்து பிரணயா கேட்டிருக்காங்க. அலைபாயுதே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 89857-12345.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

வெயில் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாளையம்புதூர்லேருந்து விமலா செந்தில் கேட்டிருக்காங்க. ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
9: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு, நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு, தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
2: துல்லியமான குரல் அழைப்புகள்,
3: அவசரகால SOS ஆதரவு,
2: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
3: நீடித்த நிலையான பேட்டரி,
2: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவாள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500-84820.
9: JSW Neosteel TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW Neosteel Pure TNT கம்பிகள்.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கற்சேவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கம்மாளப்பட்டி பகுதியிலிருந்து தங்கம்மாள், சுதா, மோனிஷா, செல்வி இவங்க எல்லாரும் இணைந்து கேட்டிருக்காங்க நீ வருவா என திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

3:31, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மோகனூர் பகுதியிலிருந்து ஆயிஷா லக்பேஷா கேட்டிருக்காங்க. ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதே போல் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: 3:39 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் பகுதியிலிருந்து அக்பர், நிஷா, சகில், அமீரா, பாத்திமா ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிஎஸ்என்எல்லோட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
4: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
3: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஎச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டுமே.

0: இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: BSNL ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
1: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடேன்.
0: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
12: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
14: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
15: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
16: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
17: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
18: தொடர்புக்கு 9500848420.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
19: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
2: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
6: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
2: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
6: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
2: தொடர்ந்து வரும் 3 மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
6: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
2: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
6: கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
18: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
20: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷவாணி. இப்போது கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: உடன் உரையாடுகிறார் சௌமியா வெங்கடேசன்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையின் தலைவர், சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ கல்வியாளர், தொலைநோக்கு பார்வையுடைய நிர்வாகி, சமூக நல சேவகர், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் மதிப்பிற்குரிய நமது டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள். டாக்டர் வணக்கம்.
2: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: டாக்டர், உங்ககிட்ட முதல் கேள்வியா, அதாவது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உங்களுடைய இதயத்தில் ஒளிஞ்சிருப்பது சாதனைகளின் பெருமையா அல்லது சேவை தந்த திருப்தியா?
2: நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு யார் காரணம், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் காரணம், சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்களுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேக்குறேன்.
1: அததான் நான் இப்படி போட்டிருக்கேன்.
2: சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய பிறப்புரிமை. இட்ஸ் மை பர்த் ரைட் டு பி ஹாப்பி, இஸ் மை பர்த் ரைட். ஐ வாஸ் இன் ஹெவன், நாராயணன் லக்ஷ்மியோட இருக்கும்போது, டே வாடா அப்படின்னாரு, வந்தனுங்க நமஸ்காரம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என் பேரு பக்தவச்சலம், பக்தர்களுக்கு
1: வாத்சல்யமா இருக்கிறவர் தான்.
2: நாராயணா நாராயணா, ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நீ கீழே பூமிக்கு போ, அங்க போய் என்ன பண்றதுன்னு சந்தோஷமா இருந்தார். சாமி, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கிறேன், கரெக்டா சாப்பாடு வருது. இல்ல இல்ல, நீ கீழே போ, எனக்கு என்ன வேலை கொடுத்தனுப்பி, யூ கோ டவுன் டு மதர் எர்த், பூமாதேவி அங்க இருப்பா, அங்க போய் உட்கார்ந்து சந்தோஷமாயிரு சாமி சாமி அப்படின்னு. அடே, உனக்கு மனுஷனாத்தான போட்டிருக்கேன், அது உன்ன தமிழ்நாட்டுல தானே போட்டிருக்கேன், உனக்கு ஜாலியா போ சாமி. எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது, இங்க சந்தோஷமா இருக்கேன், மேல நீங்க இருக்கிறீங்க வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்கேன், அங்க போய் எப்படி சந்தோஷமா இருக்க, சிம்பிள்ரா, மத்தவங்களை சந்தோஷப்படுத்து, உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா ஒரு மடங்கு சந்தோஷம், நான் ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் இருக்குது, அது வருது, தினம் வருது. இந்த 52 வருஷத்துல சுமார் ஒரு 50 லட்சம் பேஷண்ட்ஸ் சந்தோஷப்படுத்திருப்பேன். எங்கிருந்தோ எங்களை தேடி வர்றாங்க மேடம். அப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நல்ல வார்த்தை, என்ன வாங்க பயப்படாதீங்க, நல்ல வைத்தியம் பண்ணி கொடுக்கறோம், தைரியமா இருங்க, இந்த வார்த்தை சொன்னாவே பாதி சரியாயிருக்கும். சந்தோஷம்ங்கிறது ஒரு கடையில கிலோ கணக்குல வாங்குறதுல சந்தோஷம், கிலோ கணக்குல நீங்க பாதாம் அனுபவம் வாங்கலாம், சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ளேயே உண்டாக்கணும். சந்தோஷம்ங்கிறது யூ ஹாவ் டு ஜெனரேட் ஃப்ரம் யுவர் ஓன் ஹார்ட்.
1: இப்ப 1974 2026 வரைக்கும் இன்னும் தொடர்ந்து உங்க பயணம் போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஆழ விருட்சமா வளர்ந்துருக்கு உங்களுடைய மருத்துவ துறையில நீங்க ஆற்றிய பணியா இருக்கட்டும், உங்களுடைய ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே. இந்த வளர்ச்சிக்கு நீங்க யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா? பொதுவா சொல்லிடுறேன், ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, உங்க வழிகாட்டி யார்?
2: வேலைக்கு பண்ணி போங்க, இந்த சீக்கிரட் கேக்குறீங்களே, இருந்தாலும் சொல்றேன், ஓபனா சொல்றேன். மனுஷனா பிறக்கிறதுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், அதனால நம்மளை உண்டாக்கிய கடவுள் நமக்கு நல்ல கை காலு கூணும் குருடும் இல்லாம நம்ம உண்டாக்கி இருக்காரு, அதாவது ரோல் மாடல் கிடையாது, அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்ல, என்ன உண்டாக்கிய ரெண்டு பேர் இருக்காங்க, அம்மா பேரு ருக்மணி அம்மா, எங்க அப்பா பேரு கோவிந்தசாமி நாயுடு, அவங்கதான் எங்களுக்கு கடவுள். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் இஸ் ஃபாதர், வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், வெஜிடேரியன். கடவுள் லட்சக்கணக்கான தினம் பிறப்புல மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியும். You can make somebody happy, you can make somebody laugh, only a human being can make somebody laugh.
1: டாக்டர், இப்ப வந்து மருத்துவம் வந்து ஒரு தொழில் மட்டும் இல்ல, அது ஒரு சேவை அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டே வரீங்க. இந்த எண்ணம் வந்து உங்க மனசுல எப்போது எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்களேன்.
2: April 5, 1943 நான் பிறந்தேன். 1945 நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம, ஹை ஃபீவர், 106, then I was unconscious for 1 hour. பெப்ரவரி ஃபிட்ஸ் சொல்றது, ஃபிட்ஸ் வந்தது. எங்க ஊர் 500 கிராமம், இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர். 1945 எங்க டாக்டர், டாக்டரே கிடையாது. சோ எங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டா, ருக்மணி அம்மாவுக்கு அழுக, பையனுக்கு கொதிக்குதே, பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு ஒரு பயம், அப்பாவுக்கு தைரியம், இவன் பையன் பிழைச்சுக்குவான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல போய் விபூதி எடுத்துக்கொண்டு நெத்தில தழுவினார். முருகா முருகா முருகா முருகா, இவனை பிழைக்க வச்சா இவனை டாக்டர் பண்றேன்னு 2 வயசுலயே ஹி ப்ராமிஸ் லார்ட் முருகா. இவங்க குடும்பத்துல 60 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
1: அப்பாவோட வேண்டுதல் முருகன் அதை
2: நிறைவேற்றி கொடுத்தாரு. இந்த முருகனுக்கு எனக்கு அப்பாவை பிடிக்கும், முருகனுக்கு என்னை பிடிக்கும். அப்போ என்ன ஆகி போச்சு, என்ன வைத்திய நாராயணன் மாச்சிட்டார். லைஃப்ல ஒரு டாக்டர் ஆகணும்னு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும், ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களை தொடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் அன்பு காமிக்கணும்னு நினைச்சாரு. தென் ஹி பிகேம் அ மதர். அப்புறம் ஹி வாண்டட் டு பீ இன் எவ்ரி பிளேஸ் தேர் இஸ் சஃபரிங். எப்பெல்லாம் அங்க தொந்தரவு இருக்கோ அப்போ அங்க இருக்க விரும்பினார். ஹி பிகேம் அ மெடிக்கல் டாக்டர், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் சொல்லிக்கலாம், டாக்டரும் இருக்கலாம் நர்ஸ் இருக்கலாம், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம்.
1: உண்மைதான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன், ஒரு மருத்துவருக்கு முக்கியமான குணம் என்னவா?

0: இருக்கும். அறிவா திறமையா மனித நேயமா?
1: ஒரு மனுஷனுக்கு இஸ் அ குட் மேன் அப்படின்னா ஹி மஸ்ட் பி சின்சியரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், போய் பேசக்கூடாது. சின்சியரா இல்லைன்னா டாக்டர் ஆகக்கூடாது. If you are not a sincere doctor, nobody will come to you. If you have not read anything yesterday, you are uneducated today. சாகர வரைக்கும் படிக்கணும். டாக்டர்ங்கிறது தினம் புத்தகத்தை படிக்கணும். வாழ்க்கையில மற்றவர்களுடைய துன்பத்தை குறைக்கணும்னா லேட்டஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியணுங்களோ. நான் பாஸ் பண்ணது 1964, 1968 எம்எஸ் பாஸ் பண்ணேன், 1972 அமெரிக்கா போனேன், 1974 வந்து இங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு 52 வருஷம் ஆச்சு, இன்னும் படிக்கிறேன். இன்னைக்கு 3:30 எந்திரிச்சு படிக்கிறேன்.
0: பெரிய விஷயம் டாக்டர்.
1: இல்ல படிக்கிறது மறந்தேன்னா நம்ம பேக்வர்ட் பேக் நம்பர். படிக்க தெரியலன்னா அதாவது ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஏழையாக இறப்பது தவறு. ஏழையாக பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவில் படிக்கணும். அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? எங்கேயோ அவங்க வாத்தியார் வீட்டுல போய் படிச்சாரு. கரண்ட் அங்கதான் இருந்தது, கையில பணம் இல்ல. 10 ரூபாய்க்காக வேண்டி வீடு வீடா பேப்பர் போட்டார். பேப்பர் பாய் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. படிப்பு
0: படிப்பு அவர் கையால நீங்க பத்ம விருது வாங்கியிருக்கீங்க. அது அவருடைய நினைவை வந்து நீங்க ஒரு ரெண்டு வார்த்தையில பகிர்ந்துக்கோங்க.
1: ராசி இருக்கணும்னா ராமேஸ்வரத்துல பறக்கணும், இல்லைன்னா காசியில பறக்கணும். அவர் ராமேஸ்வரத்துல பிறந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போறதுக்கு காரணமே அவரு எந்த உயரத்துக்கு 85 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. எப்ப ஆரம்பிச்சாரோ ஒரு 4 கோடி குழந்தைகளை பார்த்திருப்பாரு. இந்தியா பை 2020னா அது எப்படி பெரிய நாடாக மாற வேண்டும் ஒரு 20 ஃபார்முலாஸ் வச்சிருந்தார். படிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, போய் பேசக்கூடாது, கடவுளை கும்பிடணும், பெரியவர்கள் மதிக்கணும், பெரியவர்கள் சொல்லப்படுத்தி நடக்கணும்.
0: உயர்ந்த லட்சியத்தோட வாழ்ந்தவர்.
1: அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அவர் தடம் பதித்தார். இப்படிதான் இருக்கணும், மனுஷனா இருந்தா இப்படிதான் இருக்கணும், ஒரு பிரசிடண்டா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாரு. வாழ்க்கையில பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். அவர் இறந்தப்போ ஒரு 2 லட்சம் பேனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு கடை திறக்கலீங்க, ரோடோரத்துல இருக்க டீ கடை கூட முடிந்தாங்க. எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2005 கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், பினாக்கிள் ஆஃப் க்ளோரி ஃபார் மீ. அதாவது அவுட் சைட் சென்னை தமிழ்நாட்டுல முதல் பட்டம் வாங்குது நான் தான். எங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சுமார் ஒரு 1 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க. ஒரு 6 பேருக்கு தான் இந்த பத்மஸ்ரீ பட்டம் கிடைச்சது.
0: பெரிய கௌரவம்,
1: ரொம்ப கௌரவம்.
0: அந்த கௌரவத்தால நம்ம கோயம்புத்தூருக்கும் கௌரவம், எங்களுக்கும் கௌரவம். நீங்க இங்க வந்ததுல அது மட்டும் இல்ல, நீங்க அந்த லோடிங் டோஸ் ஒன்னு சஜஸ்ட் பண்ணி எல்லா அலுவலகத்துல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இல்லையா? அது நீங்க சஜஸ்ட் பண்ணது தானே?
1: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த லோடிங் டோஸ் பத்தி பேசினேன். லோடிங் டோஸ்னா என்ன? உங்க பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய முதல் உதவி மாத்திரை. எதுக்காக வைக்கணும்? யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு முதல் உதவி டாக்டர் பாக்கெட்ல வச்சுக்கிறது. நெஞ்சு வலி வருது, உடம்பெல்லாம் வேகுது, தலை லேச சுத்துது, வலி இடது கைக்கு போகுது, வலி முதுகுக்கு போகுது, கழுத்துக்கு வருது, ஹார்ட் அட்டாக் தான் அது. அப்படி அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அதாவது கோல்டன் அவருங்கிறது 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக், ஒரு பிரசவ வலி வருது, 1 hourக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனா இந்த மாத்திரை என்ன பண்ணணும்னா இந்த கோல்டன் அவரை 3 hoursஆ இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, இசிஜி எடுப்பாரு, எக்கோ கார்டியோகிராஃப் பண்ணுவாரு, ஆஞ்சியோகிராம் பண்ணுவாரு, ஸ்டென்ட போட்டுவார். 8000 பிரைமரி ஹெல்த் சென்டர் தமிழ்நாட்டில். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் 100 லோடிங் டோஸ் வைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்லயே 4500 பேஷண்ட்ஸ் வேர் சேவ்டு. பேஷண்ட் உயிரோடு வந்தா தான் நமக்கு ஆஞ்சியோகிராம் பண்ண முடியும்.
0: அதனால பெரிய சஜஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க.
1: ஐடியா இஸ் லைஃப்ங்க.
0: ஆமா, உண்மைதான் டாக்டர். அதாவது வரும் தலைமுறைக்கு நீங்க விட்டு செல்லும் செய்தி, சொல்ல விரும்பும் செய்தி என்னவா இருக்கும்?
1: நான் 1964 பாஸ் பண்ணேன், 74 ஹாஸ்பிட்டல் கட். அந்த 10 வருஷத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் இஸ் டு லேர்ன், தென் யூ கேன் ஏர்ன். தி சீக்ரெட் ஆஃப் பிகமிங் ஐகானிக் டாக்டர். சாதாரண மக்களுக்கு நீங்க உதவிகள் பண்றீங்களா? ஏழைகளுக்கு உதவி பண்றீங்களா? அரசு திட்டத்துல நீங்க பைபாஸ் சர்ஜரி பண்றீங்களா? ஏழை மக்களுக்கு உங்க சேவை கிடைக்குமா? தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க பாரு, அதே தர்ம சிந்தனை. வைஷ்ணவன்ங்கிறது யாரு?
0: பிறருடைய துன்பம் தனது என்னும் பெருங்குணம் தமனே வைஷ்ணவன்.
1: கரெக்ட். மற்றவன் படும் கஷ்டத்தை நமது கஷ்டமாக கருதி அதுக்கு ஏதாவது செய்ய முற்படுகிறான, அவன் தான் வைஷ்ணவன், அவன் தான் மகிஷ்ணவன். புதிய தலைவருக்கு என்ன சொல்றேன், தொடர்ந்து வேலை பண்ணும். அதாவது நான் 18 மணி நேரம் வேலை பண்றேன். 18 மணி நேரம் வேலை பண்ணதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் போய்க்கும். எப்ப வியாதி வரும்னு தெரியாது. அது ஞாயிற்றுக்கிழமை வரும், தீபாவளி இன்னைக்கு வரும், கிறிஸ்மஸ் இன்னைக்கு வரும். நான் ஆரம்பிச்சு இந்த 52 வருஷத்துல லீவுன்னு எடுக்கிறது இல்லை. ஏன் லீவ் எடுக்கணும்? அவசியம் இல்ல. கடவுள் லீவ் எடுக்கிறாரா?
0: நல்ல கேள்வி கேட்டீங்க.
1: கடவுள் லீவ் எடுக்கிறாரா?
0: இல்ல.
1: போலீஸ்காரன் ஒரு நாள் லீவ் எடுத்தாவே திருடர் உள்ள வந்துடுறான்.
0: ஆமா.
1: அந்த

0: இருக்கான் பாருங்க, மிலிட்டரிக்காரன், அவன் லீவ் எடுத்தா சைனாக்காரன் உள்ள வந்துருவான். போலீஸ்காரன் பார்த்தா சல்யூட் அடிக்கிற ஆளு, எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறான், காலை தொட்டு கும்பிடுறான். இது பெரிய தொழில் இல்ல, இது பெரிய ஒரு சேவை. சொன்னீங்க மருத்துவ சேவை, அது கடவுள் கூட பேச மாட்டாரு. கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் பேசுறாரா? அப்ப நாம தானே பேசுறோம். கைய புடிச்சு என்ன சொல்றோம், பயப்படாத, தைரியமா இரு, நாங்க பண்றோம், நல்ல வைத்தியம் பண்றோம்.
1: உங்க வாழ்க்கைய ஒரே ஒரு வாக்கியத்துல உங்களால சொல்ல முடியுமா?
0: அதாவது இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, மற்றவர்களுக்காக சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அவர்தான் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு சேவை செய்யறவன் தான் மனுஷன், தனக்காக வேலை செய்யறவன் சுயநலவாதி. நாங்கெல்லாம் பொது நலம் கருதி, தி பர்சன் ஹூ இஸ் அ டாக்டர் ஹி மஸ்ட் ஹேவ் தி ஈகிள்ஸ் ஐஸ். நோயாளிக்கு என்ன வியாதின்னு நான் 10 அடி தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கேன். தி டாக்டர் ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன், சிங்கம் மாதிரி இருக்கணும் மனசுல. சிங்கத்துக்கு ராஜா எப்படி இருக்கும், பெரிய யானை அடிக்கும் இல்ல? யூ ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன், தி ஐஸ் ஆஃப் அன் ஈகிள், அண்ட் ஹி ஷுட் ஹேவ் ஸ்பெஷல் சர்ஜன், ஐ ஷுட் ஹேவ் டெண்டர் ஃபிங்கர்ஸ் லைக் எ லேடிஸ். அந்த மாதிரி இருந்தா ஜெயிக்கலாம். பரந்த மனப்பான்மை இருக்கணும். பட்டர்ஃபிளை எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நீங்க அட்ராக்டிவா இருக்கணும். யானை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதே மாதிரி மலை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், காவேரி ஆறு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகணும், அப்பதான் நீங்க டாக்டர் ஆக முடியும்.
1: சிறப்பா சொன்னீங்க டாக்டர். அதாவது சிரித்த முகத்தோடு, மனித நேயத்தோடு, இப்பவும் மருத்துவத்துறையில சீரிய பணி ஆற்றிட்டு வர்றீங்க, தொடர்ந்தும் ஆற்ற போறீங்க. உங்களுடைய இந்த பணிக்கு வந்து என்னைக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது.
0: இல்ல மேடம், எனக்கு வயசு 84 சொல்றாங்க. அகார்டிங் டு மை பர்த் சர்டிபிகேட் 1943 பிறந்த 2026 83 இயர்ஸ் ஓல்ட் இன் மை ஏஜ், குரோனாலஜிக்கல் ஏஜ். பட் ஐ எம் ஆல்வேஸ் 24 இயர்ஸ் ஓல்டு. வயசு கம்மிங்க.
1: ஆமா,
0: வயசு கம்மி. ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப எங்கோட கேஜி ஹாஸ்பிட்டல் யாரும் ஓட முடியாது. நான் மாடிப்படி ஏறி இறங்குவேன், லிப்ட்ல போக மாட்டேன், ரேஸ் கோர்ஸில் ரவுண்ட் அடிப்பேன். உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். மனசு ஹெல்த்தியா இருக்கணும் என்ன பண்றது,
1: அது நீங்க தான் சொல்லணும்.
0: அது கொஞ்சம் சீக்ரெட் சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம், அந்த கடவுளை கும்பிடுறது. யாரு வந்தாலும் ஒரு கடவுள் தன்மையோட, கடவுள் தன்மைங்கிறது இறக்க குணம், எந்த பாகுபாடும் இல்லாம, இது என்ன ஜாதி எந்த மதம்னு கேட்காம, இவன் பாமர மக்களை பணக்காரனா பணம் இல்லானா, இப்படித்தான் நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு சாட்சி பின்னால் ஒரு அம்மா உட்காந்து இருக்கான், நான் பொய் சொல்ல முடியாது.
1: உங்களுடைய இந்த பணிக்கு என்னைக்குமே முற்றுப்புள்ளி இல்ல. நிலையத்துக்கு வந்து எங்க கிட்ட அவ்வளவு அழகா இத்தனை உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அழகா ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி டாக்டர்.
0: மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, மக்களுக்கு நல்ல விஷயத்துல கொண்டு போய் கொடுக்கறதா ஆகாஷ்வாணி. ஆகாசத்துல வந்து அந்த ஒலி முறையில வந்து அது ஊட்டியோ உத்தரகண்டோ குன்னூரோ வால்பாரியோ எல்லாரும் கேட்கலாம். அது எப்பவும் நான் பண்ணலாம். அதனால இங்க என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி.
1: தமிழ்நாடு முழுக்க இப்ப உங்களுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
0: நன்றி மறக்க கூடாது, அப்பா அம்மா மறக்க கூடாது, ஆசிரியர் மறக்க கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்க பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன் இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மத்த இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th August வருது,
1: நாளைக்கு
0: நாளைக்கு வருது. எப்படின்னா நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனா அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% ஆஃப் தி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட். அறியாமையிலிருந்து சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேல பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இந்தியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: நேயர்கள், இதுவரை கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் சௌமியா வெங்கடேசன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ்.

0: பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்கள். மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: JSW Neo Steel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW Neo Steel Pure TMT கம்பிகள்.

0: தனித்தனி பிரிவுகளில் கிள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: JSW Neo Steel TNT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW Neo Steel Pure TNT கம்பிகள்.
2: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 4:07.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500 8420.
8: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நாம் இணையும் இந்நிகழ்ச்சி விடை தேடும் வினாக்கள். இந்த நிகழ்ச்சியில குறிப்புகளோட நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு விடை சொல்லி உங்களுக்கு பரிசு பாடல் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணணும். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களை அழைத்து நாங்கள் கொடுக்கிற குறிப்புக்கான பதிலை சரியா சொல்லி உங்களுக்கான பரிசு பாடலை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பரிசு பாடல் வேணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக 7 நாட்களுக்கு முன்னாடி பதில் சொன்னவராக இருந்தால் மட்டும்தான் பரிசு பாடல் கொடுப்போம்.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
17: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
16: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
18: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
19: முழங்கால்ல வலி.

மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: எளிய தவணை வசதி தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: நான்கு மணி 18 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை தேடும் வினாக்கள். நம்ம கூட சோழராணி இருக்காங்க. வணக்கம் சோழராணி.
10: வணக்கம் சீதா. நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப லேட்டாவே வரோம், அதனால குறிப்பை ரொம்ப வேகமா கொடுத்துடலாம் நினைக்கிறேன்.
9: இப்ப முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாமே.
10: கொடுத்துடலாமா? அதாவது நம்ம வந்து இப்ப விண்வெளியில வந்து நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு விண்வெளி வீரரை பத்தி தான் நம்ம பேச போறோம். இவர் வந்து சிறு வயதுல இருந்தே விமானங்கள் மீது நிறைய ஆர்வம் கொண்டிருந்த ஒரு விண்வெளி வீரர். இவர் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதரும் கூட. இவரோட பயணம் வந்து பாத்தீங்கன்னா 108 நீடிச்சிருக்கு. இவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்க போறோம்.
9: சரிங்க, முதல்ல நம்ம கூட இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
10: வணக்கம். யார், எங்க இருந்து?
11: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
10: கோபாலையா, பதில் சொல்லலாங்களா?
11: ஆம்ஸ்ட்ராங்.
10: ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்கய்யா. நல்ல முயற்சி, நன்றி
9: ஐயா. அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
12: வணக்கம்.
9: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
12: என்எம் துரை, நாகசந்திரன் பேசுறேன்.
10: ஐயா உங்களுக்கு பதில் தெரியுங்களா இல்ல குறிப்பு கொடுக்கலாங்களா? சோவியத் ஒன்றியத்தின் ஹீரோ அப்படின்ற உயரிய விருது வந்து இவருக்கு வழங்கியிருக்கிறாங்க.
12: அர்ஜுன் சர்மா.
10: அவர் இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
9: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
13: ஹலோ.
9: வணக்கம்.
13: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டில நவீன் பேசுறேன்.
10: நவீன், நிச்சயமா நீங்க பதில் சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லலாங்களா?
9: இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
14: மாலை
10: வணக்கம். சொல்வதையா? முத்து ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா? ஐயா இவர் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றவர்னு சொல்லலாம். அவர் இல்லைங்க ஐயா.
14: நன்றி.
9: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
15: வணக்கம்.
9: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
15: வள்ளார் தங்கசாமிங்க.
10: ஐயா பதில் சொல்லலாங்களா?
15: யூரி ககாரின்.
10: சரியா சொல்லிடுங்க ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
15: பாடல் வந்தீங்கன்னா கலங்கையிட்டால் ஒரு மாது அப்படிங்கிற பாடல், மைத்தியனை கதலைங்கிற படத்துல வர பாடல்.
9: சரிங்க ஐயா, கொடுத்துடலாம். எப்படிங்க ஐயா விடை கண்டுபிடிச்சீங்க?
15: ஆமா, நம்ம எல்லாமே

0: சரிங்க ஐயா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்க ஐயா. பதிலும் அழகா சொல்லி உங்களுக்கான பரிசு பாடலையும் வெற்றி பெற்றுட்டீங்க. இதை பத்தி நான் இன்னும் குறிப்புகளை வந்து சோழராணி
1: இப்போ
0: சொல்லுவாங்க,
1: ஏன் சீதா
0: கேட்கலாம்.
1: இந்த கேள்வி நம்ம எடுத்தோம்னா, நாளைக்கு நம்ம நாட்டோட சுதந்திர தின விழா இல்லையா? ஸோ இவர் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர். முதல்ல வந்து விண்கலத்தில் வந்து நம்ம வந்து பூமியை சுற்றி வந்தார் இல்லையா? உலகின் முதல் விண்வெளி வீரர் தான் வந்து யூரி ககாரின். ஏன் வந்து இந்த கேள்வி எடுத்தோம் அப்படின்னா, விண்வெளியிலிருந்து ரஷ்ய வீரர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூரி ககாரின் வந்து இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் நிறைவு பெற்றதுனால அந்த வீரர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு நட்பு நீடுடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி நம்ம இன்னைக்கு கேட்டோம்.
0: கண்டிப்பாக சோழராணி, இது ஒரு அற்புதமான குறிப்பாகவும் இருந்திருக்கும், நேயர்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சதாகவும் இருந்திருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம
1: நேயர்கிட்ட போட்டுடலாமா
0: பாடல் கொடுத்துடலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
10: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
14: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
15: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
16: தொடர்புக்கு 9500848820.
17: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு

0: சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
1: JSW Neo Steel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர்ஸ் JSW Neo Steel Pure TMT கம்பிகள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
5: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
4: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
5: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
4: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
5: கண்டிஷன் அப்ளை.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
10: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நான்கு மணி 34 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் விடை தேடும் வினாக்கள்.
2: பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அடுத்தது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பாக இது ஒரு இடமா இருக்க வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன்.
2: இதுவும் வந்து ஒரு முக்கியமான இடம் தான். குறிப்பு கொடுத்துடலாங்களா டைரக்டா?
1: கண்டிப்பாக முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். கிராமத்திலிருந்து கல்யாணசுந்தரம் பேசணும்.
2: ஐயா உங்களுக்கான முதல் மூன்று குறிப்பு கொடுத்துடலாங்களா?
3: ஐயா
2: இது வந்து இந்தியாவின் பழமையான ஒரு வர்த்தக மையம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வியாபாரங்கள் நடக்கக்கூடிய உப்பு உரங்கள் கனிம பொருட்கள் இந்த மாதிரி வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடம். வெளிநாடுகளுக்கும் கடல் வழி வர்த்தகமாக இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இது என்ன இடம்னு கேட்குறோம்.
3: பாம்பே.
2: பாம்பே இல்லைங்கய்யா.
1: நன்றிங்க ஐயா இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. சோழராணி, நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான இடம்னு சொன்னீங்க. நிறைய வந்து வர்த்தகம் வணிகம் நடக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொன்னீங்க. அடுத்த நேயர் அதை கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
4: சேலம் மாவட்டம் குளத்தூர்லருந்து பழக்கடை குருநாதன் சுத்ராகண்ணன்.
1: சொல்லுங்க குருநாதன் ஐயா, விடை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்குங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கணும்
2: ஐயா. நாம இப்போ வந்து நம்ம தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு வர்த்தக மையத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம்.
4: அந்த காலத்துல நடந்தது அதானே கேக்குறீங்க?
2: நடந்தது இல்லைங்க ஐயா, நாங்க ஒரு வர்த்தக மையத்தை பத்தி
1: கேட்டோம். ஒரு இடம், ஒரு இடம்
2: பத்தி கேட்டோம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
4: பூம்புகார் கடல் கிடக்கண்ண.
2: இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா.
4: நன்றி.
1: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க தியாகராஜன் ஐயா, விடைகள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு குறிப்பு வேணுமா?
5: குறிப்பு

0: மேடம், இது வர்த்தக மையம்னா தூத்துக்குடியா இருக்குங்களா?
1: ஆமாங்க ஐயா, கரெக்டாக சொல்லிட்டீங்க.
0: ஆ,
1: வேற ஏதாவது குறிப்பு தெரியுங்களா உங்களுக்கு இதில்?
2: இப்போ இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய
0: என்ன மேடம், இது நம்ம வந்து எல்லா கப்பல்ல எல்லா பொருட்களும் இந்த தூத்துக்குடியில உள்ள
2: துறைமுகத்துல இருந்து வந்து
0: எல்லாம் வருதுங்க.
2: கண்டிப்பாங்க ஐயா,
0: அதனால நியூஸ் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இப்ப கூட ஒரு மின்சார வாகனங்கள் தயார் பண்றதுக்கு அது பக்கத்துல இடம் பார்த்து சரி பண்ணிட்டு இருக்காங்க.
1: சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க ஐயா. பாடல
2: சொல்லிட்டு சிறப்பு வாய்ந்த ஒரு துறைமுகம் தான். சமீபமா வந்து இது ஒரு சிறப்பு பெற்று இருக்கு, அதுக்காக தான் நாங்க வந்து இந்த கேள்வியை கேட்டோம். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க, இது குறித்த இன்னும் தகவல் வந்து சோழராணி சொல்லுவாங்க.
0: மேடம், எனக்கு வந்து மண் வாசனை படத்துல வந்துங்க.
2: சரிங்க ஐயா.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா பாண்ட பாட்டு, நல்ல அதை பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுங்கிறது பாட்டு.
2: சரிங்க ஐயா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் உங்களுக்கான பாடல் சொல்லுங்க.
1: சீதா, அதாவது ஏன் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டோம்னா, அதாவது ISO தர சான்றிதழ்னு இருக்கு இல்லையா, அந்த சான்றிதழ் வந்து நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற துறைமுகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க முதல் முறையாக. அந்த முதல் முறையாக பெற்றிருக்கிறதுனால தான் நம்ம இந்த கேள்வியை கேட்டோம். இது நம்ம தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கடல்சார் துறைமுகம்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது. முன்ன கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் இது ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இல்லை, இது வந்து நீங்களே சொன்னாதான் சிறப்பாக இருக்கும்.
1: அது ஒன்றும் இல்லை, வாமு சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம சுதந்திர தின விழா இல்லையா, அதனால வாமு சிதம்பரனாரோட இந்த துறைமுகத்துக்கு ISO சான்றிதழ் பெற்றிருக்குது இல்லையா, அதனால இந்த கேள்வியை நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கோம்.
2: சரிங்க சோழராணி, அடுத்ததாக நேயர் வந்து கேட்டிருந்த பாடலை கேட்கலாம். முன்னாடி ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம்.
1: கேட்கலாம்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
7: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
8: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலக குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை.

0: 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:47 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் விடை தேடும் வினாக்கள்.
1: சீதா, இப்போ அடுத்தது வந்து நம்ம டைரக்டாக குறிப்பை கொடுத்துடலாம்.
0: குறிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லணும்.
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0043 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0043 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
0: சரிங்க சொல்லுறாணி, இப்போ வந்து நீங்கள் முதல் 3 குறிப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம நேயர்களை இணைச்சிடலாம்.
1: இணைச்சிடலாமே, டைரக்டாகவே
0: கண்டிப்பாக.
1: வணக்கம்.
2: வணக்கங்க.
1: யார், எங்கிருந்துங்க ஐயா?
2: ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு மாறி பண்ணுங்க
1: ஐயா. உங்களுக்கு குறிப்பு கொடுக்கட்டுங்களா?
2: ரெடியாயிருங்க.
1: அதாவது வந்து நம்ம ஒரு பெண்மணியை பத்தி சொல்ல போறோம். இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கலைகள் இருக்கு இல்லையா, இவங்க வந்து ஒரு பாரம்பரிய மிக்க கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதுல ஒரு முக்கிய பங்காற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி கிராமப்புற மக்களிடையே இந்த கலையை வந்து பிரபலப்படுத்தியவர்னு சொல்லலாம். புராணம் மற்றும் நாட்டுப்புற கதைகள் இவரது நிகழ்ச்சிகள்ல ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த அம்மா பேரு என்ன? வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க சந்திரசேகர் ஐயா. உங்களுக்கு குறிப்பு தரணுங்களா? இவரதோட கலைத்திறனை வந்து பலரது கவனத்தையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்து இவரோட கலைத்திறன் இருக்கும்னு சொல்லலாம்.
3: இவர் எந்த துறைன்னு சொன்னீங்க?
1: இவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கதை அந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கிராம மக்களிடையே வந்து எடுத்து கொண்டு சென்ற ஒரு அம்மா.
3: என்னால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நேரத்தை வாய்ப்பு கொடுத்து
1: நன்றிங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: ரகுபதி ஐயா, பதில் சொல்லாங்களா ஐயா? ஐயா இவங்க வந்து டைரக்டா உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேங்க ஐயா. இவங்க வந்து பாரம்பரிய கலைன்னு சொன்னலையா, பொம்மலாட்ட கலையை வந்து உயிர்ப்புடன் வச்சதுல வந்து இவங்களோட பங்கு வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம்.
4: நன்றிங்க.
1: வணக்கம்
0: சோழராணி. அடுத்ததா என்ன குறிப்பு வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நான் வந்து என்னால விடை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன்.
1: உங்களுக்கு குறிப்பு கொடுத்துட்டா அப்புறம் வந்து நேயர்கள் என்ன பண்றது?
0: அப்போ எனக்கு கொடுக்க மாட்டீங்க.
1: உங்களுக்கு வந்து இறுதியா கொடுக்கறேன் ஒரு குறிப்பு.
0: சரிங்க சோழராணி. இப்ப நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
5: வணக்கம் மேம்.
1: வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து? இவங்களுக்கு வந்து சமீபத்துல வந்து ஒரு முக்கியமான விருது கொடுத்திருக்காங்க. தெரியுங்களா?
0: அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
6: வணக்கம்மா.
1: யார் எங்கிருந்துங்க ஐயா?
6: தருமபுரி மாவட்டம் ஏழை குணசேகர்.
1: ஐயா உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
6: ஐயா
1: இவங்களுக்கு வந்து 96 சொல்லாங்க ஐயா. அந்த வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. ஒரு இந்த கலையை, பொம்மலாட்ட கலையை வந்து மக்களுக்கு வந்து சிறப்பாக கொண்டு சென்றிருக்காங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சரியா சொல்லிட்டேங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்களுக்கு பாடல் என்னன்னு சொல்லுங்க ஐயா.
6: படம் நான் அடிமை இல்லை. ஒரு ஜீவன் தான் பாடல் தான்.
1: சரிங்க ஐயா, கொடுத்துடலாங்க ஐயா. உங்களுக்கு

0: ஏதாவது குறிப்பிட்டீங்களா?
1: ஆ, வந்தா 95 வயசு, 70 வருஷம் அந்த கலையில ஈடுபட்டு இருக்காங்க.
0: சரிங்க ஐயா.
1: பத்மஸ்ரீ விருதுலாம் வாங்கியிருக்காங்க.
0: சரிங்க ஐயா, உங்களுக்காக இந்த பாடல் போட்டலங்க ஐயா. நன்றிங்க.
1: நன்றிம்மா.
2: சரிங்க சொல்லுறாணி, ஐயாக்காக அவர் கேட்ட பாடல் பரிசு பாடல் கொடுத்துடலாம்.
0: கொடுத்துடலாம்.
2: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: JSW நியோ ஸ்டீல் TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வலிமையான கட்டிடத்தின் பின்னணியிலும் JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
8: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சீதா, நம்ம இப்போ விடை தடுவினாக்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம விறுவிறுப்பா ஒரு 3 க்வெஸ்சன் கேட்டோம் இல்லையா?
6: கண்டிப்பா சொல்லுறேன்.
5: முதல்ல வந்து விண்வெளி வீரர் யூரி ககாரினை பத்தி கேட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு கடல் சார் துறைமுகம் பத்தி கேட்டோம், தூத்துக்குடி துறைமுகம். அடுத்தது வந்து இறுதியா ஒரு கேள்வி கேட்டோம், ஒரு வயதான அம்மா பீமாவா ஷிலேக் யாத்ரா, அவங்க வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பொம்மலாட்டத்தை மூலியமா 96 வயசுலயும் வந்து நமக்கு வந்து கிராமப்புற கதைகளை வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி கேட்டோம்.
6: இந்த 3 கேள்விகளுக்குமே இன்னைக்கு நேயர்கள் பாத்தீங்கன்னா பதில் சொல்லி பரிசு பாடல்களும் வென்றிருந்தாங்க இல்லைங்களா?
5: நிச்சயமா, அதனால அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், முயற்சி செய்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோழராணி ராமகிருஷ்ணன்,
6: சீதாலட்சுமி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5:05. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேயர்கள், இனி கேட்கலாம் மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மௌன கீதங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.

0: தொடர்புக்கு 8985712345.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நிலையத்தில் நேரம் மாலை 5:12. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தர்மபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
11: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
10: 5000 GB டேட்டா,
11: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONTயுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
10: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
11: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
10: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
15: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுஃபேக்சரர். JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
16: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
17: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.

0: Viking Bunions and Briefs.
1: நிலையத்தில் நேரம் மாலை 5:21. மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிறமாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 84882.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: போலீஸ்,
10: மிஸ் சீமா?
9: ஆமாங்க,
10: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க,
9: இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம். நான் என்ன பண்ண? தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான், அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க. டிஜிட்டல் அரெஸ்டா? 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம். இவ்வளவு பணமா? சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான். ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்ன டிஜிட்டல் அரெ சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
11: ஹலோ மம்மா.
12: ஹாய்.
13: ஆர்பிஐ சொல்கிறது
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5:30. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஊமை விழிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5:38. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக டாக்டர் சிவா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி.

0: புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்
1: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
2: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்பு சாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
11: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
12: நிலையத்தில் நேரம் மாலை 5:44. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, NH ரோட், சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நிலையத்தில் நேரம் 5:50. மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக முரட்டு காலை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல். இதுவரை உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நவீன் மகேந்திரன். நேயர்கள், இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமொரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்குள்ள மூலவர் சுயம்புவாக தோன்றிய கருமாரியம்மன் ஆவார். இத்தலத்தில் நாகப்புற்றும் புற்றுமண்ணும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஆடி மற்றும் தை மாதங்கள் மற்றும் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் இங்கு ஏராளமாக காணப்படுகின்றன. அம்மனின் கருவறைக்கு அருகில் உள்ள புற்று மற்றும் அதில் வசிக்கும் கருநாகம் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம். அம்மனுக்கு பால், மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இக்கோவிலில் திருமண வரம், குழந்தை வரம் மற்றும்

0: நோய் நிவர்த்திக்காக பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தொடங்கி புரட்டாசி வரை தொடர்ந்து 12 வாரங்கள் இக்கோவிலில் விழா கோலமாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் மிக விமர்சையாக நடைபெறும். திருவிழா காலங்களிலும் குறிப்பாக ஆடி மற்றும் தை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற பால்குடம் மற்றும் தீச்சட்டி எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இக்கோவிலில் மாங்கல்ய தோஷ பரிகாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. செவ்வாய்க்கிழமைகளில் காலை 10 மணி அளவில் திருமண தடை நீங்கவும் மாங்கல்ய பலம் பெறவும் செய்யப்படும் சிறப்பு பரிகார பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. தை மாதத்தில் பிரம்மோற்சவமும் மாசி மகத்தன்று அம்மன் வங்காள விரிகுடா கடலுக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி செய்யும் வைபவமும் நடைபெறும். இத்தகைய சிறப்பு மற்றும் சக்தி வாய்ந்த தேவி கருமாரியம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இன்றிரவு 8:30 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. பண்பலையில் இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:10. நாம் இணையவிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். இனிமையான இசையை கேட்கக்கூடிய நேரம் தான் இசை மின்னல் நேரம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யுகபாரதி வரிகளில் கார்த்திக் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்கலாம் நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து. சிறகு இல்லாமலே நம்ம பறக்கக்கூடிய ஒரு இசையை கேட்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் டோல்கேட் மேற்கு தாதநாயக்கம்பட்டி நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 18 படி ஸ்ரீ வீர கருப்புசாமி 10ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருள்வாக்கு பெறுக.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
3: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, இந்த பாடலை கேட்டதும் உங்கள் மனசும் பறவை சிறகே இல்லாத பறவை போல் பறந்தது நினச்சிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் நம் மனதை கொள்ளை கொள்ள வரும் மின்னலான அந்த பாடல் யாருதுன்னா, கார்த்திக் சுசித்ரா குரலில், வித்யாசாகர் இசையில், காவலன் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
2: JSW Neo Steel TMT கம்பிகளின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். India's largest steel manufacturers, JSW Neo Steel Pure TMT கம்பிகள்.
3: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
4: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
3: துல்லியமான குரல் அழைப்புகள்,
4: அவசரகால SOS ஆதரவு,
3: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
4: நீடித்த நிலையான பேட்டரி,
3: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
4: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
0: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எங்கேயும் காதல் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 424,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்படவுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ்

0: 332 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடி கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
1: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஹர் ஹர் திரங்கா, ஹர் ஹர் திரங்கா.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் 100க்கணக்கான மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர்

0: ஊர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:41.
9: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஆடு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி லைஃப் சயின்ஸ் துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், வயது 40க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை சான்றிதழ்களுடன் நேரில் நேர்முகத் தேர்வில் பங்கேற்கலாம். இதற்கான முகவரி மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி மையம், பொட்டநேரி, சேலம், 636 4 5 3.

0: நேர்முகத் தேர்வு நாள் வருகின்ற 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு tanuvas.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய இராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. NCC ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் மொத்தம் 76 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். கூடுதல் தகுதி, தேசிய மாணவர் படையில் அதாவது NCC 2-3 ஆண்டுகள் பணி, சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 19-25. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 20/8/2026. மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசோசியேட் மாடலர்ஸ் பிரிவில் மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, டிப்ளமோ, BSc, BE, BTech ஆகிய பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.eil.co.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னை அருகே கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணு ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிட்டர் 46 இடங்களும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 22, சிஸ்டம் அட்மின் பிரிவில் 19, இன்ஸ்ட்ருமெண்ட் 18, எலக்ட்ரானிக் மெக்கானிக் பிரிவில் 15, வெல்டர் 14, பிளான் ஆபரேட்டர் 12 உட்பட மொத்தம் 200 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, ITI, பணிக்காலம் ஓராண்டு, ஸ்டைபண்டு மாதம் 10,560 முதல் 11,040 வரை. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 19/8/2026. மேலும் விவரங்களுக்கு igcar.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெடிக்கல் ஆபீசர் பிரிவில் மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, MBBS, BHMS, MD, MS ஆகிய பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 18/8/2026. மேலும் விவரங்களுக்கு ONGCIndia.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ கல்விக்கடன்

திட்டத்தின் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு பட்டியலின மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாயும், பழங்குடியின மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரையும் கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மற்றும் பிற விவரங்களுக்கு தர்மபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனோஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க நவம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிறைவு பெற்றது அறிவிப்புகள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம்.
4: ராமச்சந்திர கவிதா அவர் சொல்றாரு, நான் நல்ல பாட்டு எழுதிட்டு போய் யார்ட்டையாவது கொடுத்த பொருள் கேட்கலான்னு போவேன். அப்படி நான் நடந்து நடந்து நடந்து என் காலில் புண்ணு வந்துருச்சப்பா. சரி இது இருக்கட்டும். அடுத்ததா ஒவ்வொரு வீட்லேயும் போய் நான், அப்போல்லாம் வீட்டு வாசப்படி சின்னதாக தான் இருக்கும், குனிஞ்சு தான் உள்ளே போகணும். இன்றைக்கும் உண்டு, அதாவது உள்ளே வர்றப்ப ஆணவமாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு உள்ளவா அப்படின்னு அந்த புறவலர் சொன்னார்னா, இவர் போகிறப்ப தலை சில சமயம் முட்டிடுவான். காலில் புண்ணு பத்தாதுன்னு தலையில் வேற புண்ணு. சரி பரவாயில்ல, இதையும் தாங்கிக்கலாம். இதையும் தாண்டி உள்ளே போனால் சிலர் தான் பணம் கொடுப்பாங்களே தவிர, பொருள் கொடுப்பாங்களே தவிர, மற்றவங்கள்லாம் மனநோக பேசுவாங்களாம். இதெல்லாம் பாட்டா, ஏன் புலவா நீ எல்லாம் வேலைக்கு போனேன்ன அப்படின்னு சொல்கிறப்ப நெஞ்சு புண்ணாகுமா. பாருங்கள், நடந்ததுனால காலில் புண்ணும், முட்டுண்டதுனால தலையில் புண்ணும், அவர்கள் சொன்ன சொற்களால் நெஞ்சில் புண்ணும் எனக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் தான் நம்ம சொன்ன உடனே கேட்டு ஏதாவது கொடுப்பார். ஏன்னா அவர் தான் தமிழ் சக்கரத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இல்லையா. அப்படின்னு நினச்சி சிவபெருமான்கிட்ட போய் சொல்ல போனாராம், ஐயா இப்படிலாம் காலில் புண்ணு தலையில் புண்ணு நெஞ்சில் புண்ணியா, என்ன செய்யட்டும், வறுமையாக இருக்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே சிவபெருமான் சட்டுன்னு என்ன பண்ணாரா, ஆமாப்பா உன்னே மாதிரி தான் எனக்கும் உடம்பெல்லாம் புண்ணுப்பா. எப்படின்னு கேட்குறியா, நான் இந்த மதுரையில் வந்திக்கிழவிக்கு உதவி செய்ய போனா அந்த பாண்டிய மன்னன் என்னை முதுகில் அடிச்சு விட்டான்ப்பா. இங்கேரே முதுகில் புண்ணு இருக்குப்பா. அது பரவாயில்லன்ட்டு நான் அந்த புண்ணோடு இருந்தபோது இந்த கண்ணப்பண்ணு ஒரு வேடை அவன் வந்து என்ன பண்ணிட்டான், காலில் மிதிச்சு கண்ணில் புண்ணாக்கிட்டான். இந்த புண்ணோடு இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் பண்ணப்ப நான் அதை கொடுக்க போய் அவனோட சண்டை போட வேண்டியாகி போச்சு. அவன் என்ன பண்ணிவிட்டான், என்னை வில்லுலேயே அடிச்சுவிட்டான். உன்னையாவது சொல்லில் தான் அடித்தாங்கிற, என்னைய வில்லில் அடிச்சு விட்டாங்கப்பா. அப்போ பாரு, நானும் உன்னை மாதிரி தானே இருக்கேன், என்ன செய்யட்டும்னு சிவபெருமான் ராமச்சந்திர கவிதாயத்தை கேட்டாராம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பாட்டு. இந்த பாட்டை பாருங்கள். வஞ்சகர்பால் நடந்தலைந்த காலில் புண்ணும், வாசல் தோறும் முட்டுண்ட தலையில் புண்ணும், செஞ்சொல்லை நினைந்து உருக நெஞ்சிற் புண்ணும், தீருமென்றே சங்கரன்பால் சேர்ந்தேனப்பா. கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும் வேடம், கொடுங்காலால் உதைத்த புண்ணும், கோபமாய் பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும்,

0: ஆரென்றே காட்டி நின்றான் பரமன் தானே. இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குது. சிவபெருமான் பொருள் கொடுப்பார், பொண்ணும் கொடுப்பார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் தன்னை அப்படின்னு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தட்டு போய் பொருள், ஒருத்தட்டு போய் ஆடை, ஒருத்தட்டு போய் உணவெல்லாம் கேட்க வேண்டாம். அப்படியே கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிவபெருமான் தான் இருக்கார்ல, எல்லாம் கொடுப்பாருங்கிறார். தம்மையே புகழ்ந்து இசை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் எம் புலவீர்கால். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலும் இடர் கிடருமால். அம்மையே சிவலோகம் ஆளுதற்கு யாதும் ஐயுறவில்லையேன்னு சொல்கிறார்னா, இத்தகைய சிவபெருமான் தான். இவருக்கும் தெரியும் ராமச்சந்திர கவிராயிருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வஞ்சக புகழ்ச்சியாக பாடுறார். எங்கள் சிவபெருமான் எல்லாம் கொடுக்குறவர் தான், ஆனால் நான் போய் இப்போ என்னுடைய காயத்தெல்லாம் காட்டினோடனே, நான் காட்டினது சிறுகாயம்னா அவர் காட்டினது பெருங்காயம். அதனால் இது இப்படிலாம் இருக்குங்கிறத ஒரு வறுமையை கூட நகைச்சுவையோடும் வஞ்ச புகழ்ச்சியோடும் சொல்லத்தக்க பெருமை ராமச்சந்திர கவிதையருக்கு உண்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

நேயர்கள் இனி கேட்கலாம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இதுவரை ஒலித்தது தேசபக்தி மெல்லிசை பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும்

அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத்தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு C.P. ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
அசாமில் 1000-க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்

தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: பொதுத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2 தேதி தொடங்கி 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:10:25 ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவுலா வருவது தேசபக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமிர்தா பாடியுள்ள பாடல்.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: இனி தொடர்வது தேசபக்தி திரையிசை. பாரத விலாஸ் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா எல்லாரியஸ்வரி குழுவினர் பாடியுள்ள பாடல்

நேரம் 8:36 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேசபக்தி திரையிசை. அடுத்த பாடல் ஜோஷ்வா ஸ்ரீதர் குரலில் நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்திலிருந்து.

0: Department calls for responsible use of natural resources for future generations. Nation to celebrate 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi to lead the celebrations from the iconic Red Fort. 78 gallantry awards announced for Defence Forces and Central Armed Police Forces personnel. And flood situation remains grim in Odisha due to relentless monsoon spell. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து தன் போக்கில் வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டில் வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏத்தணும்ன்ற உணர்வு இருக்கணும். ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
5: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏற்றணும், மாலையில் அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறணும். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்காக அதனுடைய மேலே எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி ஏற்றக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்திலையோ முக்கா கம்பத்திலையோ ஏற்றக்கூடாது, முழுசாக அந்த கம்பத்தில் தான் ஏற்றணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்குது, அது வந்து கடையில் வந்து ப்ராப்பராக அவங்களே வந்து தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில் கிடைக்கும், நல்ல கொடிகள், நல்ல துணியில் செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏற்றலாம். அதை வந்து ஏற்றுவதற்கான வீட்டில் கம்பு இருந்தால் கூட போகிறோம், நீங்கள் வீட்டினுடைய மாடியில் கொம்பு ஏற்றி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏற்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, மரியாதை இருக்குது. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்க கூடிய இடமா பார்த்ததை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
4: இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொடியோட கலர்லேயே வந்து நான் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளாக் கோடு வந்து என்ன சொல்லுதுன்னா கொடியை வந்து மேசை விரிப்பாவோ ஆடையாவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய அறிவுரை என்ன சார் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை?
5: கொடியை கொடியாக மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து நீங்கள் சட்டையாக போடுறேன் வேறு மாதிரியான ஒரு மேசை விரிப்பாக பயன்படுத்துறதெல்லாம் கூடவே கூடாது. எந்த வகையிலும் அந்த மூணு வண்ணம் வந்து ஒன்றா சேரும்போது அந்த மூணு வண்ணத்தின் நடுவில் அசோக சக்கரம் சேரும்போது அதற்கு பொருள் வேறு. அது வந்து வழக்கமான துணி அந்த இடத்துல அது வழக்கமான துணியாக இல்லை. அந்த இடத்துல அந்த துணிக்கான ஒரு இடத்த வந்து அது கடந்து அது ஒரு தேசியத்திற்கான அடையாளமாக மாறிப்போச்சு அப்படின்னும் போது நீங்கள் இயல்பாகவே அதற்கான ஒரு உரிய மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை நான் வந்து சட்டையா தச்சு போடுவேன் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து ஃப்ளாக் கோடும் அதுதான் சொல்லுது. ஆக்சுவலாக அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டு தான். அதில் என்னென்னா நம்ம ரொம்ப சில விஷயங்களை புனிதமாக வைத்துக் கொள்வது தவறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து கொடி என்பது ஒரு புனிதம், நாம் வந்து அதை மதிக்கிறோன்றதுக்கும் அது நமக்கு ஒரு வரலாற்றை சொல்கிறது என பார்க்கும்போது அந்த அடையாளத்தை எந்த வகையில் நாம் கொச்சைப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதற்குரிய கௌரவம் என்னவோ அதற்குரிய வழிமுறை என்னவோ அந்த கொடியை ஏற்றி அதற்கு முன் நின் வணங்குவது மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே தவிர அதை நீங்கள் விதவிதமாக பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக இல்லை.
4: நிச்சயமா சார். இப்போ இந்த இயக்கம் வாயிலா மக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்? மக்களுடைய பங்களிப்பு இதுல என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
5: மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவங்களால நிச்சயமாக வீட்டுல முடியும் போதெல்லாம் அந்த கொடியை ஏற்றி குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் கொடியேற்றுவது என்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அவசியம். ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து இந்த அடையாளம் இந்த ஒரு கேம்பெயின்றதனுடைய ஒரு ஹோல் அர்த்தமே என்னன்னா நாம் தேசியத்தை மீட்டெடுப்பது தான். அந்த தேசியத்தை

0: மீட்டெடுப்பது என்பது நம்முடைய பார்வையில் அந்த கொடி படும்போதெல்லாம் நமக்கு நமக்குள்ளான சிந்தனை, நம் நாட்டை பற்றிய சிந்தனை, நம்முடைய தலைவர்களை பற்றிய சிந்தனை, நம்முடைய முன்னோர்களை பற்றிய சிந்தனை, நாம் அடைந்த இந்த வளர்ச்சிக்கான வித்து எது என்பதை பற்றிய சிந்தனையை நாம் வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும். அது பள்ளியானாலும் சரி, கல்லூரியானாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த ஒரு சுதந்திரத்தினுடைய மகிமையை, மகத்துவத்தை நாம் வந்து மீண்டும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் இதை நான் பார்க்கேன். ஒன்றும் இல்லை, நாம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாம் வந்து இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் சாத்தியமாகி இருக்குமா? நீங்கள் நம்முடைய அண்டை நாடுகள் பலதிலே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மோடு சுதந்திரம் வாங்கிய ஒரே காலகட்டத்தில், ஒரே நாளில், ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கிய சுதந்திரம் வாங்கிய நாடு கூட இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களால் வந்து முழுமையாக வந்து தங்களுடைய சுதந்திர காற்றை இன்று வரைக்கும் அவர்களால் சுவாசிக்க முடியவில்லை. அப்போ நமக்கு முன்னாடி சுதந்திரம் பெறாமல் அல்லது பெற்று அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் ராணுவ ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 80 ஆண்டுகளாக நம்ம சுதந்திரத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறோம். அதன் வாயிலாக வளர்ச்சியையும் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சி, இந்த முன்னேற்றம், நம்முடைய பிள்ளை எப்படி இருந்திருக்கிறார், நம்ம தாத்தா எப்படி இருந்திருக்கிறார், நாம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம், என்ன விதமாக வளர்ந்து வந்திருக்கோம், இந்த சிந்தனைகள் மட்டுமே தான் நம்மை நம்முடைய சுதந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எதையெல்லாம் மறந்து போய்விட்டோமோ, இதெல்லாம் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் ஒரு வழி சொல்வார், இதெல்லாம் இயல்பாக ஏதோ எனக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் அல்லவா, இது இயல்பாக வந்துவிடவில்லை. இவையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னும், உயிரிழப்புக்கு பின்னும், ரத்தம் வேறுமா நடந்த பல்வேறு போராட்டத்துக்கு பின்னால் தான் கிடைத்திருக்கிறது. அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது கண்ணெதிரில் நடந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த வளர்ச்சியை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இந்த வளர்ச்சி எனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றாலே போதும், நீங்கள் தேசியத்திற்கு நிச்சயமாக பங்களிப்பு செய்வீர்கள். அப்ப இயல்பாகவே இந்த தேசியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப மாட்டீர்கள். இவையெல்லாம் தேசியத்துக்கு விரோதமானவை, இவையெல்லாம் தேசியத்தை மறுப்பவை, இந்த தேசிய உணர்வுக்கு எதிரானவை, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை, இவையெல்லாம் செய்தால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அவை ஒரு நியாயத்தை கற்பிக்காது. அந்த நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்றால் நான் எந்தெந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது என்ற ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? 80 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவையெல்லாம் தேசியம் என்ற உணர்வுக்கு மாற்றாக இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன என்பதை இனங்காண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த இனங்காணுவதற்கான அடிப்படை புள்ளி என்ன? நாம் அடைந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது, எதனால் சாத்தியமானது, எப்படி இதையெல்லாம் நடைபெற்றன என்ற கேள்விகளை எழுப்பி கொண்டால், இதனால் இதை மறுக்கக்கூடிய, இதை கெடுக்கக்கூடிய, இதை வந்து மலினப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் நிச்சயமாக நம் கண்முன்னே தெரியும். அப்பொழுது அவையெல்லாம் நீக்கப்பட வேண்டியவை, அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய, அந்த பக்கம் போகவே கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு தெளிவான சிந்தனை போக்கை உருவாக்கி கொண்டு எதை ஏற்க வேண்டும், எதை தள்ளி வைக்க வேண்டும் என்பதை பற்றி மிகுந்த தெளிவான பகுத்துணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், வளர்ச்சிக்கு அடிப்படையா எது இருக்கு அப்படின்னு பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த சுதந்திரம் தான் வந்து அதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத உங்களுடைய வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதல் நிகழ்வா வந்து வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டும் கொண்டாடப்படுது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தோட சேர்ந்து கொண்டாடப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: நமது ஒரு தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு ஒரு இதே மாதிரியான ஒரு அடையாள ரீதியாக மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி நாம் வந்து தேசிய கொடி நம்மை முன்னின்று வழிநடத்தியதோ, அதே மாதிரி நம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு கோஷமாக நிறுத்தியது வந்து அந்த வந்தே மாதரம் பாடல்தான். எல்லா போராட்ட காலகட்டத்திலும் அந்த பாடலை ஒழித்து கொண்டுதான் தேசிய போராட்ட வீரர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அது இயல்பாக அவர்களுடைய அந்த ஒரு முன்னணி கீதமாகத்தான் அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்போ அந்த முன்னணி மக்களை ஈடுபடுத்திய ஒருங்கிணைத்த அந்த கீதத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரெக்டாக இதே சமயத்தில் நாம் எப்படி தேசிய கொடியை கொண்டாடுகிறோமோ, அதே மாதிரி தேசிய கீதத்தையும் நாம் வந்து தேசிய பாடலையும் நாம் வந்து கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இந்த தேசிய பாடல் என்பது இதே காலகட்டத்தில் நம்மை ஒருங்கிணைத்த ஒரு மிக பொருள் செறிந்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரலாறு, இந்த தேசிய கொடிக்கு என்ன வரலாறு இருக்குதோ அதற்கு இணையாக இந்த அந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 150 ஆண்டுகளாக நம்ம வந்து அதனுடைய ஒரு வரலாற்றை, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எங்க எந்தெந்த விதமான ஒரு பயனை கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கும்போது, நாம் எப்படி வந்து தேசிய கொடிக்கு ஒரு அடையாளம் என்ற ஒரு இடத்தை நம்ம கொடுக்குறோமோ, அதே மாதிரியான இன்னொரு மகத்தான அடையாளம் நம்முடைய தேசிய பாடல். அந்த பாடலை இன்றைக்கும் நாம் வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நீங்கள் எல்லா இடத்திலும் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது நாட்டுப்பற்ற வளர்க்கக்கூடிய வகை

0: இதில் வந்து தேசிய கொடியும் தேசிய பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இன்றைய இளைய தலைமுறையிடையே இந்த இயக்கம் எந்த அளவுக்கு நாட்டுப்பற்றை உருவாக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க சார்?
1: அதாவதுங்க, எப்படி இது வந்துன்னா திருப்பி திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாகத்தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய தலைமுறைக்கு வந்து பல குடும்பங்களில் வந்து அவங்களோட அன்றாட பிரச்சனையிலேயே அவங்க உழண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை என்ன, அடுத்த கட்ட முயற்சி என்ன, இது எல்லாமே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான தேசிய பாடல் மீதோ அல்லது தேசிய சின்னத்தின் மீதோ எல்லாம் அவர்களுக்கு பெரிய அக்கறை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை எடுத்து சொல்லும்போது அவர் சட்டென்று நிற்பார்கள். இது எதுக்காக இதை சொல்கிறாங்க, இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது, ஓ இந்த வகையில் இது முக்கியமாக இருக்குது, இந்த முக்கியத்தை நாம் தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம். ஏன்னா காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருந்தலைவர்களுடைய வீடுகளெல்லாம் நாம் வந்து கடந்து போய் கொண்டே இருந்திருப்போம், இந்த தெருவில் தான் அவர் வீடு இருக்கிறதா என்று பல சமயங்களில் வந்து நம்ம திருப்பி பார்த்து கேள்வி கேட்கும்போது, ஓஹோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓ இங்கே தான் அவர் வாழ்ந்தாரா, இங்கே தான் அவர் இருந்தாரா அப்படின்னு நம்ம, ஏன்னா நாம் அந்த தெருவை பல முறை பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி நாம் இந்த மாதிரியான சுதந்திரத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. இன்னைக்கு நிறுத்தினாமாப்பா, இதெல்லாம் தான்ப்பா இதுக்கான அடையாளம், இந்த பாடல் இது, இது வந்து கொடி அப்படின்னு ஒன்று, ஓ இது வந்து நம்மளை வந்து அப்போது இதுதான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வச்சுருக்கா, இவ்வளோ தூரம் நம்ம தைரியமாக பேசுகிறோம், இவ்வளோ தூரம் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறோம், நம்ம வந்து கடுமையான ஒரு கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு வரும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இந்த அடையாளங்கள் தான். அப்போ இந்த அடையாளங்களை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனை வரும்போது இப்போ சிந்தனை வேறு விதமாக மாறும். இப்போ நாம் என்னத்தை உரிமைகள் பற்றி பேசி கொண்டிருக்கோமே, நம்ம கடமைன்னு ஒன்று இருக்கிறது இல்லைவா, அந்த கடமை என்ன, தேசியத்துக்கும் தேசத்துக்கும் நாம் என்ன கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த சின்னங்கள் நிச்சயமாக உதவி செய்யும். அப்போ என்னாகும், பல பேருக்கு இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு, இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சார முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
0: நிச்சயமாக சார், அதாவது நாட்டு மக்களிடையே அந்த நாட்டுப்பற்றை வந்து இன்னும் மேலோங்க செய்யவும், சுதந்திர போராட்டம் அதன் பிறகு நாம் அடைந்த வளர்ச்சி இதெல்லாம் பற்றி மீண்டும் வந்து ஒரு முறை அவர்களுக்கு வந்து உணர்த்தவும் கூட இந்த இயக்கம் வந்து முற்றிலும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராண கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
3: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
2: தொடர்புக்கு
3: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன் எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
2: தொலைபேசி எண் 0442-9-51-5449.
3: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18ஆம் தேதி.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் 100 விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில்

நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை

10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள் விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலைசிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம்

உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்புச் சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 2/3 பெண்கள் ஆவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில்

45% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும், தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை

0: அதற்கு முன்பு மே 7ஆம் தேதி நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.

நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடித்த காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நேரம் இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும்.

0: இணைப்பிலையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் வீட்டிற்கும் நிசதமான இரவில் சுதந்திரன வாழ்த்துக்களுடன் கோவை திருவாஞ்சாளர் நரசிங்கபுரம் என்கே கந்தசாமி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஐயா வணக்கங்க, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறீங்க. என்ன படத்திலிருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பதிபக்தி இருந்துங்க.
0: சரிங்க.
1: இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் சிஎம்எஸ் ஏபி சந்திரபாபு அண்ணியா அருமையான தத்துவ பாடல் இருக்கு ஐயா.
0: இது உங்களுக்கான
1: அனைவரும் நேயர்களுக்காக

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நிலையத்தில் நேரம் 10:07. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக, வணக்கம்.
7: திருப்பூர் மாவட்டம் திருமுகன்கோண்டி, மனவைக்கா சந்திரசேகர்.
6: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: படம் சின்னஞ்சிறு உலகங்க.
6: சரிங்க.
7: பாடல் சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன்.
6: இது உங்களுக்கான பாடல்.
7: நன்றி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:13. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படித்தால் மட்டும் போதுமா? திரைப்படத்தில் பொன்னன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:18. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். இரவு வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன்
0: சார். சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சந்திரோதயம் படத்திலிருந்து புத்தன் எஸ் காந்தி அந்த பாட்டு.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
6: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
5: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
6: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
5: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
6: கண்டிஷன் சப்ளை.

0: பயத்தில் நேரம் இரவு 10:24. இன்றைய சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் எளிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் அம்மா. என்ன பேரு, ஊர் சொல்லுங்க. சரிங்கம்மா, நலமா தான் இருக்கிறோம். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு படத்துல பூமாலையில்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:30. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம். ஈரோடு மாவட்ட பெருந்தறி வட்டத்தில் சாமிநாதன் பேசுறேன் சார். சொல்லுறதுன்னா வளர்ந்தவாச்சு.
0: சரி, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல்கள்
1: சார்? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் படத்திலிருந்து என்ன அருமை காதலிக்கும் சார்.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:34. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் மூலத்தூர்ல இருந்து ரவி சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? இன்னைக்கு பாசம் படத்துல இருந்து சார், பால் வண்ணம் பருவம் கட்ட தேன் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:39. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க. சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: குடியிருந்த கோயில் படத்துல இருந்து பாட்டு. ஆர்டருடன் பாடலை கேட்கலாம்.
0: சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:46. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
1: சத்தியமங்கலம். கே.என். பாளையன். கேச்சிமுத்து.
0: சரிங்க. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இதே திரைப்படத்திலிருந்து.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:52. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: ஊர் நீங்க?
1: ஈரோடு மாவட்டம்.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? என்ன பாடல்மா?
1: மெதுவா மெதுவா.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:56. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: 102.5 தருமுறை பண்பளிக்கும், 107.8 பண்பளிக்கும் இயற்பு வணக்கம். ஈரோடு மாவட்டம் திருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம் அனைவருக்கும் சுதந்திர தினால் வாழ்த்துக்கள்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? ஐயா, இனிப்பில் தான் இருக்கிறீங்க.

0: நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வீர அபிமன்யு படத்திலிருந்து.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:10. நேர்களினை கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு டெல்லி செங்கோட்டையிலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 15 நீங்கள் கேட்டவை கட் செவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 தமிழ் அருவி தமிழர் வாழ்வில் நேர மேலாண்மை சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டி எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு ஆன்மீக போராளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்ததின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேத்தி சந்திரசேகரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கட்செவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைத்திடும் வினாக்கள். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தின்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரைசை. 7:25 வயல்வெளி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. 8 மணிக்கு 80வது சுதந்திர தின நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆற்றிய சிறப்பு உரையை கேட்கலாம். 8:30 ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 10 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு தேசபக்தியில் சிறந்தது விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா. 1 சத்தியமே கடவுள், எல்லா செயல்களிலும் சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள். மகாத்மா காந்தியடிகள். 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.